வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 2ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 8ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி

தூய்மையான நிலை என்பது அவாவில்லாத நிலையே ஆகும். அந்த நிலை வாய்மையே விரும்பி நடந்தால் தானாகவே நம்மை வந்து சேரும்.

0: நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணாசின் மரளை மொழி, இன்று பங்கேற்கும் மரளை கே ரோஹித், 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தியஞ்சலி, தொடர்ந்து தருமபுரி JK குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS வளரியின் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கான்சின் இன்னிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குண்டக்குடி பொன்னம்புல அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் தருமபுரி சங்கர் ஸ்கான்சின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் சங்கரானந்த் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன், 10:05 அருள் தரும் ஆலயங்கள் இன்று தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கெரக்கோடஹள்ளி அருள்மிகு அஷ்டவாராகி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம், 10:20 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே மேன் பூவை, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 நாடகம் இன்று குடும்ப கௌரவம் வானொலி நாடகம் எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் வெள்ளிசை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 சேலம், 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், 7:00 திரை இசை, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்று நிலக்கடலை மற்றும் உழுவல் சாகுபடி ஈச்சம்பட்டி ஜே அரியக்கால் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல், பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம், இணைந்திருங்கள் நேர்களே.
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has said that over the past 2.5 months since the paper leak incident, several steps have been taken. The culprits have been arrested and are in jail. In a video message last night, Mr. Modi said, "Government's foremost responsibility was to ensure that students did not lose an academic year."

0: ஆனால் அது உண்மையல்ல. இது கணக்குத்தான், ஆனால் கணக்கு அல்ல. எப்படி, எவ்வாறு, எவ்விதம் என்று எட்டி சிந்தித்தோமானால் சரியான தீர்வு கிடைக்கும். கடவுள் நமக்கு தந்த அரிய வரம் நம் வாழ்க்கைதான். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையா என்பதெல்லாம் நம் உள்வினைப்படி இறைவன் போடும் கணக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை. இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்ல விதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று உறுதிபட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம், நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு, இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பொறாமை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இன்மை, இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. நேர்களை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை. பக்தி மயமான பாடல்கள் உங்கள் செவிகளுக்காக காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சந்திரன் சூரியன் என துவங்கும் பாடல். இப்பாடலை பாடியிருக்கிறார் மகாநதி சோபனா.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆறு மணி 25 நிமிடம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹெலன் சத்யா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம்

0: குரூப் மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
1: நிகழ்ச்சியின் நினைவு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் காலை 6:36.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். துளசி சாகுபடியில் பூச்சி நோயை கட்டுப்படுத்துவது எப்படி? குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் துளசி சாகுபடியில், துளசியை பொறுத்த வரைக்கும் நேரடி விதைப்புக்கு 1 ஏக்கருக்கு 50 கிராம் விதை தேவைப்படும். நாற்று உற்பத்தி செய்து நடவு செய்யும் முறையில் 250 முதல் 300 கிராம் விதை போதுமானது. அசோஸ்பைரலம், பாஸ்பாபேக்டீரியா, ட்ரைகோடெர்மா விரிடி போன்ற உயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்தால் முளைப்பு அதிகரிக்கும், நோய் தாக்குதல் குறையும். ஒரு சென்று நாற்றாங்கல்ல மணல், செம்மண், நன்கு மக்கிய தொழு உரம் இதெல்லாம் சம அளவில் கலந்து மேடு அமைத்து விதையை தூவி மெல்லிய மணலால் மூடி பூவாளியால் நீர் தெளித்தால் 30 முதல் 35 நாட்களில் நாற்றுகள் நடவுக்கு தயாராகிவிடும். நிலத்தை 2 முதல் 3 முறை உழுது 1 ஏக்கருக்கு 8 முதல் 10 டன் தொழு உரத்தை கடைசி உழவில் இடணும். நீர் தேங்காத வடிகால் வசதி அவசியம். வரிசைக்கு வரிசை 40 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 40 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யணும். மழைக்கால நடவுக்கு ஏற்றது சொட்டுநீர் பாசனம் இருந்தால் ஆண்டு முழுவதும் நடவு செய்யலாம். நிலம் தயார்படுத்தும் போது 8 முதல் 10 டன் தொழு உரம் இடுறது மண்ணின் உயர்ச்சத்தையும் நீர்த்தேக்க திறனையும் அதிகரிக்கும். இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரத்தை 50 முதல் 750 கிலோ வரைக்கும் இடணும். வேப்பம் புண்ணாக்கு 100 முதல் 150 கிலோ வரைக்கும் இடலாம். 30 முதல் 35 நாட்களுக்கு பிறகு உயிர் உரங்கள் அல்லது இலைவடி ஊட்டச்சத்து தெளித்தல் அவசியம். இதனால் கிளைப்பிடிப்பும் இலை மகசூலும் அதிகரிக்கும். நடவு செய்தவுடன் உயிர் தண்ணீர் பாய்ச்சணும். பின்னர் மண்ணில் ஈரப்பதத்தை பொறுத்து 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை பாய்ச்சினால் போதும். சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தினால் 30 முதல் 40% வரைக்கும் தண்ணீர் சேமிக்கலாம். களைகள் குறையும். உரங்களை நீருடன் சேர்த்து வழங்கலாம். துளசியில் இலைப்பேன், வெள்ளை இலை உண்ணும் புழுக்கள், இலைப்புலி நோய், வேரழுகள், நுண் பூஞ்சை போன்றவற்றை ஏற்படலாம். வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீரில் 3 மில்லி முதல் 5 மில்லி கலந்து தெளித்து மஞ்சள் ஒட்டும் பொறிகள் அமைத்தல், நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ளுதல், நோய் பாதித்த பகுதிகளை அகற்றி அழித்தல் ஆகியவை முக்கிய கட்டுப்பாட்டு முறைகளாகும். நடவு செய்த 75 முதல் 90 நாட்கள் முதல் அறுவடை செய்யலாம். செடியை தரையிலிருந்து 15 முதல் 20 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டினால் போதும். மீண்டும் புதிய கிளைகள் விரைவாக வளரும். அதன் பிறகு 60 முதல் 70 நாட்களில் இந்த இடைவெளியில் தொடர்ந்து அறுவடை செய்யலாம். பூக்கும் முன் அறுவடை செய்தால் இலை தரமும் நறுமணமும் சிறப்பாக இருக்கும். அடுத்து இந்த அடர் சிவப்பு நிற மாதுளை விதைகளில் முதன்மையாக அதிக அளவு ஆந்தோசயனின்கள் நிறைந்துள்ளன. இவை சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறமைகள் ஆகும். வெளிர் அல்லது வெள்ளை நிற வகைகளில் ஆந்தோசயனிங் சற்று குறைவாக இருக்கலாம். என்றாலும் 2 வகைகளுமே அதிக ஊட்டச்சத்து நிறைந்தவை. வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றை சிறந்த அளவில் வழங்குகின்றன. அரில்ஸ்களின் நிறம் ரூபி சிவப்பாக இருந்தாலும் சரி, வெளிர் இளஞ்சிவப்பாக இருந்தாலும் சரி, விதையின் ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து மதிப்பை பெரிய அளவில் மாற்றுவதில்லை. 2 வகைகளும் சக்தி வாய்ந்த பாலிபினாயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வழங்குகின்றன. அவை அலர்ச்சியம் குறைவு, இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுகின்றன. அதிகபட்ச ஆரோக்கிய நன்மைகளை பெற விரும்பினால் மாதுளை சாற்றை குடிப்பதை விட நார்ச்சத்து நிறைந்த விதைகளுடன் அப்படியே முழுமையாக சாப்பிடும்போது ஆரோக்கியமானது. அடுத்து இந்த முருங்கை மரத்தில் ஆங்காங்கே சிறு சிறு புழுக்கள் காணப்படுகிறது. இதனால் காய்கள் காய்க்கிறதுல பாதிப்பு ஏற்படுமா? முருங்கை கம்பளி புழுக்கள் இலைகளை அழித்து தின்னும் தன்மை கொண்டவை. இவற்றின் இளம் உயிர்கள் இலைகளை ஆக்ரோஷமாக உண்கின்றன. வெப்பமான பகல் நேரங்களில் அடிமரத்திலோ அல்லது அடிப்பகுதியிலோ பெரிய எரிச்சலூட்டும் மயிர் கொத்துக்களாக கூடுகின்றன. அவை மண்ணிலோ

0: அடிமரத்திலோ அடிப்பகுதியிலோ கூண்டு புழுவாக மாறுகின்றன. முட்டை தொகுதிகள் மற்றும் இளம் புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கலாம். புழுக்களின் உடலில் உள்ள முடிகள் கடுமையான தோல் எரிச்சல் மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எப்போதும் கையுறைகளை அணியவும் மரப்பட்டையில் தங்கியிருக்கும் புழுக்களின் கூட்டத்தை அழிக்க வெப்பமான பகல் நேரங்களில் எரியும் தீப்பந்தத்தை பயன்படுத்தவும் மழைக்கு பிறகு உடனடியாக ஒளி பொறிகளை அமைத்து வளர்த்து அந்துப்பூச்சிகளின் முட்டையிடுவதற்கு முன்பு அவற்றை ஈர்த்து அழிக்கவும். தீவிரமான தாக்குதல் இருந்தால் மழை பெய்த உடனே மரத்தின் தண்டு மற்றும் இலைப்பகுதிகளை வேதியியல் பூச்சிக்கொல்லியை தெளிக்கவும். பின்னர் 15 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். இந்த திராட்சை கொடிகளை நாள்பட்ட பிறகு குறிப்பிட்ட அளவிலான முதல் அறுவடையை தருவதற்கு வழக்கமாக 2 முதல் 3 ஆண்டுகள் வரைக்கும் தேவைப்படுகின்றன. கொடி முதிர்ச்சியடைந்து பிறகு பூக்கும் நிலை முதல் அறுவடையிலான வரையிலான சுழற்சிக்கு ஏறக்குறைய 110-120 நாட்கள் ஆகும். நடவு நட்டது முதல் ஆண்டு கொடி தனது ஆற்றல் வலுவாக வேறு அமைப்பு மற்றும் தண்டு வளர்ச்சியை உருவாக்குவதில் செலுத்துகிறது. 1 முதல் 2 ஆண்டுகள் கொடி சில கொத்துக்களை உருவாக்கக்கூடும், அவற்றை அகற்றி விடுதல் நல்லது. 3ஆம் ஆண்டு கொடி தனது முதல் தரமான முதிர்ச்சியான விளைச்சலை தருகிறது. சரியான பராமரிப்புடன் உகந்த காலநிலையில் வளரும் திராட்சை கொடி 20வது மாதத்தில் பூ பூக்க தொடங்கும். திராட்சை கொடி தனது உறக்க நிலையிலிருந்து விடுபட்டு வருடாந்திர வளர்ச்சி பருவத்தை தொடங்கிய பிறகு கவாத்து செய்த பின்பு இலை மற்றும் மொட்டு வெளிப்பட சுமார் 20 முதல் 30 நாட்கள் பிஞ்சு பிடிக்க 15 நாட்களும் பிஞ்சு பிடித்ததிலிருந்து அறுவடைக்கு 90 நாட்களும் ஆகும். முதல் பூக்கள் தோன்றுவது முதல் இறுதி அறுவடை வரைக்கும் பொதுவாக சுமார் 10 முதல் 120 நாட்கள் வரைக்கும் ஆகும். ஆனால் முன்கூட்டியே பழுக்கும் வகையில் இக்காலம் 95 நாட்களாக கூட இருக்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நெர்லாந்து இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை மற்றும் உழுவல் சாகுபடி பற்றி ஈச்சம்பட்டி ஜே. அரியக்கால் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: நம்ம கடலக்காய் போடுறதுக்குள்ள எல்லாம் மாட்டுக்கு பிள்ளைலாம் பிடிங்கி போட்டுறங்களே, கொஞ்சம் கிளீனாக தான் இருக்கும். அந்த கடலை செடியில் இருக்கிற இலையெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு நிறையா, அதில் கொள்ளு வரைச்சிங்கன்னா நல்லா வரும்.
2: அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இன்று 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு தருமபுரி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்ட அரங்கத்தில் நமது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய வேளாண்மை சார்ந்த குறைகளையும் கருத்துக்களையும் எடுத்துக் கூறி பயன்பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
4: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரி

0: நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2ம் தேதி முதல் 5ம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டில் 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
1: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம், அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மட்டக்கத்தும் இல்லை. அதனால அந்த குறைகளை வந்து நாங்கள் கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணுங்க, இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத எந்த மாற்றுக்கட்டும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
0: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாராபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது.

புதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் நூற்றாண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6,32,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 6:55 ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய பிறந்த நாள் மற்றும் மனநா காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தெய்வங்கள் இணைந்திருக்கிறோ மழலை மொழி நிகழ்ச்சியில். இன்றைய மழலை மொழியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை கே ரோஹித். வணக்கம் ரோஹித்.
4: வணக்கம் சார்.

0: வாங்கிட்டு எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
0: நல்லா அழகா இருக்கீங்க, மூக்கு மூலியமா சிகப்பா வந்திருக்கீங்க. எப்படி இவ்வளோ அழகா இருக்கீங்க?
1: சின்ன வயசுல வாய் பெருசா இருந்துச்சு சார்.
0: எப்போ எப்படி இருக்குது?
1: ஒல்லியா இருக்கு சார்.
0: ஓ, இப்போ ஒல்லியா இருக்கா? இல்லைப்பா, சர்வலட்சணம் பொருந்தி அழகு குழந்தையா இருக்கீங்க. சரி, உங்க அழகோட ரகசியம் என்ன சொல்லுங்க எனக்கு மட்டும்.
1: நிறைய சாப்பிடும் சார், நல்லா தூங்கும் சார்.
0: ஓ, நிறைய சாப்பிட்றீங்க, நல்லா தூங்குவீங்க, கல்லாம் கபடம் இல்லாமல் இருக்கீங்க, அதான் உங்க அழகோட ரகசியமா? வெரி குட், வெரி குட். அப்படியே இருங்க, கையில் தான் கட்டுறீங்க பெருசா, என்னது
1: வாட்சி சார்?
0: இவ்வளோ பெரிய வாட்சா உங்களை விட பெருசா இருக்குது, எப்படி பாரத்தை தாங்குறீங்க?
1: தூக்கிடுவேன் சார்.
0: சரி, எப்பப்பெல்லாம் டைம் பார்ப்பீங்க வாட்ச் வச்சுட்டு?
1: 11 மணி, 1 மணி, 4 மணி.
0: சரி, 11 மணிக்கு என்ன நடக்கும்?
1: 11 மணிக்கு பிரேக் கொடுவாங்க சார்.
0: அப்படியா, 1 மணிக்கு
1: சாப்பிடுவோம் சார்,
0: 4 மணிக்கு
1: வீட்டுக்கு போவோம் சார்.
0: ஓ, கரெக்டாக முக்கியமாக நேரத்துக்கு டைம் பார்க்க டைம் பீஸ் கட்டிட்டீங்களா
1: நீங்கள்? எஸ் சார்.
0: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, டைம் என்ன ஆகுது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா சொல்லிடுவீங்களா?
1: 12 மணி, 1 மணி சார்.
0: ஓ, 1 மணி ஆகுதுன்னு சொல்லுவீங்க?
1: எஸ் சார்.
0: அப்படிங்கப்பா, பரவாயில்லையே, நல்ல விழிப்புணர்வாக தான் இருக்கீங்க. சரி, ரோகியா தப்பா பேர் என்ன?
1: ராமராஜ் சார்.
0: அம்மா பேர்?
1: மீனா சார்.
0: எங்கே போயிட்டாரு காபராஜப்பா?
1: வேலைக்கு சார்.
0: என்ன வேலை சார் அது?
1: மண் கொட்டுற வேலை சார்.
0: மண் கொட்டுற வேலை? எப்படி, இந்த டிராக்டருக்குலாம் மண் கொட்டுவாரா?
1: எஸ் சார்.
0: அதாவது கஷ்டமான வேலையாக இருக்குது, கஷ்டப்படுற டாடிக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க?
1: ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்போம் சார்.
0: நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்லாம் டாடிக்கு பத்தாது.
1: இல்லை, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சார்.
0: என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
1: சோளக்கட்டு பொம்மை சார்.
0: நீங்கள் சொல்லுங்க. அதை
1: ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப பசிச்சு, அது சோளம் கட்டுங்களான்னு போச்சு. சோளம் கட்டு பொம்மை நின்றுட்டு இருந்துச்சா, அச்சு சோழோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு துணி இருந்துச்சா, அதை எடுத்து வந்து இந்த போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சா. போலி அச்சு சோ, நாம தான் முட்டாளாட்டமே, சரி வாங்க நம்ம போய் சோளம் கட்டு சாப்பிடலாம். நன்றி, நீதி கட்டு, யாரையும் பார்த்து ஏமாறக்கூடாது. நன்றி.
0: ஓ, அப்படி யாரையும் பார்த்து ஏமாறக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: யாரை பார்த்து ஏமாற மாட்டேன் சார்.
0: ஏமாற மாட்டீங்க, அவ்வளோ உஷாராக இருக்கீங்க சார். அப்படியே இருங்க, அடுத்து பாட்டு சொல்லுங்க.
1: தோசைம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, எனக்கு மட்டும் 1, சின்ன சின்ன ஆசை, திரும்பி கேட்டால் பூசை.
0: திரும்பி கேட்டால் பூசை. சரி, நீங்கள் எத்தனை தோசை சாப்பிடுவீங்க?
1: 4 தோசை சார்.
0: 4 தோசை சாப்பிட்றீங்களா? ஐயோ, நம்பர் மாதிரி இல்லையது.
1: எஸ் சார்.
0: சரி, என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், 4 தோசை சாப்பிட்றீங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்களா?
1: நோ சார், கிண்டல் பண்ண அடிச்சு விடுவேன் சார்.
0: அடிச்சு விடுவீங்களா? சரி, அவங்க எத்தனை தோசை சாப்பிட்றாங்க?
1: அவங்க 2.
0: 2 தான் சாப்பிட்றாங்க, நீங்கள் தான் நல்லா சாப்பிட்றீங்க. சரி, அப்படி தான் இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும். சரிங்க ரோஹித், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையனாக இருக்கிற, நீங்கள் என்ன ஒன்று ஆசைப்பட்றீங்க?
1: டாக்டர் சார்.
0: டாக்டர் என்ன பண்ண போகிறீங்க?
1: ஊசி போடுவோம் சார்.
0: யாருக்கு ஊசி போடுறீங்க?
1: தியாசிக்கு சார்.
0: ஏன் அவங்களுக்கு ஊசி போடுறீங்க?
1: அவங்க சும்மா சும்மா உசு பேத்திட்டே இருப்போம் சார்.
0: உசு பேத்துறவங்களுக்கு 2 ஊசி போட்டு அவங்களை அடைக்கிறீங்க?
1: எஸ் சார்.
0: நல்ல கொள்கையாக தான் இருக்கீங்க ரோஹித். நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.
0: இனிய நிலையே, இன்றைய மழலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை கே ரோஹித்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 7 மணி, ஆகாஷ்வாணி தருமபுரி வன்பலை 102.5, ஏற்காடு வன்பலை 103.7. நாம் இணைகிறோம், இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: காந்தி அஞ்சலி.
5: அண்ணல் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
6: ரவுலட் மசோதா தாக்கல் செய்யப்பட இருந்த சமயம் சொந்தமாக பத்திரிகை எதுவும் நான் நடத்தாததால் எங்களின் தீர்மானத்தை மற்ற பத்திரிகைகள் வாயிலாக வெளியிட்டேன். சங்கர்லால் பேங்கர் தான் போராட்டத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அதையும் மீறி ரவுலட் சட்டமானால் சத்தியாகிரகத்தை மேற்கொள்ளுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்திருந்தேன். ஆனால் அதனை எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் நிலையில்லாததாக இருந்தது. மெத்த படித்த அறிவாளிகளுக்கு

0: என்னுடைய போக்கு விசித்திரமானதாகவே தோன்றியது. உண்மை பொருளை எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரௌலட் மசோதாவை எதிர்த்து ஒருபுறம் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த மசோதாவின் மேல் சட்டசபையில் விவாதமும் நடந்து கொண்டிருந்தது. அப்போது நானும் சட்டசபைக்கு சென்றேன். அரசை கண்டிக்கும் வகையில் சீனிவாச சாஸ்திரி அவர்கள் ஆவேசமாக பேசிக்கொண்டு போனார். அவரது பேச்சு வைஸ்ராய் உள்ளிட்ட அனைவரையுமே திகைக்கச் செய்துவிட்டது. அரசோ முன்னதாகவே ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டது. பின்பு அதனை சட்டப்படி முறையாக்குகிறார்கள். இந்த நிலையில் எத்தனை பேர்தான் எதிர்த்தால் என்ன? அரசு எதையும் கண்டுகொள்வதாக இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் என் பேச்செல்லாம் எடுபடவே இல்லை. வைஸ்ராய்க்கு பல முறை கடிதங்கள் எழுதிவிட்டேன், பலன்தான் இல்லை. கஸ்தூரிரங்க ஐயங்கார் சென்னை வரும்படி என்னை கட்டாயப்படுத்தி வந்தார். அத்தனை தூர பயணத்திற்கு என் உடல்நிலை ஏற்காது என்றாலும் அதற்கு துணிந்தேன். மக்களின் மேல் நான் கொண்டிருந்த நிலையான அன்பின் தாக்கம்தான் என்னை செல்வதற்கு தூண்டியது. என் அழைப்பிற்கு மூல காரணமாக இருந்தவர் ராஜாஜியாகிய ராஜகோபாலாச்சாரியார்தான் என்பதை பிறகுதான் தெரிந்து கொண்டேன். எங்களுக்கு முதல் சந்திப்பும் அதுதான். ராஜாஜி சேலத்திலிருந்து வக்கீல் தொழில் செய்யும் பொருட்டு சென்னைக்கு வந்திருந்தார். ரௌலட் மசோதா சட்டமாக்கப்பட்டுவிட்டால் எந்த முறையில் சத்தியாகிரகத்தை அனுசரிப்பது என்று நாங்கள் ஆலோசித்து வந்தோம். நண்பர்கள் கூடி அது பற்றிய விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே ரௌலட் மசோதா சட்டமாக ஆக்கப்பட்டுவிட்டது. திடீரென்று எனக்கு தோன்றிய யோசனையை ராஜாஜியிடம் பகிர்ந்து கொண்டேன். அவரும் மற்றவர்களும் எனது யோசனையை உடனே ஏற்றுக்கொண்டார்கள். நாடு முழுவதும் ஒரே சமயத்தில் பந்த் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது யோசனை. பந்துடன் உண்ணாவிரதமும் இருப்பது என்று முடிவானது. மும்பை, பீகார், சென்னை போன்ற இடங்களில் மட்டுமாவது பந்த் அவசியம் நடந்தாக வேண்டும் என்று நான் எண்ணினேன். ஏப்ரல் 6ஆம் தேதி பந்த் செய்வதாக முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய நாங்கள் தயாரானோம்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: 7:03 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
3: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
5: இன்று July 24.
6: கடந்த தலைமுறையினருக்கு நன்றாக பரிச்சயப்பட்ட தனித்துவமிக்க குரல்,
7: வாழ்வியல் தத்துவங்களை இவர் குரல் வழியே கேட்டால் செல்லமாக காது திருகி சொல்லித் தருவது மாதிரியான வசீகர குரல் இவருடையது.
6: தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடகர்,
7: நம்மை ரசிக்க வைத்த வசீகர குரலுக்கு சொந்தக்காரர்.
6: திருச்சியில் பிறந்த பிரபல திரை இசை பாடகர் திருச்சி லோகநாதன் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1924.
6: இந்திய பொறியியலாளர், தொழில் முனைவோர் மற்றும் கொடையாளர்.
7: இந்தியாவின் மிகப்பெரிய மின்பொருள் நிறுவனங்களுள் ஒன்றின் தலைவர்.
6: இந்திய மின்பொருள் துறையின் சக்கரவர்த்தி என அறியப்படுகிறார்.
7: 2005 இந்திய அரசின் பத்ம பூஷன் விருதும், 2011 இரண்டாவது பெரிய குடியுரிமை விருதான பத்ம விபூஷன் விருதும் பெற்றார்.
6: மிகச்சிறந்த தொழில் முனைவோர்களுள் ஒருவரான தன்னுடைய தொலைநோக்கு மற்றும் தலைமைத்துவத்தால் மென்பொருள் நிறுவனத்தை உருவாக்கிய அதன் தலைவராகவும் செயல்பட்ட அசீம் ஹசீம் பிரேம்ஜி பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1945.
6: பிரபல தென்னிந்திய திரைப்பட நடிகை,
7: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 300 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்.
6: எல்லா மொழிகளிலும் சொந்த குரலிலேயே பேசி நடித்துள்ளார்.
7: 40 காலம் திரைத்துறையில் பணியாற்றிய தென்னிந்திய திரைப்பட நடிகை ஸ்ரீவித்யா பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1953.
7: தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் நடிகர்.
6: துவக்கத்தில் ஒளி பொறியாளராக தன் பணிகளை துவங்கிய இவர் பின்னர் தொலைக்காட்சிகளுக்கும் ஆவணப்படங்களுக்கும் இசை துண்டுகளை அமைத்தார்.
7: 2005 சுக்ரன் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு இசையமைப்பாளராக அறிமுகமானவர்.
6: தன்னுடைய இயல்பான நடிப்பால் அனைவராலும் அறியப்படுபவர்.

0: வர்.
1: இசையமைப்பாளர், பாடகர், நடிகர், தயாரிப்பாளர் என்று பன்முகம் கொண்ட விஜய் ஆண்டனி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1975.
1: இந்தியாவில் சீரான விளையாட்டு வீரராக திகழ்ந்தவர்.
0: பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் என இரு விளையாட்டு போட்டிகளிலும் இவர் வல்லவர்.
1: 2010 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பில்லியர்ட்ஸ் தனிநபர் போட்டியில் தங்கம் வென்றுள்ளார்.
0: அர்ஜுனா விருது, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார்.
1: இதுவரை 23 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள இந்தியாவின் பிரபல ஸ்னூக்கர் மற்றும் பில்லியர்ட்ஸ் விளையாட்டு வீரர் பங்கஜ் அத்வானி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1985.
1: இயற்பியல் அறிஞர்.
0: அணுவில் எலக்ட்ரான் புரோட்டான் தவிர்த்து நடுநிலை துகள்களும் அணுவில் இருக்க வேண்டும் என்ற கருத்து உண்மை என்று 1932 இவரால் நிரூபிக்கப்பட்டது.
1: நியூட்ரான் பற்றிய கண்டுபிடிப்பிற்காக 1935 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார்.
0: அணுக்கரு இயற்பியலிலும் நியூட்ரான் கண்டுபிடிப்பிலும் புகழ்பெற்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இயற்பியலாளர் ஜேம்ஸ் சாட்விக் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1974.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகநட்டை எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேரம் காலை 7:10.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
3: நேயர்கள் இனி கேட்கலாம்.
6: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
7: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
8: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
6: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
9: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். காந்தியடிகள் ஒரு முறை சிம்லாவுக்கு செல்கிறார். வைசிராய் அவரை அழைத்தார். சிம்லாவுக்கு சென்றவர் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அரிய வகை உணவு வகைகள் நிம்மதியாக இருந்திருக்கலாம், ஆனால் அவரால் இருக்க முடியவில்லை. சிம்லாவில் வைசிராய் மாளிகைக்கு வெளியே அங்கிருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளை

பார்க்கிறார். அந்த துப்புரவு தொழிலாளர்களின் நிலைமையை பார்க்கிறார். உடல் முழுவதும் அலங்கோல நிலையில் மனித கழிவுகளை சுமந்து உடல் முழுவதும் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது துப்புரவு தொழிலாளர்கள் மீது. அதை பார்த்து நொந்து போய்விட்டார் மகாத்மா காந்தியடிகள். இது என்ன கொடுமை! மனித கழிவுகளை மனிதர்களே அப்புறப்படுத்துகிறார்கள், அவர்கள் உடல் முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறதே என்று. இது எப்போதுதான் தீரும் என்று கண்ணீர் வடிக்க நின்றார் நம் மகாத்மா. அப்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், இந்தியாவின் ஒரு நாள் வைஸ்ராயாக நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று. கலங்கிய கண்களோடு காந்தி சொன்னார், அந்த துப்புரவு தொழிலாளர்களை காட்டி இந்த தொழிலாளர் தோழர்கள் செய்கிற பணியை தான் நான் செய்வேன் என்றார். இரண்டாவது நாளும் நீங்கள் நீடிக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று பத்திரிகையாளர் கேட்டபோது, அந்த துப்புரவு தொழிலாளர்கள் செய்கிற தொழிலை தான் செய்வேன் என்றார் மகாத்மா காந்தியடிகள். கழிப்பறை பணி என்பது ஒரு ஜாதியின் பணியல்ல என்று நினைத்த அந்த தூய்மையான உள்ளம்தான் ஒரு முறை புகை வண்டியில் பயணம் செய்கிற போது எதிரே இருப்பவர் காரி உமிழ்ந்து கொண்டிருந்தார். காரி உமிழ்ந்த எச்சிலை மகாத்மா தன்னுடைய கரங்களாலே துடைத்து கொண்டிருந்தார். ஒரு இடத்தில் புகை வண்டி நின்றது. ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் ஓடி வந்து பாபுஜி வாழ்க, மகாத்மா வாழ்க என மகாத்மாவை தரிசிக்கிறார்கள். மலர் மாலைகளோடு ஆடைகளோடு அவரை வணங்கினார்கள். அப்பொழுதுதான் எச்சில் துப்பியவருக்கு தெரிந்தது, எதிரே பயணம் செய்தவர் இந்தியாவின் ஆகச்சிறந்த தலைவர் மகாத்மா காந்தி என்று. உடனே அவர் ஓடி வந்து விழுந்து வணங்கினார். பாபுஜி என்னை மன்னித்து விடுங்கள், அறியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். காந்தியடிகள் அடக்கமாய் அன்பாய் சொன்னார், உங்களை மன்னிப்பதற்கு நான் யார்? நான் உண்மையில் உங்களை மன்னிக்க வேண்டுமென்றால் எதிர்காலத்தில் யாரேனும் இனி இப்படி எச்சில் துப்பினால் அதை துடைக்கிற முதல் மனிதராக நீங்கள் இருங்கள், அதுபோதும் என்று சொன்னார் மகாத்மா. இரத்தமும் சதையுமாய் நம் முன்னால் வாழ்ந்து காட்டிய ஒரு ஒப்பற்ற அதிசய பிறவி மகாத்மா.

0: அவரை நினைக்கிற எல்லா நாட்களும் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களை, நிறைவு பெற்றது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களை.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோசட் டேனுடன் பேச்சு நடத்தினார்.

0: இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புக்காரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு JP நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர், அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ளவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு

மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்றிரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக்கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 200,000 புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முக.

0: அட்வர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345
3: or மேச்சேரி ரதி கிரியேஷன். ஆடி அதிரடி திருவிழா 500 முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
6: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
12: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
13: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
12: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
13: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
12: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
13: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
12: போதுனே போதும்.
13: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
14: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
15: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
16: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
17: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
16: 30 கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி, கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
18: மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரபு நோய் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
19: விட்டமின் டி ஊட்டச்சத்து தான் அதிகமாக இதுக்காக சந்தேகப்படப்படுகிறது. நம்ம நாட்டில் வந்து வெயில் நிறையவே தென்படுது. நம்ம வந்து ஆரோக்கியமான நேரத்தில் காலையில் 8-9 இந்த மாதிரி நேரங்களில், இல்லை அதுக்கு முன்னாடியோ வெயில் படுறாப்புல உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருப்பினும் விட்டமின் டி உடைய இருப்பளவு சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ விட்டமின் டி அதிகம் இருக்கிற ஃபுட்ஸாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. பால் போன்ற வகைகளில் நிறைய இருக்குது. சில கீரை வகைகள் நிறைய இருக்குது. நான் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு மீன் வகைகள்லையும் இருக்குது. பட் இதெல்லாம் மீறியும் இது கிடைக்கலன்னா அதை ஒரு மாத்திரையாக எடுத்துக்கிறதுல எந்த தவறுதலும் இல்லை. இந்த நோய் வந்து எந்த உணவுனால் மோசமாகுதுன்னு எந்த உணவும் கிடையாது. ஆனால் இந்த நோயினால் ஏற்பட்ட பாதிப்புகள் சில உணவுகளால் அதிகமாக வரும். இப்போது நான் சொன்ன இந்த உடல் அயற்சியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹை கேலரி ஃபுட்டு சாப்பிட்டோம்னா, அதாவது நிறைய கார்போஹைட்ரேட், நிறைய சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டு சாப்பிட்டோன்னா இது அதிகமாகும். காஃபி நிறைய எடுத்துக்கிட்டான்னா, இது வந்து காஃபி இருக்கும் போது நல்லாயிருக்கும், வெளியில் அந்த காஃபியுடைய தன்மை போகும்போது இன்னும் டயர்ட்னஸ் அதிகப்படும்.

0: ஸோ சர்க்கரை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள், இனிப்பு வகைகள், சாப்பிட்ட உடனே சர்க்கரை அளவை தூக்குற மாதிரி இருக்க உணவுகள், இல்லைன்னா சாப்பிட்ட உடனே உங்களுடைய எனர்ஜி லெவலில் சட்டன் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற காஃபி போன்ற விஷயங்களை அதிகம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய அயற்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகம் வந்து நான் கன்ஃபெக்ஷனரிஸ் இல்லைனா வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸுன்னு சொல்லுவாங்க, இது போன்ற ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதே இதுக்கு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். இதை நம்ம அதே போல் இன்னொரு விதமாக
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டில் தான் கிடைக்கும்ல,
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
10: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரும் காலை 7:35.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவுனா, 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது என்பதே இன்றைய சந்தோஷச்சார நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. நிகழ்ச்சி நிறைவில் இந்த வினாவிற்கான விடை உங்களுக்காக காத்திருக்கிறது. இவர்களை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் சுனந்தா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymade Silk ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymade குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
11: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
12: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
13: 7:44 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகளை இருந்து கொள்ளலாம். இருக்கலாம். தக்காளி 12 ரூபாய், கத்திரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 10 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பிற்கங்காய் 45 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 55 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 72 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு உடைத்தது 170 ரூபாய், பூண்டு பெரியது 244 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், எலுமிச்சை பழம் 110 ரூபாய். இவை யாவும் இன்றைய நாம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்கள் ஆகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகள் எடுத்து செல்லுங்கள். அன்பினீர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
14: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சென்னை ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நேரம் காலை 7:47 நிமிடம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் கே.எஸ். சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும்.

0: இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நேரம் காலை 7:52. நேர்களே, இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா மீண்டும் உங்கள் நினைவிற்கு. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடையை இன்னும் சில நிமிடங்களில் நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா, 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோவில் நடைபெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
8: நேரம் காலை 8 ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
10: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: தர்மபுரியில் 30 நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
10: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
12: இன்று ஜூலை 24 கைபேசியின் மூலமாக ஒரு நண்பர் ஒரு உதவி கேட்டார். தமிழ் மரபு

0: இப்படி திருமணம் செய்து வைக்கின்ற பெரியவர் யாரேனும் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்களேன். பழி சென்று என் நினைவில் மலர்ந்தது செந்தமிழ் அந்தனர்தான். இது அவருக்கு சூட்டப்பட்ட தமிழ் பெயர். அவர் புலவர் இரா இளங்குமரனார் என்று அறியப்பெற்றவர். ஒரு பள்ளி ஆசிரியராக பணி தொடங்கி நூலாசிரியராக, பதிப்பாசிரியராக, உரையாசிரியராக, தொகுப்பாசிரியராக, இதழாசிரியராக பல்வேறு பரிமாணங்களை பெற்று உயர்ந்த ஒரு மூத்த தமிழறிஞர். தோன்றியது மதுரை பகுதியில் என்றாலும் சிறப்புற வாழ்ந்தது திருச்சி காவிரி கரையில். திருவள்ளுவர் தவச்சாலை பாவாணர் நூலகம் அமைத்து பைந்தமிழ் பணிகளை திறம்பட செய்தவர். எளிய தோற்றம், கம்பீரமான நடை, பேச்சில் ஒரு துள்ளல், முதிய நிலையிலும் கூட தளர்வில்லாத நிலையில் தமிழை அழகாக எடுத்தோதுகிற போது அந்த முதுமையின் கோடுகள் மெல்லிய குறுங்கோடுகளாக முகத்தில் தெரிந்தாலும் கூட நடைமுறை பாவனைகளில் எதுவும் தெரியாத அளவிற்கு இளமை ததும்பியவராகவே அவர் இருந்தார். என்றும் உள்ள தென்றமிழ் என்று கம்பன் சொல்லுவதற்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவருடைய தோற்றத்தை சொல்ல முடியும். அனாயாசமாக எந்த செய்திகளையும் எடுத்து சொல்லுகிற போது தடையோ தவறோ இல்லாத நிலை அவரிடத்தில் இருக்கும் என்பதை பலமுறை நான் அனுபவித்ததுண்டு. அவருடைய திருவள்ளுவர் தவச்சாலைக்கும் சென்று அவருடைய நூலகத்தையும் அவர் பெற்ற விருதுகள் பரிசுகள் அடங்கி இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் பார்க்கிற பொழுது அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்க கூடும். ஒரு முறை திருக்கோவலூர் கபிலர் விழாவில் அவர் பேச வருகிற காலை இடைப்பொழுதில் சந்திக்கிற போது ஒரு விளக்கம் சொன்னார். கேள்வியும் பதிலும் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டின் தொடர் ஒன்று இருக்கிறது தெரியுமா என்று சொன்னார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் தமிழ் பண்பாட்டின் அடையாளம். அதிலேயே கேள்வியும் இருக்கிறது, பதிலும் இருக்கிறது என்று அவர் விளக்கம் சொன்னார். நான் பதிலேதும் சொல்லாமல் அவரை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஒருவரை பார்த்தவுடன் முதலில் கேட்கிற கேள்வி, நீங்கள் யார், எந்த ஊர்? அதாவது இந்த கேள்வி, யாது உம் ஊர், யாவர் உம் கேளீர், இது கேள்வி பாடலாக எப்படி அமைகிறது? யாது உம் ஊரே என்பது கேள்வி, யாதும் ஊரே என்பது பதில். யாவர் உம் கேளீர் என்று பிரித்தால் கேள்வி, யாவரும் கேளீர் என்று சொன்னால் பதில். இப்படி வினாவும் விடையும் பொருந்துகிற ஒரே தொடராக தமிழ் பண்பாட்டை அடையாளப்படுத்துவது கணியன் பூங்குன்றனாரின் இந்த ஒரு பாடல் ஒப்பற்ற புறநானூற்று பாடல் என்று சொன்னவுடன் புதிதாக கேட்டுக்கொண்ட இந்த செய்தியை அறிந்து மகிழ்ச்சியோடு நான் சொன்னேன், இந்த பாடலை இயற்றியவர் எங்கள் மாவட்டத்துக்காரர், சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த பாடல் இது, ஆனால் உலகத்திற்கு பொதுவான பாடலாக மாறியிருக்கிறது என்ற வகையோடு சொன்னேன். மகிழ்ச்சியோடு இன்னும் பல செய்திகளை சொன்ன அவர், மறைகிற சில மாதங்களுக்கு முன்னால் கூட எமது கல்லூரியில் வந்து மாணவர்களை சந்தித்து உரையாற்ற வருகிறேன் என்று ஆவலோடு சொன்னார். ஒரு பெரும்புலவரை வகுப்பறையிலா கொண்டு வந்து நிறுத்துவது, மாணவியர்களை கூட்டி ஒரு பொது அரங்கில் நிகழ்த்த வேண்டும், கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொண்டு உங்களை அழைக்கிறேனே என்று அவரிடத்தில் பதில் சொன்னேன். என்னிலும் முந்திக் கொண்டு காலன் அவரை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சோகம் மனதுக்குள்ளே ததும்புகிறது. மறைந்த போதும் கூட மறையாத தமிழ் நூல்களை திறம்பட எழுதியிருக்கக்கூடிய செந்தமிழ் அந்தனர் இரா இளங்குமரனார் என்றைக்கும் நினைக்க தகுந்தவர். இன்றோ அவருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளில் அவர் குறித்த அனுபவங்களையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொள்வது கூட அவர் மீண்டும் நமக்குள்ளே தோற்றம் கொள்வதற்கான ஒரு அடையாளமாகவே எனக்கு தோன்றுகிறது. இந்த நாளில் அவர் எழுதிய நூல் ஏதேனும் ஒன்றை எடுத்து படிக்கலாம், அவர் சொல்லியிருக்கக்கூடிய சிந்தனைகளை அசைபோடலாம் என்கிற நிலையில்தான் இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லி அமைதி கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:05.

0: தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி
3: தொடர்புக்கு 9500.

0: 4820.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: நேர்களே, பொன்னியின் புதுப்புல நிகழ்ச்சியில் அறிமுகர்கள் 0343 42 24 40 30 எனிலும் மற்ற 0343 42 24 40 31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். மேலும் பாடலை கேட்க விரும்பினால் வாட்ஸ்அப் வழியாக, அதாவது 0343 42 24 40 30 என்ற நமது பண்பலை வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் முதல் அறிமுக நேயர், வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: கிருஷ்ணகிரி மாவட்டம். சரத்குமார் பேசுறேன்.
6: சரத்குமார், சொல்லுங்க சரத்குமார், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? காலேஜ் படிக்கிறீங்களா? இரண்டாம் ஆண்டு படிக்கிறீங்க. ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சாங்கா கேட்க போறீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்காக?
7: சார், ஜெயம் படத்துல இருந்து கோயில் வரலாம்.
6: ஓ, 2005-2003 காலகட்டத்தில் இருந்த ஃப்ரெஷ்ஷான சாங்காக கேட்டிருக்கீங்க. சரி, இது உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம் சரத்குமார். இது உங்கள் பாடல்.
8: ஏண்டா அழுகிற?
9: அவளை காணுமேடா.
8: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
9: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுற்றுறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம்
7: வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்சன் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: நேரம் காலை 8:16.
11: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
10: நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த அறிமுக நேயர், வணக்கம்.
12: வணக்கம் சார்.
10: வணக்கம், சொல்லுங்கம்மா.
12: தர்மபுரி மாவட்டம் சார்.
10: புளியம்பட்டியிலிருந்து பொட்டியம்மாள். சொல்லுங்கம்மா, என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல சமைச்சிட்டீங்களா குழந்தைங்களுக்கெல்லாம்?

0: அப்படிங்களா? என்ன சமைச்சு கொடுப்பீங்க உங்க பேர பசங்களுக்கு?
1: லெமன் சாதம்.
0: லெமன் சாதம் நல்லா சாப்பிடுவாங்களா? அப்படியா? சரிம்மா, என்ன பாடல் கேட்க ஆசைப்படுறீங்க?
1: கமல்லந்து பருப்பு நேரத்தில்.
0: சரிங்கம்மா, இது உங்களுக்கான பாடல் கேட்டுருச்சிங்க.

தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27

வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: சரி சரி.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
10: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
11: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
13: தொடர்புக்கு 9500848420.
14: நேரம் காலை 8:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒகேனக்கல் காவிரி நிறுவனத்து குறித்த அறிவிப்பு. நேர்களே, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு 100 தண்ணீர் வரத்தானது உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். நேர்களே, விரலி மஞ்சள் ஒரு குவிண்டால் குறைந்தபட்ச விலை 10,108 அதிகபட்ச விலையாக 19,008 விற்பனையானது. மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 9,255 அதிகபட்ச விலையாக 17,335 விலை போனது. நேர்களை துறை கேட்டது ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமுக நேயர் வணக்கம்.
15: வணக்கம்.
14: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
15: தருமபுரி மாவட்டம் கரியப்பநடியிலிருந்து சிவனேஷ்.
14: சிவனேஷ், என்ன படிக்கிறீங்க சிவனேஷ்? அப்படிங்களா, ஸ்கூல் டைம் ஆகலீங்களா? கிளம்பிட்டே இருக்கீங்க. சரி, என்ன பாட்டு கேட்டு போக போறீங்க ஸ்கூலுக்கு?
15: என்னங்க
14: இனிப்பு சரியா இல்லைங்களே சிவனேஷ்?

நேர்களே, நேர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னையின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி.

0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் காலை 8:32.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இப்போ வரக்கூடிய சில விஞ்ஞானங்களை நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கிறதா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ மனிதர்கள் ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க, அது என்ன அப்படின்னா ஜெனோபோட் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ரோபோட் அது உங்களுக்கு தெரியும், ரோபோட்னா கம்ப்யூட்டர் மனிதன் மாதிரி ஒன்று, ஜீன்லேருந்து உருவாக்கக்கூடிய ஒன்று தான் ஜெனோபாட் அப்படிங்கிறது. அது எப்படி உருவாக்க முடியுமா அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, உயிருள்ள ஒரு பிராணியினுடைய செல்லிலிருந்து எடுத்து அதன் மூலமாக தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய செல்களை வச்சு ஒரு ரோபோட்டை உருவாக்குறாங்க. அவ்வளோ ஏங்க, சீனாவில் இப்போ நீதிமன்றத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் ரோபோவை உருவாக்கி வச்சுருக்காங்களாம். அது என்ன செய்யுதுன்னா மனுஷனை காட்டில் அபூர்வமாக சிந்தித்து நீதி சொல்லுதான். அதில் என்ன லாபம்னு கேட்குறீங்களா, பாரபட்சம் பார்க்காதில்ல. வந்து கூண்டில் நிற்கிற ஒரு பையன், அண்ணன், தம்பி, சித்தப்பா, நம்ம கட்சிக்காரன், நம்ம ஜாதிக்காரன், இதெல்லாம் பார்க்காதில்ல. அப்போ இன்டெலிஜென்ஸ் ரோபோ நீதிபதியாக வரப்போகுதுன்னு ஒரு பக்கம் பார்க்குறோம், சீனக்காரங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து ஒரு வகையான தவளை ஜெனோபஸ் லீவிஸ், நீங்கள் திருப்பி யோசிக்கக்கூடாது, ஏன்னா தமிழ் வாத்தியம் இருந்த மாதிரில ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது, பயாலஜியில் விட்டுட்டு தானே வந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நானும் பயாலஜிலாம் படிச்சுட்டு தான் வந்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, பயாலஜிலாம் படிச்சுட்டு அப்புறமேல தமிழுக்கு வந்தேன். இந்த தவளையில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பியூசியில் தவளையெல்லாம் அறுக்கணும், நானும் ஆயிரக்கணக்கான தவளையெல்லாம் அறுத்துருக்கேன். இந்த தவளைக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா இதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து தனக்குத்தானே உற்பத்தி பண்ணி பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளதான். இப்படி பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் இருப்பதனால என்ன லாபம்னு கேட்டால், இப்படி நம்முடைய உடம்பை பிரித்தோம்னு சொன்னால் தோல், தசை, இதயம், எலும்பு இப்படி பிரிக்கிறோம் இல்லையா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செல்லுண்டா. இந்த மாதிரியான செல்களை எடுத்து ஒன்று சேர்க்குறப்ப ஒரு ரோபோட் உருவாகும். சரி, ரோபோட் உருவாக்கிட்டாங்க, இதில் என்ன பெருசுங்கிறீங்களா, இப்போ தாங்க முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இந்த ரோபோட் குட்டி போடும், அதுதான் முக்கியம். அதாவது உயிருள்ள ரோபோட் எப்படி நம்ம வீட்டில் பூனை வளர்த்தோம்னா பூனை குட்டி போடுற மாதிரி, நாய் குட்டி போடுற மாதிரி, மாடு கன்று போடுற மாதிரி, பன்றி குட்டி போடுற மாதிரி ரோபோ வந்து பிற்காலத்தில், ஒருவேளை இது நான் சொல்கிறது இன்றைக்கி நமக்கு கேளியாக கூட கிண்டலாக கூட தெரியலாம், யோசிச்சு பாருங்கள். ஒரு 60-70 வருஷத்துக்கு முதல்ல உங்கள் கையில் உட்காந்து சினிமா பார்ப்பீங்கன்னு சொன்னால் யாராவது நம்பியிருப்பீங்களா, நம்பினதில்லை. ஆனால் இன்றைக்கி பார்க்க முடியுது நம்மளால். அப்போ இந்த ஒரு புது விஷயத்தை இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் தயாரிச்சுட்டு இருக்காங்களாம். அதாவது மனுஷனை தயாரிக்கிறதுங்கிறது வேற விஷயம், யந்திரங்களை உருவாக்குறதுங்கிறது வேற விஷயம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதிரியான ஒன்றை உருவாக்குவனுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, செயற்கை ரோபோவனுடைய பயன்பாடு என்னென்னா கன்னி வெடிகள் எடுக்க போகிறப்ப மனிதர்கள் இறந்து போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். பிறகு ஆடுகளை வச்சு பார்த்தாங்க, ஆடுகளும் வெடிச்சு சிதறி போச்சு, அப்போ தான் ரோபோ அனுப்ப ஆரம்பித்தாங்க. ட்ரோன் மூலமாக பல விஷயங்களை பார்க்குறோம், அந்த ட்ரோன் போய் எல்லாத்தையும் தேடி எடுத்து வந்துடுது. அப்போ அடுத்த விஞ்ஞான உலகத்தினுடைய அடுத்த வளர்ச்சிங்கிற போது புதிய முறையில் உருவாகி வருகின்ற உயிருள்ள ரோபோக்கள் இந்த உலகத்தில் உலாவப் போகின்றன என்பது தான் உண்மை. ராபின் வில்லியம்ஸ்னு ஒரு நடிகர், மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர்னு கூட அந்த படம் வந்தது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தார், என்ன அப்படின்னா எப்படி வில் ஸ்மித் வந்து ஐ ரோபோட்னு ஒரு படம் நடித்தாரோ அது மாதிரி பைசென்டினல் மேன் அப்படிங்கிற படத்தில் அவர் ராபின் வில்லியம்ஸ் வந்து ரோபோ வந்திருப்பார். அதான் பின்னாடி நம்ம ரஜினி கூட சிட்டியா வருவார். சிட்டியா வர்றது இது கொஞ்சம் இந்திய முறைப்படி இருக்கும், ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா

0: ஆச்சரியமாக இருக்கும். அதனால் நடிகர்களே ரோபோவை நடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறப்ப, ரோபோ இப்போ புதுசாக ஒரு உயிரினத்தை உருவாக்க போகிறாங்க ரோபோ மூலமாக அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி. இது இன்றைக்கி நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், வருங்காலத்தில் நம்பித்தான் ஆக வேண்டும், விஞ்ஞானம் சாதித்து காட்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் காலை 8:37.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நெர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி பகுதியிலிருந்து கோபிகா அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் கலரை திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848400.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் காலை 8:47. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: சரியாக 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால் கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்க தெரியலன்னா உங்களுக்கு சிடு மூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு, ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் 4 கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா, அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்துலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா, ஆஃபீஸ் முடிகிறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக, சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்பவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த

வருஷம் இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷம் என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான் ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார்.

0: பாருங்க.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. ஆத்தூர் பகுதியிலிருந்து ஜீவிதா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து.

0: Bunny Bunny Candy!
1: நேர்களை இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் சங்கரானந்த் அவர்கள் பங்கேற்கும் நிரலியை கேட்கலாம். காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் என்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கிரகோடஹள்ளி அருள்மிகு அஷ்ட வாராகி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். இன்று நண்பகல் 12:10 நாடகம் குடும்ப கௌரவகம் வானொலி நாடகம் எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன். நேயர்கள் இதுவரை கேட்டது
2: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9:00 நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: தண்ணீர் பாய்ந்தால் ஆறு, ஓடினால் ஓடை, வீழ்ந்தால் அருவி, நின்றால் குளம், நிறைந்தால் ஏரி. தண்ணீருக்குத்தான் எத்தனை வடிவங்கள். நம்முடைய பழந்தமிழர்கள் நீர்நிலைகளை பல வகைகளில் பகுப்பாய்வு செய்திருந்தார்கள். அகழி, அருவி, ஆறு, ஏரி, கடல் என்று அவர்கள் அளித்த பெயர்கள். நமக்கு பழக்கமான கிணறுக்கு, அது பழங்கால வடிவத்தில் இருக்கக்கூடிய கிணறுக்கு ஆழிக்கிணறு என்று பெயர் வைத்தார்கள். எப்படிப்பட்ட கிணறுக்கு? கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய கிணறுக்கு ஆழிக்கிணறு என்று பெயர் வைத்தார்கள். பல வகைகளில் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி என்று பயன்பட்டது. அந்த நீர்த்தேக்கம் எல்லா தேவைகளுக்கும் பயன்பட்டால் அதற்கு பெயர் இளஞ்சி. மக்கள் பெருகும் குடிநீருக்கு அவர்கள் வைத்த பெயர் ஊர் உண்ணி. ஊருண்ணி, ஊர் உண்பது, அதனால் ஊருண்ணி என்று பெயர். பூமிக்கு அடியிலிருந்து வரும் தண்ணீர் ஊற்று என்று அழைக்கப்பட்டது. வாய்க்கால் வழியே ஓடுவது சரளை நிலத்தில் அகச்சுவர் கட்டிய கட்டக்கிணறு, கட்டுக்கிணறு. இப்போதெல்லாம் நாம் அகலாயில் பல கிணறுகளை பார்க்கிறோம். நம்முடைய பாரம்பரியத்தை, பண்பாட்டை அடையாளம் காட்டுகிறது. பாண்டி மண்டலத்தில் ஏரியை கம் வாய் என்பார்கள். கம் வாய் என்பதுதான் பின்னாளில் கண்மாய் என்று ஆனது. இந்த கண்மாய் உடைக்காமல் உறுதியாக இருப்பதற்கு கட்டப்படுகிற பாசன நீர்த்தேக்கம்தான் கலிங்கு. நீர் ஓடுகிற வழிக்கு பெயர் கால்வாய். பெருங்குட்டை, குட்டம், சிறுகுட்டை, குட்டை, குளிக்கும் சிறிய நீர்நிலை குண்டம், குளிப்பதற்கேற்ற சிறிய குளம் குண்டு, குடைக்கிணறு

0: குமிழி ஆர்டிசியன் கிணறு குமிழி ஊற்று ஓர் ஒழுங்கில் அமையாத நீர்நிலைக்கு பெயர் கூவம். ஆழமற்ற கிணறு கூவன் என்று அழைக்கப்படும். பெரிய கிணறு கேணி என்று அழைக்கப்படும். தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை சிறை. மலையில் இயற்கையாக அமைந்த நீர்நிலை சுனை. மலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் தேங்கி இருக்கிற பகுதிக்கு பெயர் சுனை. பாசிக்கொடிகள் மண்டிய குளத்திற்கு பெயர் சேங்கை. தொண்டை மண்டலத்தில் ஏரியை தாங்கள் என்று அழைப்பார்கள். நமது கோவில்களில் காணப்படுகிற குளத்திற்கு பெயர் திருக்குளம். அந்த திருக்குளத்தில் தெப்பம் சுற்றி வந்தால் தெப்பக்குளம். மைய மண்டபத்தோடு கூடிய தாமரை முதலிய நீர்த்தாவரங்கள் மண்டி கிடக்கும் இயற்கையான நீர்நிலை பொய்கை என்று அழைக்கப்படும். இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் பகுக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் நம்முடைய கடந்த கால தலைமுறை நீர் ஆதாரங்களை பேணி பாதுகாத்து போற்றி இருக்கிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:04. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
6: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்க இருக்கிறாரு தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் சங்கர் ஆனந்த் அவர்கள். நம்ம உடல் நலம் நலமா இருக்கா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது.

0: அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் தான். சின்ன வயிற்று வலியாகட்டும் இல்லை ஒரு தலைவலியாகட்டும், அது சின்னதாக தானே இருக்குது, மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனால் அது தொடர்ந்து அதிகமாக இருக்கும் போது நம்ம போய் முதல்ல டாக்டரை பார்த்தா அவங்க சொல்கிறது ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான காரணம் நம்மளோட உள்ளுறுப்புகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, இல்லை இது சாதாரணமானது தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போது அந்த ஸ்கேன் நம்ம எதுக்காக பண்ணணும், அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது, அந்த ஸ்கேனுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற நிறைய தகவல்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இருக்காரு மருத்துவர் டாக்டர் ஆர் சங்கர் ஆனந்த் அவர்கள், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கேன் அப்படின்றது நம்ம எதுக்காக எடுக்கணும், அது எவ்வளவு முக்கியமானதுங்க சார்?
1: கண்டிப்பாக ஸ்கேன் வந்து இப்போ வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம உடம்புல இருக்க மாற்றங்கள் வந்து மருத்துவர்கள் வந்து கை மூலமாகவும் கண்ணில் பார்த்து வந்து நோய்களை வந்து இப்படி இருக்கலாம் தெரி அப்படி ஒரு யூகத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ நாள் ரீசெண்டாக வர வர வந்து பல ஸ்கேன் கருவிகள் வந்ததுனால வந்து நம்ம உடம்புல வந்து என்ன மாற்றங்கள் இருக்குது, ஒரு தலைவலி இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன, வரி வலி இருக்குன்னா அதுக்கு காரணம் கல்லா இல்லை வந்து வயிறு பயிறு புண்ணா அப்படிங்கிறது, கால் வீக்கம் இருக்கும்போது அதில் வந்து அதில் நரம்புகள் பிரச்சனையாக இருக்குதா இல்லை ரத்தக்குழாய் அடைப்பு இருக்கா அப்படிங்கிறது துல்லியமாக வந்து உள்ளுறுப்புகளை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கேன்கள் மிக உறுதுணையாக இருக்குது.
0: சரிங்க சார். இப்போ ஸ்கேன் அப்படின்றது எந்த வயதில் வந்து நம்ம எடுக்கலாங்க சார்? அதுக்கு இந்த வயதுக்கு மேலே தான் எடுக்கணும் அப்படின்ற ஏதாவது வயது அளவு இருக்காங்க சார்?
1: இல்லை கண்டிப்பாக, இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து ஸ்கேன் வந்து நம்ப மாட்டீங்க, பிறந்த குழந்தையிலிருந்து கடைசி வயது வரைக்கும் வந்து ஸ்கேன் வந்து ஒரு இன்றியமையாத பங்கு வகிக்குது. ஏன்னா கை குழந்தையோட மதர் வருவாங்க, வந்துட்டு இந்த மாதிரி சார் குழந்தை யூரின் போகலை அப்படிம்பாங்க, அதே மாதிரி வந்து தலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது சார், தலையில் மூளைக்குள்ளே ஃபால்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதனால் எந்த வயது பொறுத்து ஒரு இது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது.
0: சரிங்க சார். சார் இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம வந்து கர்ப்பிணிகளுக்கு தான் ஸ்கேன் அப்படின்றது செய்வோம், மற்ற விஷயங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். கர்ப்பிணிகளுக்கு கண்டிப்பாக ஸ்கேன் செய்வோம், அது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமானதுங்க சார்?
1: நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா கர்ப்பிணிகளுக்கு வந்து இப்போ ஸ்கேனுங்க வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா வந்து ஒரு 4-5 ஸ்கேன் வந்து கண்டிப்பாக வந்து கர்ப்பிணிகள் செய்யணும். ஒன்று வந்து டேட்டிங் ஸ்கேன் என்பது, அது வந்து கன்சீவான உடனே வந்து அந்த கருவு வந்து எத்தனை நாள் உடையது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெலிவரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அது முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்கேனு. ரெண்டாவது வந்து என்டி ஸ்கேன், ஒரு ஸ்கேனு, அது வந்து ஒரு பேசிக்கான உடல் உறுப்புகளாக நல்லாயிருக்கா, அப்புறம் குழந்தை மூக்கு வளர்ச்சி நல்லாயிருக்குதா, கழுத்துக்கு பின்னாடி இருக்க நீர் நல்லாயிருக்கான்னு பார்த்துட்டு மரபணு குறைபாடு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு 12 வாரம் போல் பண்ணுவோம். அடுத்து 20-24 வாரம் வரைக்கும் அனாமலி ஸ்கேன் ஒன்று பண்ணுவோம். அது டீட்டெயில்டாக குழந்தையோட உடல் உறுப்புகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கா, ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து வந்து டெலிவரி நெருங்கும்போது க்ரோத் ஸ்கேனு அப்படின்ட்டு பார்த்து குழந்தை போதுமானாலும் வெயிட் போட்டிருக்கான்னு பார்க்குறது. அப்புறம் டெலிவரி கிட்ட வந்து டேர்ம் ஸ்கேன் ஒன்று பார்ப்போம். அது வந்து சுகப்பிரசவத்துக்கு இல்லை சிசிரனுக்கு நம்ம பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: சரிங்க சார். சார் இந்த ஸ்கேன் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, இதில் வந்து எந்த அளவுக்கு துல்லியம் வந்து தெரியுங்க சார்?
1: அது இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸில் வந்து ஸ்கேனோட அக்யூரிஸ் வந்து மேலும் மேலும் கூடிக்கொண்டு தான் வருகிறது. அதாவது கற்களோட அளவு வந்து மில்லிமீட்டர், 5.2 மில்லிமீட்டரா இல்லை 5.1 மில்லிமீட்டராங்கிறத நம்ம ஸ்கேனில் சொல்ல முடியும். அதே மாதிரி குழந்தை பிறக்க போகிற குழந்தையோட வெயிட் வந்து 2.3 கிலோவா இல்லை 2.4 கிலோவாங்கிறது சொல்ல முடியும். அதாவது 100 கிராம் குழந்தையோட வேறுபாடு சொல்ல முடியும், மில்லிமீட்டர் கணக்கில் வந்து கல்லோட வேறுபாடு சொல்ல முடியும். அதனால் ஹை அக்யூரசி, ஆமாம், ரொம்ப ப்ரிசிஷனாக வந்து இப்போ ஸ்கேன் போயிட்டுருக்கு.
0: சரிங்க சார். சார் இப்போ வந்து நம்ம ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வராங்க இல்லைங்களா, எல்லா ஸ்கேனுக்குமே பொதுவான சில விஷயங்கள், அதாவது நம்ம சாப்பிடாமல் வரணும் இல்லை நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி பேசிக்காக நம்ம என்ன பண்ணிட்டு வரணுங்க சார் ஸ்கேனுக்கு வரும்போது?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யப்படும், வயிற்றுக்கு ஸ்கேன் எடுக்கும்போது வந்து நம்ம வந்து சாப்பிடாமல் வர்றது நல்லது. அது எதுக்குன்னா வந்து பித்துப்பை வந்து விரிவடைஞ்சிருக்கும், வயிறில் வந்து பெருசாக கேஸ் இருக்காது, அப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அவங்க வந்து பெருசாக பசியிலையோ ஒரு லோ சுகர் லெவல்லையோ இருக்கக்கூடாது, ப்ளஸ் வந்து நம்ம அடிப்படையாக பார்க்குறது குழந்தைய, அதனால் வந்து அவங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் எப்பொழுதுமே வந்து ஸ்கேன் செய்ய வரும்போது அவங்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன்கள் எடுக்க வரும்போது, அது எக்ஸ்ரே சிடி எடுக்கும்போது வந்து மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் எது இருந்தாலும் வந்து அது ஸ்கேனில் தெரியும். அதாவது கழுத்தில் போட்டிருக்க தாயத்தோ இல்லை கையில் போட்டிருக்க வளையமோ இடுப்பில் போட்டிருக்க அருணா கயிறோ பேண்டில் இருக்க ஜிப்பு கூட வந்து எக்ஸ்ரேலையும் சிடி ஸ்கேன்லையும் தெரியும், அது எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எம்ஆர்ஐலையும் வந்து மெட்டல், அது மேக்னெட் இருக்கிறனால வந்து அந்த அயன் இருக்கிற பொருட்கள் வந்து இழுத்துக்கும், அதுக்குமே வந்து பேண்ட் இருக்கிற ஜிப்புகள், அந்த பெண்கள் வந்து ஜாக்கெட்டில் இருக்கிற அந்த ஹூக்கு

0: மீன்கள் இதெல்லாம் இருக்கும்போது தான் அதை எடுத்துக்கிறது ரிமூவ் பண்ணிட்டு வரது நல்லது. அதே மாதிரி சில பேர் வந்து இம்ப்ளான்ட் மெட்டாலிக் இம்ப்ளான்ட் தான் வச்சுருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு, காலில் வந்து மெட்டல் ஃப்ராக்சர் ஆகிட்டு காலில் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி பேஸ் மேக்கர் வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக அவசியமாக டாக்டர்கிட்ட இல்லை ஸ்கேன் எடுக்கிற டெக்னீஷியன்ட்ட சொல்லிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறது இல்லையான்னு சொல்லுவோம். அப்படி எடுக்க வேண்டியிருந்துச்சுன்னா அதுக்கான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கே வந்து எக்ஸ்ரே சிடிஸ்கான எடுக்கக்கூடாது பை ரூல்ஸ், பட் வந்து அவங்க கீழே விழுந்துடுறாங்க, ஒரு ஃப்ராக்சர் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு, எக்ஸ்ரே எடுக்கணும், என்ன பண்ணுறது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த குழந்தையோட வயிற்றுக்கு அந் குழந்தைக்கு எந்த ஒரு கதிர்வீச்சும் போகாத மாதிரி ஒரு லெட் ஷீட் மேலே போட்டுட்டு கைக்கு மட்டும் அடிபட்டிருக்கிற இடத்துல பேட்ச் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம டயக்னோசிஸ் கொடுக்க முடியும்.
1: சரிங்க சார். நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்களில் அழைக்கலாம். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஒரே ஒரு
0: கண்களுக்கு ஸ்கேன் இருக்குங்க. கண்களுக்கு வந்து கண் அல்ட்ராசவுண்ட் ஒரு ஸ்கேன் இருக்கு, அது வந்து ஒரு ப்ரோபை வந்து கண் மேலே வைத்து பார்ப்போம். மேற்கொண்டு சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இருக்கு, அந்த ஸ்கேன்லேயே வந்து கண்ணில் ஏற்படுகிற பாதிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காமனாக வழக்கமாக கண்களுக்கு எப்போல்லாம் நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோன்னா கீழே விழுந்துடுறாங்க, அடிபட்டுறது, அப்போ கண்ணுக்கிட்ட வீங்கிடுது, அப்போ வந்து அந்த கண்களுக்கு சுற்றி இருக்கிற எலும்புகள் ஃப்ராக்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எக்ஸ்ரே எடுத்து சிடி எடுத்து பார்ப்போம், எக்ஸ்ரேல தெரியாத பட்சத்தில். அதே மாதிரி வந்து சில பேர் கண் அப்படியே வீங்கிட்டு மெல்ல வெளியே வரும், கண் வெளியேற்றுறப்ப வந்து அந்த கண்ணுக்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ் அது வந்து வீக்கமாக இருக்குதா, எந்த அளவுக்கு வீக்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ஸ்கேன் எடுப்போம். சில சமயம் அரிதாக வந்து கட்டிகள் கூட வரலாம், கண்ணுக்கு பின்னாடி இருக்க சதைகளில் கட்டிகள் வரலாம், அதை பார்க்குறதுக்கு சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்ட் தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
9: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23rd 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
8: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
9: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
8: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
9: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
8: போதுனே போதும்.
9: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
10: செல்வ மாளிகை கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
11: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
12: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம்.

0: கட்டாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டை எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம்.

0: செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தான விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாக்கி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட்,
7: திருச்செங்கோடு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE, BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
8: ஒன்பது மணி 25 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம்ல நம்ம கூட நேரலையில இணைந்திருக்கிறார் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் சங்கர் ஆனந்த் அவர்கள். ஸ்கேன் பத்தின நிறைய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம போலாம். வணக்கம்.
9: வணக்கம்மா, நான் தர்மபுரி ராகப்பிள்ளன் தேன்மொழி பேசுறேம்மா.
8: சொல்லுங்க தேன்மொழி, உங்க கேள்வியை கேளுங்க.
9: மருத்துவர் ஐயாக்கா வணக்கம்மா.
10: வணக்கம்ங்க
9: சார். எனக்கு நான் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லாதான் சார் இருந்தேன். இப்ப ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்ணு பார்வை குறைஞ்சிருக்கு. அது நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியில தான் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கேன். நரம்பு ஃபால்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க சார் அவங்க. ஆபரேஷன் பண்ணாலே வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க சார். அதுக்கு என்ன பண்ணாங்க சார்?
10: ஸ்கேன்ல வந்து என்ன சொன்னாங்கமா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்களா?
9: எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கலங்க சார். அந்த லென்ஸ் வச்சு பாப்பாங்க இல்லீங்களா? அது பார்த்தாங்க சார். 2-3 நிறைய டைம் பார்த்தேன் சார். இவரே வந்து கண்ண மேலே அடிச்சிருக்கார் நிறைய டைம். அதனால ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமான்னு கேக்குறேன் சார்.
10: ரெண்டு கண்ணுலயும் பார்வை குறையுதுங்களா, ஒரு கண்ணுல மட்டும்?
9: இல்ல சார், ஒரு கண்ணுல வந்து, ஒரு கண்ணு என்னாக்க கிட்ட 20% தான் சார் இருக்குன்றாங்க.
10: கண்ணுக்கு சப்ளை பண்ற நரம்பு பாக்குறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் தாங்க முக்கியமான ஸ்கேன். அது புரியல,
8: வேற எங்கேயாவது வந்து பார்க்கலாமா அப்படின்னு?
10: இல்ல, அரசு மருத்துவமனையில எம்ஆர்ஐ இருக்குதுங்க. அரசு மருத்துவமனையில எம்ஆர்ஐ இருக்குது. கண் மருத்துவர் கூட சேர்ந்து நரம்பு டாக்டரும் இருக்காருங்க. அங்கே அங்கே பார்த்துட்டு கூட எம்ஆர்ஐ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனால ஃபால்ட்டுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பின்னாடி எப்படி இருக்கும், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதுங்கிறது சொல்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம்,
8: சரிங்க சார். சார், இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் ஸ்கேன் பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கும் சிடி ஸ்கேனுக்கும் இருக்க வித்தியாசம் என்னங்க?
10: அதான் சார், எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்டை பேஸ் பண்ணி எடுக்கிற ஸ்கேனு, அது கொஞ்சம் டைம் எடுக்கிற ஸ்கேனு, ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30

0: நிமிஷம் வரைக்கும் எடுக்க வேண்டிய ஸ்கேனு. அதில் இமேஜ் எம்ஆர்ஐ தான் இருக்கலே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்கேனுன்னு சொல்லலாம். சிடி ஸ்கேனுங்கிறது அதுவும் அட்வான்ஸ் ஸ்கேன் தான், பட் குவிக்காக முடிஞ்சிடும். ஒரு 1 மினிட்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அந்த ஸ்கேன் முடிஞ்சிடும். இது வந்து கதிர்வீச்சை பொறுத்தது. ஆமாம், இது வந்து எக்ஸ்ரேயோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் சிடி ஸ்கேன் சொல்ல முடியும். ஆனால் அதில் முப்பரிமாணத்தில் வந்து இமேஜஸ் கிடைக்கும். எம்ஆர்ஐ வந்து மேக்னெட் பேஸ் பண்ணுது, அது முப்பரிமாணத்தில் கிடைக்கிறது. பட் அது கொஞ்சம் நேரம் எடுக்கிற ஸ்கேனு, கொஞ்சம் பெரிய ஸ்கேனு. இமேஜஸ் வந்து சிடிவிட கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் ஒரு ப்ரிசைஸாகவும் இருக்கும்.
1: சரிங்க சார், இந்த ஸ்கேன் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கிறதுனால பாதிப்புகள் ஏற்படுமா சார்?
0: அப்படி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து எம்ஆர்ஐயும் அல்ட்ராசவுண்ட்லேயும் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து கதிர்வீச்சு சுத்தமாக கிடையாது. அதனால் வந்து அது வந்து நம்ம வந்து டெய்லி கூட எடுக்கலாம். ஏன்னா எம்ஆர்ஐங்கிறது நம்ம பக்கத்தில் ஒரு மேக்னெட் வச்சுக்கிற மாதிரி தான், அது நமக்கு உடம்புல பெரிய பாதிப்பு ஏற்படாது. அல்ட்ராசவுண்டுங்கிறது நமக்கு காதுக்கு கேட்காத சவுண்ட் வேவ்ஸ் தான், ஒலி அலைகள் தான். அது நம்ம டெய்லி பேசிட்டு இருந்தால் நமக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுறதில்லை. எப்போ நமக்கு இது ரெஸ்ட்ரிக்ஷன்னா, எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷனு. அது வந்து பொதுவாக எக்ஸ்ரேக்கு அனுப்புகிற மருத்துவராகட்டும், இல்லை எக்ஸ்ரே எடுக்கிற ஸ்கேன் மருத்துவராகட்டும், சிடி எடுக்கிற மருத்துவராகட்டும், நாங்கள் ஒரு பேசிக் வச்சுட்டு தான் இருப்போம். தேவையில்லாத அளவுக்கு சிடியும் எக்ஸ்ரேயும் எடுக்க மாட்டோம். உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு சிடி எக்ஸ்ரே எடுக்க மாட்டோம்.
1: சரிங்க சார், இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலேருந்து பேசுறேம்மா.
1: கேளுங்க சந்திரசேகர், உங்க கேள்வி.
2: ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த ஸ்கேன் பண்ணும் பொழுது மனுஷவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன? அண்ட் இந்த ஸ்கேன் பண்ணதுனால நமக்கு அந்த உடல்ல அடிக்கடி ஸ்கேன் பண்ணதுனால பாதிப்புகள் அப்படிங்கறது வருமா? ஏன்னா ரேடியேஷன் மாதிரி உடல்ல பாஸ் ஆகுறது, அது கொஞ்சம் கெடுதல் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? எனக்கு இதை பத்தியே சொல்லுங்களையா.
0: அது இப்போ தொகுப்பாளர் கேட்ட அதே கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஐயம் இருக்குது. எக்ஸ்ரே எடுத்தால் உடம்புக்கு கதிர்வீச்சு, சிடி எடுத்தால் வீச்சு, அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. எடுக்கிற எக்ஸ்ரேவும் சிடி வந்து லோ டோஸ் தான் இருக்கலையும், மினிமலான எந்தளவுக்கு குறைவாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் கொடுத்து எடுக்கிறோம். பட் அதனால் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். நீங்கள் ரேடியேஷன் உடனே வந்து ஹிரோஷிமா, நாகசாச்சி, ஜப்பான் அந்த மாதிரி மக்கள் யோசிக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் நம்ம எடுக்கிறோம். ஆமாம், ஒரு மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு ரொம்ப ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கூட ஒரு 4-5 சீட்டுக்கு மேலே எடுக்க போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது.
1: சரிங்க சார், இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், நான் பாப்பரப்பட்டிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க நவீன்.
3: சிறப்பு இருக்கு. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் நவீன்.
3: சார், எனக்கு ஒரு 2 கேள்வி. நம்ம மாவட்டத்திலேயே ஸ்கேனிங்ல என்னென்ன மாதிரி எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு ஹாஸ்பிட்டல்லயே ஸ்கேன்ல, அந்த ஒரு சந்தேகம். ஏன்னா நம்ம மாவட்டத்தில் நிறைய ஸ்கேன் சென்டர் நானும் பாத்திருக்கேன். இன்னொன்னு வந்து, ஸ்கேன் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு மேல வந்து ஒரு மாதிரி பசை மாதிரி தடவி இல்லை ஸ்கேன் பண்றதுக்கு மேல. அது வந்து என்ன ரீசனுக்காக, எதனால அது மாதிரி? அது எப்படி உடம்பு மேல அந்த ஸ்கேன் பண்ணால உடம்புல இருக்கிற மொத்த அந்த உள்ளுறப்பு ஃபுல்லா வந்து நமக்கு அந்த எதுல போன்ல கம்ப்யூட்டர்ல தெரியும்னு சொல்றாங்க. அது என்ன டெக்னாலஜி சம்பந்தம், அது எது, அது எப்படி அந்த மாதிரி உடம்புல வச்சாலே உள்ள உள்ள உறுப்பெல்லாம் தெரியுது, அது என்ன டெக்னாலஜி, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தேன். தேங்க்யூ.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் 2 கேள்விகள். முதல் கேள்விக்கு வந்து தருமபுரி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து ஸ்கேன்களும் உள்ளது. அதாவது வந்து உள்ளனா எக்ஸ்ரே, சிடி, அல்ட்ராசவுண்டுங்கிறது ஓரளவுக்கு பேசிக்கான ஸ்கேனு. சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ அட்வான்ஸ்டு ஸ்கேனு. இது ஜிஹெச்லேயும் இருக்குது, தனியார்லேயும் இருக்குது, அது பயன்படுத்திக்கலாம். ஆனால் முன்னாடிலாம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு சேலம் போக வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ எம்ஆர்ஐ தருமபுரியிலே வந்துருச்சு, அதனால் இங்கேயே எடுத்துக்கலாம். மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையிலையும் இருக்குது, ரொம்ப நம்மளுக்கு பயன்பாடாக இருக்குது. ரெண்டாவது, அந்த நியூக்ளியர் ஸ்கேனுங்கிற ஒரு ஸ்கேன் மட்டும்தான் வந்து அதுக்காக தான் நம்ம சேலத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் போக வேண்டியதாக இருக்குது. அது அந்த டிடிபிஏ டிஎம்எஸ்சி ஸ்கேன் சொல்லுவோம், அது ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்கேனு. அதுக்கு தான் நம்ம வெளி மாவட்டங்களுக்கு போக வேண்டியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த மேலே பசை மாதிரி தடவி எடுக்கிறது வந்து ஜெல்லு, அது அல்ட்ராசவுண்ட் ஜெல்லு. அது வந்து சவுண்ட் வேவ்ஸை வந்து அந்த அல்ட்ராசவுண்டு ப்ரோப் வந்து நம்ம உடம்பு மேலே செலுத்தும்போது அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து உடலுக்குள்ளே துல்லியமாகவும் ஒரு நிறைவாகவும் செலுத்துறதுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து அந்த ஜெல் உபயோகமாக இருக்கும். அது வச்ச உடனே வந்து டக்குன்னு தெரிஞ்சிடும், சவுண்ட் வேவ்ஸ் உள்ளே அனுப்பும், அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து திருப்பியும் ரிட்டர்ன் ஆயிரும். அது வந்து இமேஜ் கையோடு கொடுத்துரும், நம்ம லைவாக பார்க்கலாம். அல்ட்ராசவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம கையில் வச்சு இங்கே வச்சோடனே குழந்தைய காமிப்போம், நாங்கள் இப்படி ப்ரோப் வச்சுட்டு வாங்க குழந்தை நல்லாயிருக்குன்னு மதர்கிட்ட காமிப்போம். அப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து குழந்தைக்கு என்ன அசைவு எப்படி இருக்குது, உடல் உறுப்புகளை வந்து இப்படி கையில் ப்ரோப்பு வயிற்று மேலே வச்சுக்கிட்டு அந்த ஸ்க்ரீனில் காமிப்போம். அதில் வந்து அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இது சயின்ஸோட மிகப்பெரிய நம்ம அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம்.
1: சார், இப்போது இதை பற்றி சொன்னதுனால கேட்குறேன். இப்போ வந்து குழந்தைகளோட ஹார்ட் பீட்டை வந்து வயிற்றில் இருக்கும் போதே கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்.

0: இது வந்து இந்த டெக்னாலஜி மூலயமா தானே
1: ஆமாம்,
0: சார்?
1: கண்டிப்பாக அல்ட்ராசவுண்டு. அல்ட்ராசவுண்டில் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்கலாம், ரத்த ஓட்டத்தை பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு பெண் வந்து அந்த ஹார்ட் பீட்டை கேட்கும்போது அவ்வளோ அவ்வளோ அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க. அது எங்களுக்கும் அதை காமிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு, ஆமாம்,
0: சந்தோஷமா இருக்கும்.
1: சந்தோஷம் சந்தோஷம்.
0: சரிங்க சார், இன்னொரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ அம்மா, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் அம்மானி மலையார் சொல்லி கிருஷ்ணவேணி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க கிருஷ்ணவேணிமா, கொஞ்சம் ஃபோன் வந்து லவுட் ஸ்பீக்கர்ல இருந்தா கட் பண்ணிட்டு காதுல வச்சு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது தெளிவா கேக்கும்.
2: இல்லம்மா, வெளியில தான் இருக்கிறேன்.
0: ஆ சொல்லுங்க.
2: ஐயாவுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் கிருஷ்ணவேணிமா, சொல்லுங்க.
2: இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் உடம்பு சரியில்லாது, ஒரு கண்ணு பார்வையே கம்மியா தெரியுது. உடம்பு சரியில்லாத பின்னாடி கண்ணு பொங்கன மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயும் பாத்தங்க, கண்ணு நரம்புல ஏதோ ஓட்டை விழுந்துருக்குது, ஆபரேஷன் பண்ணும் மறுபடியும். அது பண்ணாலும் மறுபடியும் பார்வை கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஐயா. பண்றது
1: அதான் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு நம்பரும் இந்த கண்ணுடைய நரம்புகள் ஃபால்ட்டு தான் சொல்கிறாங்க. கண் நரம்புகள் மாற்றம் அதில் ஏற்படுற பாதிப்புகள் வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ண கடினமான கண்டிஷனுங்க. அது மறுபடியும் நார்மல் இயல்பு நிலை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிகிச்சை டஃப்பாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். அதனால் இதை வந்து கண் டாக்டரும் தேவைப்பட்டால் நரம்பு டாக்டரும் அதில் ட்ரீட்மெண்ட்டில் சொல்கிறது ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை சிடி ஸ்கேனோ சொன்னால் எடுத்து பார்க்கணும். மருத்துவர் சொல்கிறது ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஆமாம்
0: சரிங்க சார். சார், இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக எடுக்கப்படக்கூடிய ஸ்கேன், அதிகமாக இந்த ஸ்கேனுக்காக தான் வராங்க அப்படின்னா என்னங்க சார்?
1: அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான். அது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்கேனு, குயிக்காக சீக்கிரம் பார்க்கக்கூடிய ஸ்கேனு கூட. வழக்கமாக வயிறு வலின்னு நிறைய பேர் வருவாங்க, அது பித்தப்பைக்கல்லாக இருக்கலாம், இல்லை சிறுநீரக்கல்லாக இருக்கலாம், சாதாரண அல்சராக இருக்கலாம், இல்லை யூரின் போக்கு பாதிப்பாக இருக்கலாம். அது வயிறுக்கு பார்ப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம வந்து முன்ன சொன்ன மாதிரி வந்து அந்த அவங்க எத்தனை மாதங்கிற பொறுத்து, ஒரு 2 மாதமா 5 மாதமா 8 மாதங்கிற பொறுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன் பார்ப்போம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு இது ரெண்டும் காமனாக டே டு டே ப்ராக்டிஸ்க்கு வந்து ரொம்ப, ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஸ்கேனு.
0: சரிங்க சார், நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாங்க சார். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தருமபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
5: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
8: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
7: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷலு?
8: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
7: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
8: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
7: போதுனே போதும்.
8: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
9: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள

0: டாக்டர்கள், குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: The Kaveri Engineering College, Autonomous.
9: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான்

0: ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே, முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:43 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு இருக்கோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் சங்கர் ஆனந்த் அவர்கள் தான் நம்ம கூட நேரலையில் இணைந்து நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி சார் ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்
1: ஐயாவுக்கும். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
1: ஒரு 10 மாசம்
0: முன்ன
1: அப்ப இருந்து மூக்கல சோப்பு தொண்டையில் சோப்பு எல்லாம் விட்டாங்க. மூச்சு அடைப்பு வந்துருக்கு. அப்பப்போ அதுக்கு மருந்து விட்டுனே
0: இருக்கிறேன்.
1: இப்போ அத மருந்து விடாத நிக்கிறதுக்கு என்ன வழி
2: ஐயா? இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து இதயம் கொஞ்சம் ஒரு பகுதி வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் பிளாக் ஆகி கொஞ்சம் வீக் ஆகிருக்குன்னு அர்த்தங்க. இப்போ வந்து பழைய மாதிரி இதயம் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் வந்து அது சுலபமாக வேலை செய்கிறதுக்காக மருத்துவர் வந்து மருந்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அவசியம் வந்து அந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அந்த மாத்திரையை நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறது ஏற்படும், கால் வீக்கம் ஏற்படும், அது மாதிரி தலை சுற்றுதல், இயல்பாக வேலை செய்ய முடியாது. எக்காரணத்து கொண்டும் மருத்துவர் சொன்ன மாத்திரையை வந்து நிறுத்தாதீங்க. மருத்துவரே வந்து உங்களுக்கு ஓகே உங்கள் ஹார்ட் பழையபடி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் மாத்திரையை குறைக்கணும் நிறுத்தணும். இல்லாட்டி வந்து நீங்கள் நிறுத்துனீங்கன்னா சைலண்ட்டாக ஏதோ பிரச்சனை வந்து திருப்பியும் செகண்ட் அட்டாக் வந்தாலோ இல்லை இதயம் வந்து உங்களுக்கு போதனாலோ வேலை செய்யாமல் நுரையீரலில் நீர் கோத்துட்டு இருந்தாலோ பெரிய பிரச்சனையாகி பெட்டில் சேர்ந்து கொஞ்சம் சிக்காகிற மாதிரி போயிடுவீங்க. அதனால் டாக்டர் சொல்கிற மருத்துவ மாத்திரையை குறைக்காதீங்க, நிறுத்தாதீங்க. அவரே பார்த்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் குறைக்கணும் இல்லை நிறுத்தணும். இல்லாட்டி வந்து எப்பயுமே நீங்கள் அதை ரெகுலராக அதை சாப்பிட்டு தான் இருக்கணும்.
0: சரிங்க சார். சார் இப்போ வந்து அதிகமாக நம்ம கேள்விப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ் சுகர் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு கால் வீக்கமாகிறது, புண்ணாகிறது, அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க உங்ககிட்ட எந்த மாதிரியான ஸ்கேன்கெல்லாம் வருவாங்க சார்?
2: கண்டிப்பாக இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் கால் வீக்கத்துக்கு வரும்போது வந்து அது குழக்கமாக வந்து காலில் நீர் கோத்துக்கிட்டு வருவாங்க. சுகர் வந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறனாலையோ இல்லை உணவு பழக்கங்களில் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கனாலே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகும்போது வந்து காலில் வந்து ஃபுல்லாக செவந்துட்டு ஃபுல்லாக வீங்கிடும். வீக்கம் இருக்கும்போது நாங்கள் வந்து டாப்ளர் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு அந்த கால்களில் நீர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். மேலும் காலுக்கு போகிற ரத்த குழாய்கள் நல்லாயிருக்கா, ஏன்னா வந்து சுகர் வந்து ஸ்லோவாக வந்து கால்களுக்கு போகிற ரத்த குழாயை வந்து உப்பு படிக்கிற மாதிரி அப்படியே போய் போய் பூத்து பூத்து உக்காந்துக்கும். அப்போ ஒரு 100% போக வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து மேல மேலும் குறைஞ்சிரும். சில சமயம் 30% தான் ஓடும், சில சமயம் வந்து ரொம்ப சன்னமாக தான் பிளட் போகும். அப்போ அவங்களுக்கு வந்து நடக்க முடியாமல் கால் வலி வரலாம். மேலும் வந்து சுகர் பேஷண்ட் வந்து கால் புண்ணுகள் வந்து ஆறாமல் இருக்கும். அந்த புண்ணு ஆறுறதுக்கு வந்து ஒன்று சுகர் குறைக்கணும், ரெண்டாவது வந்து போதுமானளவு ரத்த ஓட்டம் போகணும். சுகர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் குறையவும் கூடாது, ரெண்டாவது வந்து போதுமானளவு பிளட் வந்து போகாத போது அது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கேட்காது. இது ரெண்டையும் நம்ம உறுதி பண்ணுறதுக்கு வந்து ஸ்கேன் வந்து ஹெல்ப் பண்ணுது.
0: சரிங்க சார். சார் இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சொல்கிறாங்க இல்லைங்களா, நம்ம ஃபுல் பாடியும் செக் பண்ணிக்கணும். அது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் பண்ணுறது அவசியம், அதை விட எந்த வயசுக்கு மேலே அதை பண்ணுறது அப்படின்றது அவசியம்?
2: ஆமாம், அது உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி வந்து நோய் தாக்கல் வந்து வருடங்கள் போக போக வந்து குறைஞ்சிட்டு தான் வருது. அதாவது முன்னே வந்து சரி ஒரு 60 வயசுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்கன்ட்டு சொல்லலாம், காலெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 40 வயசுக்கு மேலே வந்து அலர்ட் இருந்துங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்க ஜென்ரேஷன் கூட போயிடுச்சு. இப்போ 30 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸும் வந்து தாக்குது. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட சுகர் வந்துடுது, நாங்கள் பார்க்குறோம். பிபி வருது, ஹார்ட் அட்டாக் கூட வருது. நிறைய யங் ஏஜ் டாக்டர்ஸ் டெத் ஆகிறது நாம் பார்க்குறோம். அதனால் வந்து ஈவன் ஆஃப்டர் 30 இயர்ஸ், 30 வயதுக்கு அடுத்து கூட வந்து ரெகுலராக 1 வருஷத்துக்கு 1 தாட்டி ஸ்கேன் பண்ணி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தலையிலேருந்து கால் வரைக்கும் உறுப்புகள் நல்லா

0: செய்தாங்கிற பார்க்குற பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எக்ஸ்ரே இசிஜி எக்கோ ஸ்கேனு இதை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்கள் ஹெல்த்து மட்டும் அதில் பொருட்டில் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஸ்டெபிலிட்டி உங்கள் குடும்பத்தோட ஆமாம் வாழ்வாதாரம் வந்து அதை நீங்கள் உறுதி செய்கிறீங்க. அதனால் வந்து அதை எப்போவுமே தவிர்க்காதீங்க, கண்டிப்பாக பண்ணிக்கோங்க.
1: சரிங்க சார். சார், இப்போ நம்ம வந்து உடலில் எந்தெந்த உறுப்புகளுக்கு அடிக்கடி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு செக்அப் பண்ணியோ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ என்னென்ன ஸ்கேன்லாம் பண்ணணும் சார்?
0: அதாவது அப்போ அல்ட்ராசவுண்ட் அப்டமன் வயிறு ஸ்கேனு அந்த மாஸ்டல் செக்அப்லேயே போகலாம். அதில் பார்த்தா நம்ம உடலில் இருக்கிற கல்லீரல், வயிற்றில் இருக்கிற கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், அப்புறம் வந்து சிறுநீர் பை, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, சினைப்பை, இது போல் வயிற்றிருக்கிற அனைத்து பகுதிகள் அனைத்து உறுப்புகளையுமே வந்து அந்த வயிறு ஸ்கேனில் தெரிஞ்சிடும். எக்ஸ்ரே எடுக்கும்போது நம்ம நுரையீரல் நல்லாயிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எக்கோ எடுக்கும்போது இதயம் சரியாக வேலை செய்தான்னு தெரிஞ்சிடும். பெண்களுக்கு வந்து மார்பு ஸ்கேன் எடுத்தால் வந்து சின்ன சின்ன நீர் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும்போது அதை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி கழுத்தில் ஏதாவது கட்டிகள் இருந்துச்சுன்னா அது தைராய்டு ஃபால்ட்டா இல்லை நெறிகட்டிகள்னு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி வந்து தலைக்கு தேவைப்பட்டால் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தால் வந்து மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ரெகுலராக வந்து நம்ம வந்து இந்த மார்ஷல் செக்கப்பில் எக்ஸ்ரே, எக்கோ, இசிஜி, வயிறு ஸ்கேனு மேற்கொண்டு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இது செய்யும்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல் பாடியை செக் பண்ண மாதிரி எந்த உறுப்பில் பாதிப்பு இருக்குதோ அதை முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளட் டெஸ்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, இந்த கிட்னியில் கல் இருக்குங்கிறது தெரியும்போது நம்ம அதுக்கு சார்ந்த மாதிரி உணவு முறையை மாற்றிக்கலாம், அதுக்கான வாழ்க்கை முறையை மாற்றிக்கலாம், எக்ஸசைஸோ இல்லை வந்து போதுமான தூக்கமெல்லாம் கொண்டு வந்துட்டு தேவைப்பட்ட மருத்துவ மாத்திரை எடுத்துக்கலாம்.
1: சரிங்க சார். ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: மணிமேகலை அங்கனாமலூர் பேசுறேம்மா.
1: ஆ, கேளுங்க மணிமேகலை.
2: வணக்கங்க ஐயா.
0: வணக்கம் மணிமேகலை, சொல்லுங்க.
2: அதாவது ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் வந்துரும், மருத்துவர் வந்து ஆலோசனை சொல்றதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிசல்ட் பார்த்துட்டு நார்மல் இருக்கும், ஓகே நார்மல் தான் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அதுவே அப்நார்மல் இருந்தா ரொம்பவே பயந்துப்பாங்க. அப்நார்மல் என்னென்ன விஷயத்துக்குள்ள அப்நார்மல் ரிசல்ட் வருதுங்க, அதை பத்தி சொல்லுங்க ஐயா.
0: நல்லா கேள்விங்க. ஆக்சுவலாக மக்கள் மத்தியிலே வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கே ஒரு ஐயம் இருக்குது. இப்போ வந்து அது மாறிட்டு வருது. ஏன்னா ஸ்கேன் எடுக்கும்போது உள்ளே ஏதோ பிரச்சனை இருந்து அப்னால் வந்து அப்நார்மல்னு இருக்கும்போது என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துக்காகவே ஸ்கேனை தள்ளி போடுறதும் அவாய்ட் பண்ணுறதும் ஒரு பழக்கம் இருக்குது. பட் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு, ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு நார்மல் வருதா, ரொம்ப சந்தோஷம், உள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா, உங்களுக்கு வந்து தொந்தரவு இல்லை. ரெண்டாவது, ஸ்கேன் எடுக்கிறீங்க அப்நார்மல் வருது, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஸ்கேனில் என்ன தொந்தரவு, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருது. அப்போ ஒரு அப்நார்மல் வந்தால் கூட அந்த மருத்துவர் வந்து அந்த அப்நார்மாலிட்டியை திருப்பி நார்மலாக பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அதை கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ஸ்கேன் எடுத்தால் நார்மல் வந்தாலும் நல்லது, அப்நார்மல் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம், அதுவுமே ஒரு விதத்தில் பாசிட்டிவ் தான்.
1: சரிங்க சார். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
3: பண்பலை நீலகண்டன், ஜாலியூர்.
1: சரிங்க ஐயா, கேளுங்க உங்க கேள்வி. கேளு.
3: சிறப்பு அழைப்பாளர் ஐயாவுக்கும் வணக்கம்.
0: வணக்கங்க
3: ஐயா. இந்த பார்வை ஒரு ஏஜுக்கு அப்புறம் குறைபாடு வருதுங்கிறாங்களா ஐயா, அந்த பார்வை குறைபாடு வர்றதுக்கு உண்டான காரணம் நம்மளுடைய பாதுகாப்பின்மையா, தவறான உணவு முறையா, என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கிட்டா அந்த பார்வை நம்மளுக்கு குறைபாடு இல்லாம கிடைக்கும் ஐயா? இன்னொன்னு, ஒரு நேயர் கேட்டாங்க, அறுவை சிகிச்சை செய்த பிறகு கண் பார்வை வரக்கூடிய நரம்பு ஓட்ட விழுந்துச்சு, அத வந்து மறு அறுவை செய்தாலும் பார்வை கிடைக்காதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டாங்க. அந்த ஓட்ட விழக்கூடிய தன்மை என்ன, உடல்ல என்ன காரணத்துக்காக ஓட்ட விழுது, அது என்ன உணவு முறையிலையா இல்ல பாதுகாப்பு இல்லாத முறைங்களா, எப்படி அது விழும், அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், ஆபரேஷன் பண்ண பிறகு நம் பார்வையை குறையாமல் இருப்பதற்கு எப்படி பாதுகாப்பு முறை வழிமுறைகள், அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, உணவு முறைகள் எல்லாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலாக வந்து ஏஜ் ஆகும்போது அது வயசு கூட கூட வந்து கண் பார்வை மங்கிறது வந்து அது வந்து இயற்கை தான். ஒரு 60 வயசுக்கு மேலே வரும்போது கண்ணில் புறையின்னு சொல்லப்படுற கேட்ராக்டு வரும். அது வந்து லென்ஸில் ஏற்படுற ஒரு வயதுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வர மாதிரி தான். அதுக்கு அந்த லென்ஸை மாற்றும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா கரெக்டாக கிடைச்சிரும். ரெண்டாவது வந்து கண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உணவு முறை வந்து ஜென்ரலாக விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட சொல்லுவாங்க. கேரட்டு மற்றும் வந்து உங்களுக்கு சில கீரை வகைகளை வந்து அந்த கண் பார்வைக்கு உறுதுணையாக இருக்கும், அது வந்து மாலைக்கண் வராமல் தடுக்கும். கண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான போதுமளவு தூக்கம், நல்ல ரெஸ்ட்டு, அதிகமான செல் மற்றும் அந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்யும்போது கொஞ்சம் நடுநல்ல பிரேக் எடுத்துகிட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டது வந்து இந்த கண்ணுக்கு போகிற

0: நரம்புல ஏற்பட்ட ஓட்டைகள், அது அதனுடைய அறுவை சிகிச்சை வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் மருத்துவரோட அந்த கண் பார்வை டெஸ்ட்டையும் வச்சு பார்த்துட்டு அந்த மருத்துவர்கிட்ட கேட்குறது நல்லது. ஏன்னா வந்து அது எந்த மாதிரி கட்டிங்கிறது அது மருத்துவருக்கு தான் தெரியும். சில சமயம் ரத்த ஓட்டம் அடைப்பட்டதுனால வரலாம், இல்லை சுகர் அதிகமாக இருக்கனால வரலாம், அது மாதிரி என்ன காரணம், இல்லை வந்து கட்டினால் கூட வரலாம், தைராய்டினால் கூட வரலாம், அது என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ ட்ரீட்மெண்ட் சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது.
1: சரிங்க சார், அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம், நல்லா இருக்காங்க சார்.

0: தைரியனாக கூட வரலாம். அது என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ ட்ரீட்மெண்ட் சொல்லுவார், அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது.
1: சரிங்க சார், அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம், நல்லா இருக்காங்க சார்.
1: கேளுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க.
2: மத்தரையா, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: கேன்சர் வருவதற்கான காரணங்கள் என்னங்க ஐயா? அவ்வளோதாங்க.
0: ஓகே, கேன்சர் வந்து இப்போ பழைய காலங்களை விட இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதுக்கு வழக்கமான காரணம் வந்து ஜெனட்டிக்னு சொல்லலாம் ஒன்று, ரெண்டாவது வந்து உணவு முறையில் ஏற்படுற மாற்றங்களில், அப்புறம் வந்து இது பொல்யூஷன், காற்றில் ஏற்படுற மாசு. அது ஜென்ரலாக வந்து நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமாக வர்ற கேன்சர் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்ஸ் கேன்சர்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு வைரஸ்னால் வர்றது. ரெண்டாவது லங் கேன்சர், அது வந்து அதிகமாக வந்து புகை பிடிக்கிறதுனால வர்றது. அது மாதிரி ஸ்டொமக் கேன்சர், அது ஸ்டொமக் கல்சர் வந்து அதிகமான காரம் இருக்கிற பொருட்களை உட்கொள்கிறதுனால வர்றது. இதை வந்து தவிர்க்கக்கூடிய வந்து நமது ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் ஒரு நல்ல தூக்கம் அந்த மாதிரி கொண்டு போய் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றும்போது தடுக்க முடியும். சில கேன்சர் வந்து நம்ம கையில் இல்லைங்க, அது ஜெனட்டிக்காக வந்துடும். அது பிளட் கேன்சர் ஆகட்டும், இல்லை தைராய்டில் ஒரு கேன்சர் ஆகட்டும், மார்பில் வர கேன்சர் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை. அது உடம்புலேயே வந்து ஜெனட்டிக்கில் வந்து ஃபால்ட் இருக்கும்போது அது அப்படி மாறிடுது. அதனால் இது வந்து நம்ம அந்த மாஸ்டல் செக்அப் செய்யும்போது வந்து கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். பிளட் கேன்சர் ஆகட்டும், மார்பில் இருக்கிற கட்டியாகட்டும், தைராய்டில் இருக்கிற கட்டியாகட்டும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற கட்டிகளாகட்டும், தொடக்க நிலையே அது கேன்சர் கண்டுபிடிக்கும் போது அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து மருத்துவருக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ரொம்ப லேட் ஸ்டேஜாக வரும்போது தான் வந்து கேன்சர் குணப்படுத்த முடியாத நோயாக மாறுது. ஏர்லி ஸ்டேஜில் கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்தி அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய நோயாக இப்போ இருக்குது.
1: சரிங்க சார், நம்ம விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் சார்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 610.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
12: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர July 23 இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
11: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
12: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
11: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
12: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
11: போதுனே போதும்.
12: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
13: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: ஒன்பது 9:58 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு நம்ம கூட தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் சங்கர் ஆனந்த் அவர்கள் தான் இருக்காங்க. சரி, இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1 மணி நேரம் அப்படின்றது எப்படி போச்சுன்னே தெரியல, நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் நீங்கள் நம்ம கேட்டுட்ருக்க நேயர்களாகட்டும், இல்லை மற்றவர்கள் எல்லாருக்குமே சொல்ல நினைக்கணும், சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
3: கண்டிப்பாக அனைவருக்கும் நான் அவங்க பேசுனது ரொம்ப சந்தோஷம். இப்போ காலம் ரொம்ப வேகமாக மாறிடுச்சு, அதிகமாக உழைக்கிறோம், டக்கு டக்குன்ட்டு வேலை செஞ்சு போயிட்டுருக்கோம். இந்த கால போக்கு வேகத்தோடு வந்து நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை பேன்றதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெத்தனம் ஆயிடுறோம், வேறு வழி இல்லை. நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அனைத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பேணி காக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனினும் அதை வந்து ஃபஸ்ட்டாக வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வச்சுக்கணும். கொஞ்சம் உடல் கொடுக்குற வந்து அந்த எக்ஸசைஸு ப்ளஸ் வந்து நல்ல உணவு முறைகள், அப்புறம் போதுமான அளவு மென்டல் ரிலாக்ஸேஷனை, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நல்ல தூக்கம், இதெல்லாம் இதையும் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமது உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம பேணி காக்கிறது ஈஸியாக இருக்குது. ஒரு ஜெனரல் பாடி செக்கப், ஃபுல் பாடி செக்கப், மாஸ்டல் செக்கப் வருஷத்துக்கு ஒரு தட்டி அவசியம் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து முன்கூட்டியே தெரிய வாய்ப்பு இருக்குது.
2: சரிங்க சார், நம்மளோட வாழ்க்கை முறை அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய மாறி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து அந்த காலத்தில் எங்கள் பாட்டிக்கெலாம் வந்து 60-70 வயசுக்கு மேலே தான் நோய் உடம்பு சரியில்லை அப்படின்னாலே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தது, இப்போ நமக்கு 30 வயசு, சார் முன்ன சொன்ன மாதிரி 30 வயசு அப்படின்னாலே எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். சரியான அளவு சாப்பாடு, சரியான அளவு தூக்கம், முறையான உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அப்படின்றத சரியாக செய்யணும் அப்படின்றது நமக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வர மருத்துவர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். இதை நேயர்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம் அப்படின்னா காசு பணம் அப்படின்றது நம்ம சம்பாரிச்சிக்கலாம், அதற்கு தேவை நம்மளோட உடல் நலம். நல்ல உடல் நலத்து மேலே அக்கறையாக இருந்து நம்ம உடலை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் இணைந்து இந்த ஸ்கேன் பற்றின நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இதில் அதாவது நிறைய பேருக்கு நிறைய பயம் இருந்தது, ஸ்கேன் சொல்லிட்டாலே ஐயோ ஸ்கேன் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்து நிறைய பேர் எடுக்காமல் கூட இருக்காங்க. அது அவங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்ததுக்கு. நன்றிங்க சார்.
3: நன்றி.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இன்னைக்கு வானலையில் வசந்தம் நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கினார் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் சங்கர் ஆனந்த் அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க

0: மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய். ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: முதலில் நான் சொல்லுவதை எழுது, பிறகு விளக்கங்கள் கேள் என்றார் ஆசிரியர். சொல்லுங்கள் ஐயா என்றான் மாணவன் பணிவுடன். ஆசிரியர் சொல்லத் தொடங்கினார். வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, உறவுகள் உண்டு, பிரிவுகள் உண்டு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால்தான் அது வாழ்க்கை. அதையும் அதனதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்வதுதான் முன்னேற வழி. எழுதிவிட்டாயா? ஆசிரியர் கேட்டார். எழுதிவிட்டேன் என்று தலையாட்டிய மாணவன் எழுதிய தாளை ஆசிரியரிடம் தந்தான். தாளை பார்த்த ஆசிரியர் திடுக்கிட்டு போனார். என்னப்பா இது, இப்படி எழுதியிருக்கிறாய்? கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி எதுவுமில்லை. சொற்களுக்கு இடையே இடவெளி, கேப் எதுவுமே இல்லை. இதை இப்படியே படித்தால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதைத்தானே ஐயா எழுதுவதற்கு முன்பேயே கேட்டேன். நாம் எழுதும் எழுத்துக்களில் கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி இவற்றையெல்லாம் எதற்காக இட வேண்டும்? இவை இல்லாமலேயே தகவல் விளங்கிவிடாதா? சொற்றொடர் அமையாதா? மாணவன் எதிர்கேள்வி கேட்டான். ஆசிரியர் பொறுமையாக விளக்கத் தொடங்கினார். தம்பி, உனது கேள்வி அருமையான கேள்வி, அடிப்படையான கேள்வியும் கூட. நமது வாழ்க்கையே சொற்றொடர் போலத்தான். அங்கங்கே கார்புள்ளி வரும், அரைப்புள்ளி வரும், முற்றுப்புள்ளியும் வரும். கேள்விக்குறிகள் இடையிடையே தோன்றும். வியப்புக்குறிகளும் ஆங்காங்கே தோன்றி நம்மை வியப்புக்களில் ஆழ்த்தும். சொற்களுக்கு இடையே வரும் இடவெளிகள் போல பிரிவுகளும் வரும். இக்கு இச்சு இப்பு இத்து என்பன போன்ற ஒற்றெழுத்துக்கள் வந்து உறவை பலப்படுத்துவது போல உறவுகளும் வரும். ஆசிரியர் சொற்றொடர் அமைப்பை விளக்குகிறாரா, இல்லை வாழ்க்கை தத்துவம் போதிக்கிறாரா? மாணவன் திகைத்தான். தம்பி, நான் சொல்லச் சொல்ல நீ எழுதினாய், அல்லது நீயே சிந்திக்க சிந்திக்க எழுதவும் செய்வாய். நாம் சிந்திப்பதையெல்லாம் இடவெளி இல்லாமல் எழுத்துக்களை தொடர்ந்து ஒன்றின் மேல் ஒன்று எழுதினால் அது புரியுமா? இடையிலே கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி வைக்காமல் எழுதினால் சொற்றொடர் அமைப்பே வேறு மாதிரி பொருளையும் தந்துவிடும் அல்லவா? ஆசிரியர் பேச்சு லேசாக விளங்குவது போல் இருந்தது அவனுக்கு. தம்பி, வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு. அவை கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி போல வேலைகளை செய்யலாம். வாழ்க்கையே கேள்விகளால் தேடுதலை நிகழ்த்துவது, அதுவே கேள்விக்குறி. தேடுதலில் பல விடைகளை ஆச்சரியமாக பெறலாம், அதுவே வியப்புக்குறி. உறவு ஒற்றெழுத்து, பிரிவு இடவெளி. எல்லா தடைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்வது வாழ்க்கை. சொற்றொடர் போல இது நிகழ்வது என்றால் வாழ்க்கையும் புரியும், வாக்கியமும் பொருள்படும். ஆசிரியர் தமிழை போதித்தாரா, வாழ்க்கையை போதித்தாரா? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
4: நேரம் காலை 10:07. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய். ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நீர்கள் இனி கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி. நீர்கள் இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
5: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெரகோடஹள்ளி அருள்மிகு அஷ்டவாராகியம்மன் திருக்கோவில்.

0: அஷ்டவாராகி அம்மன் ஆதிபராசக்தியின் சக்தி வடிவங்களில் மிகவும் வீரமிக்க தெய்வமாக வழிபடுகிறார். எதிரிகளின் தொல்லை நீங்க, தொழில் வளர்ச்சி பெற, திருமண தடைகள் விலக, கல்வி வளம், செல்வ வளம் பெருக பக்தர்கள் அம்மனை வழிபடுகின்றனர். வாராகி அம்மன் சப்த மாதர்களில் ஒருவராகவும் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் சேனாதிபதியாகவும் போற்றப்படுகிறார். அச்சம், தடைகள், எதிர்ப்புகள் ஆகியவற்றை நீக்கி துணிவும் வெற்றியும் அருளும் தெய்வமாக பக்தர்கள் நம்புகின்றனர். பல்வேறு சிறப்பு பூஜைகளுடனும் சிறப்பு ஹோமங்களுடனும் அலங்காரங்களுடனும் பக்தர்கள் கொண்டாடும் காரிமங்கலம் வட்டத்தை சேர்ந்த கெரகோடஹள்ளி ஸ்ரீ அஷ்டவாராகி அம்மன் திருக்கோவிலை குறித்து திருக்கோவிலின் அர்ச்சகர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் கூறுகிறார்.
1: உத்தர கோஷ மங்ககே போற்றி.
2: ஐயா வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா,
2: இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
3: ஷமலாயை ஜவத்மஹே மகிஷத்வஜாய தீமகே தன்னோ ஸ்ரீ அஷ்டவாராகி பிரதோதயாத் ஜெய ஜெயசக்தி அஷ்டவாராகி சக்தி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த காரிமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய கெரகோடஹள்ளி இந்த ஊர் பைபாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசயம் நிகழ்த்தும் அஷ்ட வராகி அம்மன் அப்படின்னு இந்த கோயில் பேருங்க. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி மாசம் 22ஆம் தேதி நவமி திதி பரணி நட்சத்திரத்துல வந்து இந்த அம்பாள் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணதுங்க. பொதுவா இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான தாந்திரிக் பரிகாரம்னு கூட சொல்லலாம் இந்த கோயில்ல. இந்த கோயில்ல முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் இருக்கிற பரிகாரங்களே நாங்க சொல்ல மாட்டோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்றோம். ஆனா அது வந்து வேண்டிட்டு போன எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெற்றி. அதனாலதான் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிசயம் நிகழ்த்தும் அஷ்ட வராகி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அஷ்டம்னா 8 அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஆனா 8 வராகி வந்து சில ஊர்களில் தனித்தனிய ரூபத்துல வச்சுருப்பாங்க. ஆனா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஏக ரூபத்துல, அதே ஒரே உருவத்துல வந்து இந்த அஷ்ட வராகிக்குரிய 8 எந்திரங்கள் தனித்தனியா வந்து சேர்த்து இந்த அம்பாளுக்கு வந்து நித்தியபடி பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன இந்த கோயிலோட ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வரம் தாங்க அதிகமா இந்த கோயிலுக்கு வருதுங்க. உலகத்திலேயே வேற எந்த கோயிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வளகாப்பு செஞ்சு தானும் வளகாப்பு செஞ்சுக்கிற ஒரே கோயில் வந்து இந்த கோயில் மட்டும் தாங்க, வேற எந்த கோயில் இருக்காது. என்ன கோயிலும் போவாங்க, நேர்த்தி கடன் பாத்தீங்கன்னா புடவை சாத்துவாங்க, வளையல் சாத்துவாங்க, துலாபாரம் சாத்துவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு நேர்த்தி கடன் இருக்கும். ஆனா இந்த கோயில் மட்டும்தான் அம்பாளுடைய உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் யாரெல்லாம் வந்து குழந்தை இல்லன்னு கஷ்டப்படுறாங்களோ இந்த கோயில் இருக்கக்கூடிய அம்மிக்கல் வந்து மஞ்சள் அரைச்சு கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் வந்து

0: அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி மடியில வச்சு மடிப்பிரசாதமா தருவோம். அது யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ சாதாரணமே கன்சீவா இருக்காங்க. அப்படி இருக்கச்ச நம்ம கோயில் வந்தோம்னா ஆடி பூரம் அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்கும். ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரத்தி அம்பாளுக்கு முழுக்க முழுக்க வளையல்லே அலங்காரம் பண்ணி உற்சவமூர்த்திக்கும் அலங்காரம் பண்ணிருப்போம். இந்த குழந்தை இல்லாம வரக்கூடிய தம்பதிகளுக்கு அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு செஞ்ச வளகாப்பு, அம்பாள் வந்து ஒரு குழந்தையாவே பாவிச்சு ஒரு பெண் எப்படி வந்து இந்த இடத்துல கருவுற்றால் அவளுக்கு என்னெல்லாம் நம்ம செய்வோமோ அந்த மாதிரி வந்து அன்னைக்கு நம்ம இந்த வளகாப்பு பண்றவனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், தலைக்கு குளிப்பாட்டி புதுசா துணி எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச சாத வகைகளா செஞ்சு வச்சு அப்படி வந்து அந்த வளகாப்பு பண்றது வளர்க்கும். இங்க இருக்கிற அம்பாளுக்கும் அதே மாதிரிதான், இந்த வரக்கூடிய எல்லா பக்தர்களும் தம்பதிகளும் அவள் கரைச்சு அவங்களுக்கு நலுங்கு வச்சு அவங்களுக்கு அந்த அம்பாளுக்கு சாத்தின வளையல் போடுவோம். கைக்கு வந்து கயிறு கட்டி அனுப்புவோம். இந்த கோயில் அம்பாளுக்கு எலுமிச்சவளம் மாலை சாத்த சொல்லுவோம், அன்னைக்கு அந்த எலுமிச்சவளம் கொடுத்து அனுப்புவோம்.
1: சரிங்க, இப்ப இந்த கோயில்ல ஆண்டு திருவிழாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மாதாந்திர சிறப்பு பூஜைகள் என்ன நடந்துட்டு இருக்கு?
0: இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து தை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வருஷாபிஷேக பூஜைன்னு சொல்லிட்டு வருஷ வருஷமும் தை மாசத்துல வந்து நம்ம இங்க வருஷ சாந்தி பூஜை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன சண்டி ஆகம் வளர்க்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோ பூஜையில ஆரம்பிச்சு எல்லா பூஜைகளும் இருக்கும். அம்பாளுக்கு வந்து பராகி சஹஸ்ரநாம ஹோமத்தோடு சேர்த்து இந்த சிறப்பா வந்து பூர்ணாஹுதி செய்வோம் இந்த இடத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதாந்திர பூஜைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் தேய்பிறை பஞ்சமில வந்து அம்பாளுக்கு வராகி ஹோமமும் அதே மாதிரி வந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் அதெல்லாம் நடக்கும். அன்னைக்கு நிறைய பேர் குழந்தைக்காக வேண்டி வந்து கலந்துப்பாங்க. வளர்ப்பிற பஞ்சமில அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகள் மட்டும் இருக்குங்க. மாதாந்திர பூஜைகள் இதுதான் முக்கியம். அதே மாதிரி நிறைய பேர் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த திதிகள்ல நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோயில் வந்து கலந்துப்பாங்க.
1: சரிங்க, இப்ப வழக்கமா வந்து வராகினாலே வந்து பாத்தீங்கன்னா மண் தொடர்பான அதாவது பூமி தொடர்பான இது தச அவதாரங்கள்ல வராக அவதாரத்துடைய பெண் உருவமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வராகி அம்மனை குறிப்பிடுறாங்க. அதாவது அசுரன் வந்து பாத்தீங்கன்னா பூமியை கடலுக்கு அடியில எடுத்துட்டு போகும் போது திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாத்தினதா ஒரு தசாவதார வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த வராகி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த விவசாயங்களை விவசாய பயிர்களை காப்பாத்தரக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இருக்கு. பொதுவாகவே ஒரு ஏர் தெய்வமா ஒரு விவசாய நிலங்களை காக்கக்கூடிய தெய்வமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
0: பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோயில இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து விவசாய சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம இங்க சொல்லிருக்க தீர்வு நல்ல சக்சஸ் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா தீராத பூமி பிரச்சனைகள் இருக்குன்னா அம்பாளுக்கு வந்து இங்க எலுமிச்சோள மாலை சாத்திட்டு நிலத்தோட மண் வந்து ஒரு வெள்ள துணி எடுத்து மஞ்சள் தடவி அந்த கையில் நிறைய வந்து மண் எடுத்து வர சொல்லுவோம். அம்பாளுக்கு 54 இல்ல 108 எலுமிச்சோள மாலை சாத்த சொல்லுவோம். தனியா வந்து 10 எலுமிச்சோளம் எடுத்து கொடுக்க சொல்லுவோம். இங்க பூஜை பண்ணிட்டு அந்த மண்ணும் எலுமிச்சோளம் கொடுத்து அந்த நிலத்துல போட சொல்லுவோம். அது எப்ப ஏற்பட்ட பிரச்சனை அந்த இடத்துல சால்வ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க நம்ம இந்த ஒசூர் பெங்களூர் கர்நாடகா சைட்ல அங்கிருந்தாலும் நிறைய வராங்க. இந்த எதுக்காக வந்து நிறைய வந்துட்டு போறாங்கன்னா விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து வேண்டிட்டு போறாங்க. சமயம் ரொம்ப வருஷமா எங்க நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிரிட்டாவே நிறைய லாஸ்லவே போய் நிக்குது, எங்களால முடியல, நாங்க என்ன பண்ணாலும் எல்லாம் பாக்குறோம் எல்லாமே கரெக்டா மெயின்டைன் பண்றோம், ஆனா அது முக்கியமான விளைச்சல் இருக்கிற நேரத்தில் வந்து லாஸ் ஆகுது, ஏன்னா நாங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், இந்த கடந்த சில வருஷங்கள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க சொல்ற பரிகாரம் என்னன்னா இதேதான், இந்த மண்ணை கொண்டு வர சொல்லுவோம். அந்த விதையை என்ன விதைக்கிறாங்களோ அந்த விதையை கொண்டு வந்து இங்க பூஜை பண்ணிட்டு போக சொல்லுவோம். இங்க வச்சு பூஜை பண்ணி கொடுத்து போய் அந்த விளைச்சல்ல வந்து அந்த விதைகள் விதைக்கும் போது நல்லவே வந்து வளர்ச்சி. இப்ப ரீசெண்டா வந்து இந்த 2-3 வருஷமா நிறைய பேர் சொல்லிருக்காங்க என்னன்னா, தம்பி இந்த விதை இங்க வச்சு பூஜை பண்ணிட்டு போய் விதைச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சு, நல்லா அதாவது முன்ன விட நல்ல லாபம் இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விளையிற பொருட்கள் வந்து முதல்ல எட்டு வந்து அம்பாளுக்கு இங்க படையல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த அறுவடையே செய்வாங்க. அது வந்து விசேஷம். பூமியில வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேருக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகள், வீடு கட்ட முடியல, நிலம் இருக்குங்க வீடு கட்ட முடியல, இல்ல வீடு இருக்கு வீட்டுல நிறைய பிரச்சனை அப்படின்றவங்களுக்கும் இதே சேம் பிரச்சனை, ஒரே சொல்யூஷன் தான், பெரிய பட்ஜெட் செலவுலாம் கிடையாது. அந்த நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வசம்ப மாலை சாத்த சொல்லுவோம். 108 வசம்ப வந்து அம்பாளுக்கு வந்து மாலை சாத்த சொல்லுவோம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தாந்திரிக் பரிகாரத்துல வாராகி வசம்பில் இருந்து வசியமாக்கி நமக்கு காரிய சித்தி தருவாள் அப்படின்னு சொல்லுவோம். வசியம்னா தப்பான நோக்கம் இல்ல, நாம நினைச்சு போற நல்ல விஷயங்களுக்கு வந்து அம்பாள் துணையா இருப்பாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு நிறைய சிம்பிளான விஷயத்திலயும் நிறைய பலன்கள் நல்லபடியா கிடைச்சிருக்கு. இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் சீக்கிரத்தை, அதே மாதிரி நிலத்தை சம்பந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட நல்ல சக்சஸ் இருக்கு. அது என்னைக்கு வர சொல்றோம்னா ஒண்ணு செவ்வாய்க்கிழமை, பூமி கரகனே செவ்வாய் தான், செவ்வாய்க்கிழமை வந்து கும்பிட்டு போக சொல்லுவோம். அதே மாதிரி அமாவாசை அஷ்டமி நாள் வந்து செய்வோம், பஞ்சமி நாள் வந்து கும்பிட்டு போக சொல்லுவோம். அந்த நாள் வந்து போனவங்க எல்லாருக்குமே உடனடியாவே வந்து பிரச்சனை தீர்ந்துருக்குங்க.
1: சரிங்க, பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழர்களுடைய வழிபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு தெய்வ வழிபாடு அதை விட்டா இந்த பெருந்தெய்வ வழிபாடு தான் இருக்கும். இப்போ இந்த வராகியம்மன் வழிபாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக தான், ஏன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக நம்ம பார்க்குறோம். வளர்ப்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இப்போவே பஞ்சமி திதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிக்கு விஜயத்துக்கு அறிகுறியாக நம்ம பார்க்குறோம். அந்த பஞ்சமி திதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா வராகியுடைய வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. அது என்ன காரணம்?
0: அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்கிற திதிகள்ல வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிலைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 9 கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மத்தியமமா இருக்குது புதன். புதன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நட்பு

பாராட்டக்கூடியவர்னு சொல்லுவாங்க. யாரு கூடயும் பகையும் கிடையாது, எந்த ஒரு வகையிலுமே வந்து பிரச்சனை தரக்கூடியவர் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்னுல இருந்து ஒன்பதுல மிடில் பாயிண்ட் நம்பரும் அஞ்சு. இந்த திதிகள்ல வந்து அந்த அஞ்சா நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுன்றது புதன் வசீகர தன்மை தரக்கூடியன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பஞ்சமி திதியில வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ரொம்ப வருஷங்களுக்கு நீடிச்சு நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.

0: அதே மாதிரி தேய்பிராஷ்டமி வாராகிக்கு வந்து விசேஷம் தான். என்ன பாத்தீங்கன்னா உன்மத்த பைரவுடைய மனைவி பேர் தான் வாராகி. அதனால தேய்பிராஷ்டமி ரொம்ப விசேஷம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தேய்பிராஷ்டமிலும் வந்து நிறைய விஷயங்களுக்காக வேண்டுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா தேய்பிராஷ்டமில நாங்க ஒரு உயில் எழுதணும் வச்சுக்கோங்களேன். அந்த உயில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்தோம்னா சீக்கிரம் அதுல பிரச்சனை வராது. தேய்பிரில செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவும் இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு வந்து நீடிச்ச நிலைக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு யாருக்கும் நீங்க உயில் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி விற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமிக்கு ரொம்ப சக்தி. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்யாண ஆகாதவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்லுவோம். என்ன பாத்தீங்கன்னா நிறைய பேர் தேய்பிரை அஷ்டமில சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வளர்ப்பிரை அஷ்டமில செய்யக்கூடாது. தேய்பிரை அஷ்டமில ஒரு பெண் பார்க்க போற ஆண்மகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு தேய்பிரை அஷ்டமில அம்பாள் வராகிய வந்து நினைச்சிட்டு இந்த மல்லிப்பூவும் பால்கோவும் வந்து கொண்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த பந்தத்தை பிரிக்க முடியாது. கண்டிப்பா அந்த இடத்துல நிச்சயதார்த்தம் கன்ஃபார்ம் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்துல வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிற வழக்க மொழி சரிங்களா. இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமில வந்து சில விஷயங்கள் செய்யக்கூடாது வழிபாடு ரொம்ப பழைய காலத்திலிருந்தே இருக்குங்க. இப்ப காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பாளுடைய இடபாகத்துல இருந்து வராகி விக்கிரம் வச்சுருக்கு. நான் ஒரு டைம் சுவாமி தரிசனம் பார்க்கும்போது அங்க இருக்கிற குருக்கள் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, இங்க பாருங்க வராகி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நினைச்சிருக்கோம் இன்னைக்குதான் சொல்லிட்டு, ஆனா ஆதி காலத்திலேயே வராகி வழிபாடு இருக்கு. வராகியும் பைரவர் வந்து ஒரு சீக்கிரட்டான தெய்வம் சொல்லுங்க. இப்ப எப்படின்னா ஒரு பீரோ இருக்கு, பீரோட கீ வந்து எல்லாம் சீக்கிரட்டா வச்சுருப்பாங்க, ஏன்னா கீ கொடுத்தா எல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. வாராகி வழிபாடு வந்து ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதுதான், ஆனா அது தவறான வழியில பயன்படுத்தினா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை போய் மாட்டிப்பாங்க. அதுதான் இருக்கிற மைனஸ். அதனால என்ன சொன்னாங்கன்னா இப்போ இத பலன் இது கிடைக்கிறவங்க தப்பான வழியில இதை பயன்படுத்திட்டாங்கன்னா அதனால நிறைய பேருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கறதால வந்து ரொம்ப சீக்கிரட்டா வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா கோயில பழைய கோயில வந்து பாத்தீங்கன்னா பைரவரும் வாராகி கம்பல்சரி இருப்பாங்க. பைரவ வந்து ஒரு சின்ன விக்கிரமா வச்சுருப்பாங்க, வாராகியும் சின்னதா வச்சுருப்பாங்க. என்னன்னா அந்த கோயிலோட சீக்கிரட்னு சொல்லுவாங்க அவங்க, காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப போனுக்கு எப்படி பாஸ்வேர்டு வந்து வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சாவி கொண்டு வந்து பைரவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சாமி நீங்க காவலா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போறது வழக்கம் உண்டு. அந்த மாதிரி வராகியுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே அந்த வராகி வழிபாடு இருந்திருக்கு. பட் இப்ப ரீசெண்டா ஒரு 6-7 வருஷமா வந்து ரொம்ப பேருக்கு பரவலா தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
1: சரிங்க, இப்ப பொதுவே பஞ்சமினாலேயே வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு இந்த வார்த்தாளி வழிபாடுன்ற மாதிரி சொல்றாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வராகிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஹோமங்கள்லாம் செய்யறது வழக்கம்?
0: வராகி சஹஸ்ரநாம ஹோமம் நம்ம கோயில வந்து பண்ற விசேஷமே அதுதான். அம்பாளுடைய 1008 திருநாமாவளி வந்து சொல்லி வந்து 1008 அவதாரங்கள்ல ஒவ்வொரு அவதாரத்திலயுமே ஒவ்வொரு விஷயத்த வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. இப்ப நம்மளே இருக்கணும் வச்சுக்கலாம், நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒரு விஷயத்த வந்து சில உதவிகளா செஞ்சிருப்போம். அப்படி அம்பாளுடைய திரு அவதார

0: எல்லாம் வந்து புகழ்ந்து சொல்லி ஹோமம் பண்றது ரொம்ப விசேஷம். பஞ்சமி அஷ்டமி அமாவாசை அன்னைக்கு இந்த வராகி ஹோமம் பண்றது ரொம்ப விசேஷம்.
1: சரிங்க, இப்ப வராகி அம்மனுக்கு எந்த மாதிரியான அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏலக்காய் மாலை, முந்திரி மாலை, இந்த மாதிரி பர்டிகுலரா அந்த வராகி அம்மன், பைரவர், நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், இந்த மாதிரியான அபூர்வமான திருத்தலங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான விசேஷ அரிய பூஜைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். அதாவது அபூர்வமான பூஜைகள் என்ன, இந்த கோயில்ல இப்படி எல்லாம் ஒரு பூஜை வழக்கம் இருக்கா அப்படின்னு கூட நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தூண்டுற வகையில இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
0: அம்பாளுக்கு வந்து வராகிக்கு இந்த கோயில நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான வந்து விஷயம், நிறைய நாளா எழுதுகிட்டே போயிட்டு இருக்கு பிரச்சனை சக்சஸ் ஆகல அப்படிங்கறதுல சிலருக்கு வெற்றிலை மாலை சாத்து சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம போற விஷயம் நம்ம அனுகூலம் ஆகணும், ரொம்ப நாளா தடையா இருக்கு, நம்ம போற இடத்துல வந்து எல்லாம் ஓகே ஆயிடுங்க, ஃபைனல் செதுல அப்படியே ஸ்டக் நின்றுதுங்க அப்படின்றவங்க வசம்ப மாலை சாத்தலாம். அதே மாதிரி பெண் தெய்வங்கள்லாம் வந்து எலுமிச்சபலம் தான் ரொம்ப விசேஷம், அம்பாளுக்கு வந்து எலுமிச்சபலம் மாலை சாத்து சொல்லுவோம். அதே மாதிரி பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் எஸ்பெஷலி வந்து இவங்களுக்கு இன்னும் சக்சஸ் ஆகுதுக்கு ஒரு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் நட்சத்திரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு கவுண்ட்ல வந்து நீங்க மாலை சாத்துங்க அப்படின்னு அந்த கோயில் ஒரு சில சொல்லுவோம். குழந்தைங்க படிக்கிறதுக்காக ஏலக்காய் மாலை சாத்து சொல்லும். இந்த கோயில் மெயினா சொல்லக்கூடிய இவ்வளவுதாங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீராம இருக்குன்னு சொல்றவங்களுக்கு அம்பாள்கிட்ட வந்து ஓம் அஷ்டவராகி தாயே, இன்னாருடைய இடத்துல இருந்து எனக்கு வந்து இந்த பணம் வராம இழுத்தடிச்சுட்டே இருக்கு, எனக்கு சீக்கிரம் அனுகூலமாக்கி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஐம்குளோம் அஷ்டவராகி சகல காரிய சித்தின் தேகி தேகி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை எழுதி அது பேப்பர்ல மடிச்சியும் அம்பாளுக்கு வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த மாலையும் சாத்தலாம், அதுவும் சக்சஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரில வந்து பாத்தீங்கன்னா அதாவது குப்த நவராத்திரி சொல்லுவாங்க, குப்தம்னா வந்து சித்திரகுப்தன் ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது நம்ம தலையெழுத்துல பிரம்மன் எழுதி அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு லெட்ஜர் மாதிரி ஒரு ஏடு வந்து கொடுத்திருப்பாரு, யாருக்குன்னா அது சித்திரகுப்தன் தான் கணக்கு வழக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு மட்டும் அவர் சித்திரகுப்தனுக்கு அந்த ஒரு விசேஷம் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த வராகி நவரத்து வந்து பாத்தீங்கன்னா குப்த நவராத்திரினே பேர் சொல்லுது. இப்ப நம்ம தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த ஆணி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது வந்து அன்னையில இருந்து 9 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க. கனடால ஆஷாடம் அப்படின்னா ஆடி மாசம் அர்த்தம், தமிழ்ல வந்து ஆணி மாசத்துல இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்றது விசேஷம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில வந்து இந்த ஓம் சக்தி மாலை போடுற மாதிரி இங்கேயும் மாலை போடுற வழக்கம் உண்டு. இங்கே பக்தர்கள் மாலை போட்டுட்டு வந்து இந்த 9 நாட்கள் பூஜை விரதம் இருந்து கடைசி நாள் வந்து அவங்க கலையை வந்து இந்த அம்பாள் உற்சவமூர்த்தி வந்து கோயில பிரதட்சிணம் பண்ணி நேரத்தில் மாலை கழட்டது வழக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அலங்காரம், ரெண்டாவது நாள் மெருன் குங்குமத்தில் அலங்காரம், மூணாவது நாள் சந்தன காப்பு, நாலாவது நாள் வந்து மாதுளை முத்துக்கள், அஞ்சாம் நாள் வந்து பாத்தீங்கன்னா தென்னம்பூல, ஆறாம் நாள் வந்து வெண்ணெய் காப்பு, அதுல வந்து உலர் திராட்சைகள் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்ல அலங்காரம் இருக்கும். அதே மாதிரி ஏழாம் நாள் தானியங்கள் அலங்காரம், அதே மாதிரி காய்கறி அலங்காரம், பழங்கள் அலங்காரம். நிறைவு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து வெள்ளி கவச அலங்காரத்துல வந்து பூஜை இருக்கும். அன்னைக்கு நிறைய பக்தர்கள் வந்து திருவிழா வந்து இந்த கலந்துப்பாங்க. இந்த நவராத்திரியில யாரெல்லாம் பக்தி ஸ்ரத்தையா வேண்டிருக்காங்களோ அவங்க வேண்டிய விஷயம் எல்லாமே நடந்திருக்குங்க, அது வந்து ஒரு ஸ்பெஷல். மகாதேவி ச வித்மஹே மகிஷத்வஜாக தீமஹே தன்னோ ஸ்ரீ அஷ்டவாராஹி பிரஜோதயாத். இந்த வாராகி அம்பாள் வழிபாடு செஞ்ச அத்தனை பேருக்குமே அம்பாளுடைய அருளால சகல கஷ்டங்களும் நீங்கி நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று சகல ஈஸ்வரத்துடன் குபேர வாழ்வு பெற்று பெருவாழ் வாழ்க. காரியமங்கலம் அஷ்ட வாராகி தாயின் பரிபூர்ணர்கள் நீ எப்பயுமே கிடைக்கட்டும். வாழ்க பிள்ளாண்டு. நன்றி, நமஸ்காரம்.
2: நெஞ்சம் முழுதும் நிறைந்தவளே போற்றி.
3: அஷ்ட என்பது 8 என்ற பொருள். வாராகி தேவியின் 8 சக்தி வடிவங்களின் தொகுப்பே அஷ்ட வாராகி என்று அழைக்கப்படுகிறது. இந்த 8 வடிவங்களும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு, செல்வம், ஞானம், வீரம், ஆரோக்கியம், எதிரிகளிடமிருந்து விடுபெறுதல், ஆன்மீக உயர்வு, வெற்றி ஆகிய அருள்களை வழங்குவதாக பக்தர்களால் நம்பப்படுகின்றது. திருமண தடைகள், குழந்தை பேறு, தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றம், மன அமைதி, தைரியம், குடும்ப ஒற்றுமை போன்ற பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார். காரிமங்கலம் வட்டம் கெரகோட அள்ளியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அஷ்டவாராகி அம்மன் தருமபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த ஆலயம் அமைதியான இயற்கை சூழலில் பக்தர்கள் தியானம் செய்து அம்மனை தரிசிக்க ஏற்ற இடமாக விளங்குகின்றது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிக அளவு பக்தர்கள் வருகை தருகின்றனர். அச்சத்தை அகற்றி ஆற்றலை அருளும் அன்னை, எதிரிகளை வென்று பக்தர்களின் வாழ்வில் வெற்றி கொடியை நாட்டும் வீரசக்தி. காரிமங்கலம் கெரகோட அள்ளியில் அருள்வாளிக்கும் அஷ்டவாராகி அம்மன் திருவருளால் அனைவரின் வாழ்விலும் வளமும் நலமும் பெருக வாழ்வில் நாமும் ஒரு முறையேனும் இத்திருக்கோவிலுக்கு சென்று தரிசிக்கலாம்.

0: கோவில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நேரம் காலை 10:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10:00 முதல் 9:00 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: Mr. Gold 100% கடலெண்ணெய்.

0: தள்ளுபடி சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: கல்யாணத்துல கவனிச்சியா,
6: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
8: நீங்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. நேர்களே, நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
9: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டிலிருந்து உலகநாதன். காலை வணக்கம். படம் அழகி பாடல் ஒளியிலே வருவது தேவதையா. இந்த பாடலை அனைத்து நேருக்கும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.

லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 10:41 நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
6: வணக்கம் தர்மபுரி பண்பலை, நான் சேலம் இட்டாபுதூர் மலர் ராஜா. எனக்கு பிடித்த பாடல் ஏடி கள்ளச்சி என்னை தெரியலையா, படம் தென்மேற்கு பருவ காற்று. வணக்கம், நன்றி.

0: 10:46 நிமிடம் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். காவேரிப்பட்டினம் ராஜா டைலர் மூக்குத்தி குத்து ஆடி குத்து பாடல்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: மூக்குத்தி அம்மனுக்கு பொங்க வைப்போம் கையில்

0: 10:50 நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: என் பேர் சித்ரா, நாய்கிமிட்டிலிருந்து பேசுறோம். கண்ணால பேசவா படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ளே விட்டு விட்டு போகுது என்று பாடல் போடுவோம்.

0: 10:55 நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். என்ஜோ காலிலிருந்து ராணி பேசுறேன். படம் காதலுடன் பாடல் உச்சிக்கிலேயே ஓ மெயினா, இந்த பாடலை போடுங்கள் ஐயா. நன்றி.

0: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் முற்பகல் 11:01 நேர்களிடையே கேட்கலாம்.
1: தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேர்களே,
3: நம்ம குழந்தைங்க இப்பெல்லாம் சரியாவே சாப்பிட்றது இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேண்டாம், நம்ம குழந்தைங்க ஹெல்த்தியா சாப்பிட்ற மாதிரி
2: இன்னைக்கு நம்மளோட கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது
3: பிரெட் எக் பீட்சா. வாங்க எப்படி செய்யறதுன்னு கேட்கலாம்.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பறக்குது.
3: முதல்ல பிரெட் எக் பீட்சா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பிரெட் பேக்கெட், மூன்று முட்டைகள், ஒரு வெங்காயம், ஒரு குடைமிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக சீஸ், அப்புறம் கொஞ்சம் தக்காளி சாஸ். இதுதாங்க இந்த பிரெட் எக் பீட்சா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு கேட்கலாமா? முதல்ல ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு அந்த தோசைக்கல்லுல ஒரு பிரெட்டை வைக்கணும். அந்த பிரெட் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம ஒரு கிண்ணத்துல ஒரு முட்டை, சிறிது சிறிதா நறுக்கி வைத்த வெங்காயம், சிறிதளவு உப்பு, சிறிதளவு மிளகுத்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கி இப்ப அந்த பிரெட் மேல ஊத்தணும். பிரெட் மேல ஊத்திட்டு அதுக்கு மேல தேவையான அளவு தக்காளி சாச நல்லா தடவிட்டு அதுக்கு மேல மீண்டும் சிறிது சிறிதா நறுக்கின வெங்காயம், சிறிது சிறிதாக நறுக்கின தக்காளி, அதே மாதிரி கொஞ்சமாக குடைமிளகாய், இது எல்லாமே போட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸையும் போட்டுட்டு கடைசியா இதுக்கு மேல ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சோண்டு வரமிளகாவை நம்ம அடி

வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சில்லி ஃபிளக்ஸ் கிடைச்சிரும். இந்த சில்லி ஃபிளக்ஸ், அதாவது அரைகுறையா அடிச்சு வச்சிருக்க இந்த மிளகாத்தூள் பொடியும் மேலாக்குல தூவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா வீட்டிலே செய்யக்கூடிய பிரெட் எக் பீஸா ரெடி. இந்த பிரெட் எக் பீஸாவை செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாவும் இருப்பாங்க. நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: வேவி எங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 11:05. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 org.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
5: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: பெண் பூவே, இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க தோழிகளே. நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க அனைவருக்கும் வணக்கம். உங்களோட வீட்டு வேலைகளுக்கு நடுவுலையும் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்க வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியாக தான் வளம் வரப்போகுது. என் கூட விளையாட தான் போகிறீங்க. என் கூட பேசலாம், சிரிக்கலாம், நான் சொல்கிற விளையாட்டுகளில் என் கூட சேர்ந்து விளையாடலாம். இது வந்து உங்களுக்கான நேரம் அப்படி தான் சொல்லணும். இந்த ஒரு மணி நேரம் பெண்களாகிய உங்களுக்கான நேரம். இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய, ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விளையாட்டுகளை தான் நம்ம விளையாட போகிறோம். அழைக்க வேண்டிய எண்கள், என் கூட விளையாட அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 043-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற தோழிகள் 043-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்களில் அழைத்து விளையாடலாம். இன்னைக்கே பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க. சரி, நம்ம கூட முதலாவதா இணைப்பில் இணையக்கூடிய தோழி யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நலமா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேள்வி பாப்போமா? எல்லாம் சொல்லுவீங்க, முயற்சி பண்ணுங்க.
1: சரிங்க.
0: இது உங்களுக்கான ஒலிக்கிற்று.

0: கேட்டீங்களா?
1: மாமா உன் பேரன்னு சொல்ற பாத்தீங்களா?
0: அதே பாட்டு தான். கண்டுபிடிச்சிட்டீங்களே. சரி,
1: என்ன
0: திரைப்படம்னு சொல்லுங்க.
1: படம்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்த்து.
0: அப்படிங்களா? சரி, இந்த பாடல் வந்து மஞ்சு விரட்டு திரைப்படத்துல இருந்து தான் ஒழிக்கப்பட்டது. பாடலை வந்து ஒழிக்கிட்டுலாம் வேண்டாம், எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் சொல்றது, முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்றிம்மா, நன்றி. அடுத்து தான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சுதா பேசுறேங்க மேம்.
0: சுதா,
2: ம்,
0: நல்லா இருக்கேன் சுதா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம்.
0: எங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குதே.
2: நல்லா இருக்கும் மேம்.
0: சரி, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேங்க மேம். கத்தி தோட்டத்துல களை வெட்டிட்டு இருக்கேங்க மேம்.
0: அப்படிங்களா? என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
2: இன்னைக்கு கொள்ளு ரசம், கொள்ளு பொரியல், தயிருங்க மேம், சாதம்.
0: வேலைக்கு ஆள் வராங்கன்னதுனால கொள்ளு ரசம் வச்சிட்டீங்களா? ஒலிக்கீற்று இதோ.

0: கேட்டீங்களா? அப்படியே ஒரு இரண்டு வரிகள் சேர்த்து பாடுங்க பார்க்கலாம்.
1: அதெல்லாம் வராதுங்க, என்ன சொல்றேன்?
0: சரி சொல்லுங்க.
1: சந்திரனை தொட்டது யாரு அந்த படம்?
0: அப்படிங்களா? சரி, இந்த திரைப்படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: நாகார்ஜுன், சுஷ்மிதாவா?
0: ஆமா, அவங்களே தான், சுஷ்மிதா சென். கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. என்ன திரைப்படம் சொல்லுங்க பாக்கலாம்.
1: ரட்சகன் படம் மேம்.
0: ரட்சகன், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்களே. சரிங்க, ரொம்ப அழகா முயற்சி பண்ணி ரொம்ப அழகா பதிலும் சொன்னீங்க. இனிப்பில் இருந்ததற்கு நன்றி.
1: நன்றிங்க மேம்.

0: இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
10: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
9: அப்படி என்ன ஸ்பெஷல்?
10: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
9: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
10: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
9: போதுனே போதும்.
10: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?

0: கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
0: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
0: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
5: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
8: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
9: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
10: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
9: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
11: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
12: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏம் பாட்டு ஏம் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான், நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
8: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
8: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
11: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:32 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்க, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
12: வணக்கம்.
11: வணக்கம், யார் பேசுறீங்க?
12: மகேஸ்வரி பேசுறேன்.
11: மகேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கிறேன்.
11: நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கேன். என்ன செஞ்சு என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
12: இன்னைக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் குழம்பு.
11: அப்படிங்களா, சரி நம்ம விளையாடலாமா? சரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று வருது, கேட்டுட்டு வாங்க, அதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம்.
12: சரி.

0: படம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பாடல் சுமை தாங்கி அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இந்த பாடல்ல யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, ஏன்னா சுமை தாங்கின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? சரி, அதுதான் இந்த பாடல்ல யாரு வந்திருப்பாங்கன்னு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்குமோ அப்படின்னு கேட்டேன். ஆனா நீங்க முயற்சி பண்ண இந்த திரைப்படம் பெயர் வந்து தவறு, சரிங்களா? ஆனால் ரொம்ப அழகாக முயற்சி பண்ணீங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா உன் கண்ணில் நீர் வழிந்தால், அந்த திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் ஒலிக்கப்பட்டது. ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு படம் இது, சரிங்களா? நன்றிம்மா, நன்றி. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம் வணக்கம். எங்க ரொம்ப தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கே. பச்சியம்மாள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா?
0: நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
1: காலுக்கு அடிபட்டு படுத்துட்டு இருக்குமா?
0: அச்சோ, காலுக்கு அடிபட்டுருச்சா? இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா, சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, இப்ப விளையாடலாமா?
1: சரிங்கம்மா.
0: சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஒலிக்கீற்று கொடுக்குறேன், அதை கேட்டுட்டு வாங்க. அதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டோம்.
0: இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்க ஒரு நடிகர் நடிகை பேர் சொல்லுங்க பாக்கலாம். தெரியலையா? சரிங்க, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, இப்பவே நன்றி. அடுத்த தோழி யார் நம்ம கூட பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. தோழிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட விளையாடுறதுக்கு ஆர்வமாக இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க. இப்போது நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க மற்ற தோழிகளும் அழைக்கலாம், நம்ம கூட விளையாடலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிலையத்தோட எண்கள் நான் சொல்கிறேன், இந்த எண்களுக்கு அழைத்தீங்க அப்படின்னா விளையாடலாம். எண்கள் பார்த்தீங்கன்னா புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள்லையும், மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்களில் அழைக்கலாம். அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்க மேடம்.
0: உங்க பேர் சொல்லலாமே?
2: சுதா.
0: சுதா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் வனவாசில இருந்து சுதா பேசுறேன் மேடம். சுதா
0: திருப்பதி. சுதா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன் மேடம். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன். என்ன ஒரே சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கீங்களே, என்னன்னு சொன்னா? ஓ, சந்தோஷத்துல சிரிச்சிட்டே இருக்கீங்களா? நான் கூட அங்க ஏதோ ஜோக் கேட்டுட்டு சிரிக்கிறீங்க போல, சொன்னா நானும் சிரிக்கலான்னு
2: பார்த்தேன்.
0: அப்படிங்களா? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்போ? சூப்பர், அப்போ ஜாலியா இருக்கீங்க. என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
2: இன்னைக்கு எங்க வீட்டுல இட்லி சாம்பாரு, மதியத்துக்கு ரைஸ்.
0: அப்படிங்களா? சரி சரி, நம்ம விளையாடலாமா? அப்படி இதே சந்தோஷத்தோடய உங்களுக்கான ஒலிக்கீற்று வருது, அதை கேட்டுட்டு வாங்க, கேள்விகள் கேட்கலாம்.
2: ஓகே மேடம்.

0: கேட்டீங்களா?
1: கேட்டுங்க. ஆனா இந்த பாட்டே எனக்கு தெரியல.
0: தெரியலையா? அச்சோ, சரி, நீங்க வந்து ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே பேசுனீங்களா, எனக்குமே அது வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா பேசுனீங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியெல்லாம் கேளுங்க, முயற்சி பண்ணி விளையாடிட்டு இருங்க, சரிங்களா?
1: ஓகே மேடம்,
0: நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: அடுத்ததா ஒரு தோழி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: சொல்லுங்க நிஷாமா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க. நீ நல்லா இருக்கிறீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வீடு தொடச்சிட்டு இருக்கிறேங்க.
0: அப்படிங்களா? ஓ, இப்பதான் தொடக்கிறீங்க வெள்ளிக்கிழமை.
1: ஆமாங்க.
0: சரி சரி சரி சரிங்கம்மா, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்குறேன், கேட்டுட்டு வரீங்களா?
1: இடைக்கால பாடலா கொடுங்க கொஞ்சம்.
0: இடைக்கால பாடலா வேணுமா?
1: ரஜினி கமல் படம் கொடுங்க.
0: அப்படியா? சரி கொடுக்கலாம்.
1: சரிங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க.
0: நீங்க கேட்ட ரஜினி கமல் பாடல் வந்து அடுத்த முறை கண்டிப்பா உங்களுக்காக கொடுக்கப்படும். இப்போ இந்த இந்த பாடல் வந்து எந்த திரைப்படத்துல இருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தாஜ்மஹாலுங்க படம்.
0: ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. முதல் வரி, இந்த பாடலோட முதல் வரி
1: அது கொஞ்சம் ஞாபகம் இல்லைங்க.
0: அப்படிங்களா?
1: மனோஜ் நடிச்சதுங்க அந்த படம். நன்றிங்க.
0: நன்றிமா, நன்றி இணைப்பில் இருந்ததற்கு. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: Plus 2 mudichittu nalla placement thara college paathutirukkeengla Mahindra da super option. நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.com.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள்.

ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ டபிள்யூ பிவிசி டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
6: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:54 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் பூவே பெண் பூவே, இன்னைக்கு விளையாடலாம் வாங்க.

0: நிகழ்ச்சியில் தோழிகள் கூட விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பாப்பாரப்பட்டியில இருந்து காயத்ரி. உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா?
1: நான் கடையில இருக்கேன்.
0: அப்படிங்களா, சரி நம்ம விளையாடலாமா? உங்களுக்கு வந்து நான் ஒரு எழுத்து

0: கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா?
1: நான் கடையில் இருக்கேன்.
0: அப்படிங்களா? சரி, நம்ம விளையாடலாமா? உங்களுக்கு வந்து நான் ஒரு எழுத்து கொடுக்குறேன், அந்த எழுத்துல நீங்க எனக்கு 5 வார்த்தைகள் சொல்லணும், சரிங்களா? புரியல, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அதுக்காக தானே இந்த விளையாட்டே விளையாடுறது. சரி, சரி, உங்களுக்கான எழுத்து நான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்கான எழுத்து மீ. மீன் சொல்லுவோம்ல, மீன், அந்த மீ. சரிங்கம்மா, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கேங்காவரம் தேன்மொழி சகோதரி. நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன் தேன்மொழிமா. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நாங்களும் நலமா
0: இருக்கோம். என்ன பண்றீங்க?
2: மல்லி தோட்டம் கொத்துறேங்கம்மா.
0: அப்படிங்களா? ஆள் வச்சு கொத்துறீங்களா இல்ல நீங்க தனியா செஞ்சிட்டு இருக்கீங்களா?
2: இல்லம்மா, ஒரு 7 பேர் இருக்கிறேங்க.
0: அப்படியா? அவங்களுக்குலாம் சமைச்சிட்டீங்களா?
2: சமைச்சிட்டேங்கம்மா.
0: சரிங்க, சரி, விளையாடலாமா?
2: விளையாடலாமா.
0: உங்களுக்கான எழுத்து பார்த்தீங்கன்னா, சரி, ரொம்ப சிம்பிளா கொடுக்கறேன். கா.
2: காவாமா?
0: கா, பெரிய கா. ஆமா, 5 வார்த்தைகள் சொல்லணும்.
2: காவியம்.
0: காவியம்.
2: காதல்.
0: காதல்.
2: கால்நடை.
0: கால்நடை.
2: காங்கேயம்.
0: காங்கேயம்.
2: காவியம்.
0: காவியம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களே. காரசாரம். ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்களே, அதனால ஈஸியா கொடுக்கூடாது, அடுத்த டைம் வந்து கஷ்டமா கொடுக்குறீங்க. அதான் நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ அடுத்த டைமும் டக்குன்னு சொல்லிடுவீங்க. இல்ல இல்ல, நீங்க டக்குனே சொல்லுங்க, தப்பு இல்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா.
2: நன்றிமா.
0: அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என்ன
0: சாப்பிட்டீங்க? என்ன சமையல் செஞ்சீங்க இன்னைக்கு? சரி, ஓகே. உங்களுக்கான எழுத்து குடுக்கலாமா? உங்களுக்கான எழுத்து கோ. கோபுரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கோ, பெரிய கோ.
3: கோகுலகிருஷ்ணன்.
0: கோகுலகிருஷ்ணன்.
3: கோத்ரேஜ்.
0: கோத்ரேஜ். பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படி.
3: கோமதி.
0: கோமதி.
3: கோபால்.
0: கோபால்.
3: கோவிந்தன்.
0: எல்லாம் பேரே சொல்றீங்க பாத்தீங்களா. அடுத்து
3: கோமாதா.
0: கோமாதா. சரி, ஓகே. அப்படி இப்படின்னு பேரே சொல்லி 5 முடிச்சிட்டீங்க. ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி.
3: நன்றி.
0: அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன்.
0: நாங்க வந்து எல்கேஜி படிக்கிற பொண்ணுக்கு இந்த ப்ரோக்ராம்ல வாய்ப்பு கொடுக்கலையே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
4: கீதா பாலா.
0: என்ன பேரு?
4: என் பேர் கீதா பாலா.
0: கீதா பாலா. தர்மபுரியில இருந்து பேசுறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கீதா பாலா? என்ன சமைச்சீங்க இன்னைக்கு வீட்ல?
4: இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார்.
0: வெண்டைக்காய் சாம்பார்.
4: வெண்டைக்காய் சாம்பார்.
0: சரி, ஓகே. உங்களுக்கான எழுத்து பாத்தீங்கன்னா, அந்த வெண்டைக்காயில இருக்க வே தான் உங்களுக்கான எழுத்து.
4: வெண்டைக்காய்.
0: வெண்டைக்காய்.
4: வெண்மதி.
0: வெண்மதி.
4: அப்புறம் வெற்று.
0: வெற்று. வெற்றிடம் சொல்லுவோம்.
4: வேடன்.
0: வேடன். பெரியவை வரும்ல.
4: சரி, வெற்றி.
0: வெற்றி. டக்கு டக்கு சொல்லணும். வெற்றிலை. இன்னும் ஒன்னு சொல்லணும்.
4: இன்னும் ஒண்ணுங்களா? வெறி.
0: வெறி. ரொம்ப அழகா முயற்சி.

0: பண்ணீங்க, நன்றி.
1: நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யார் பேசுறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் பரிமலா. நலம் நலமறியாவும்.
0: நலமா இருக்கேன் பரிமலாம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா
0: இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டாச்சு.
0: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
2: நாங்க கடை வச்சிருக்கோம், கடையில இருக்கோம்.
0: அப்படிங்களா? அப்ப கடைக்கு சரக்கெல்லாம் வாங்குறதுக்கு நீங்க போவீங்களா இல்ல வீட்டுல போவாங்களா? மோதிரம்
2: நான்
0: சொல்லிட்டேன். மோதல், மோகம், மோதல் சொல்லிட்டீங்க. மோகம் சொல்லியாச்சு. தயிர கடைஞ்சா கிடைக்குமே, தயிர கடைஞ்சா கிடைக்குமே. மோர்,
2: மோட்டார்,
0: மோட்டார். அவ்வளவுதான் தெரிஞ்சுதா? மோகன், மோகன். சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம்.
2: மோகன்லால்.
0: நன்றி. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாண்டோம்.
3: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
0: நெர்லயத்துடன் நிறைவுக்கு வருகிறது பூவே பெண் பூவே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 நாடகம் கேட்கலாம். இன்று குடும்ப கௌரவம் நாடகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 விவசாய அரங்கம். இன்று காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 மாலை தென்றல், மாலை 6 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், மாலை 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும்

0: Oil prices rose above $100 a barrel for the first time since May as tensions escalate in West Asia. Prime Minister Narendra Modi today extended his best wishes to the Indian contingent who are participating in the Commonwealth Games in Glasgow, Scotland. In a social media post, Mr. Modi expressed confidence that Indian athletes will compete with passion, determination and a spirit of excellence. The Prime Minister said the skills and dedication of the country's athletes continue to inspire countless Indians. And with that, we end this news bulletin.
1: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்னங்க அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: ஆகாஷ்வாணி குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். எழுதியவர் பி. சிவசுப்பிரமணியன்.
6: அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
7: எழுந்துடுறா, எழுந்துடுறா ரவீந்தா. முத முதல்ல இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண போற, நல்லபடியா போயிட்டு வாப்பா. கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்ப்பா.
6: ஓகேப்பா.
8: அடடே, சப் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு ஒரு சல்யூட்.
6: பாருண்ணா, போதண்ணா போதும். ஏன் இப்படி?
8: டேய், இந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. என்ன கம்பீரம், என்ன பெர்சனாலிட்டி, சும்மா மிரட்டுறப்போ.
6: அண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். ஆனா ஒண்ணு, உங்களோட கைடன்ஸால தான் இந்த போலீஸ் எஸ்ஐ வேலையே எனக்கு கிடைச்சிருக்குங்கிறதாண்ணா உண்மை.
8: உன்னோட ஹார்ட் ஒர்க், இடைவிடாத முயற்சி, தொடர்ந்த பயிற்சி, இது எல்லாம் தாண்டா உனக்கு இந்த வேலையை தேடி கொடுத்துருக்காரு விந்தா.
6: ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
9: என்ன, அண்ணனும் தம்பியும் சட்டத்தையும் நாட்டையும் காப்பாத்தலான்னு கிளம்பிட்டீங்களா?
6: கண்ணண்ணா, நான் இன்னைக்கு எஸ்ஐ வேலையில ஜாயின் பண்ண போறேன், என்ன விஷ் பண்ணுங்கண்ணா.
9: ஆல் தி பெஸ்ட் எஸ்ஐ, ஆல் தி பெஸ்ட். நாடு இப்ப இருக்கிற நிலைமையில நீதி நியாயம்னு சினிமாவில வர்ற போலீஸ் மாதிரி வெறப்பா நிக்காத, நாணல் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி போ, அப்பதான் பொழைக்க முடியும். என்ன, சரியா?
8: டேய், சும்மாயிரா கண்ணா. உன்ன மாதிரி அவன் ஒண்ணும் பிசினஸ் பண்ணல, வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஒண்ணும் தேவையில்லடா. அத உன்னோடயே ஓம் கூடவே வச்சுக்கோ.
9: ஓ, வக்கீல் சாரா, இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே.
8: டேய்,
9: சாரி அண்ணா, சாரி.
7: சரி சரி, நேரமாது, எல்லாரும் அவங்கவங்க வேலைக்கு கிளம்புங்க.
10: அரவிந்தா
7: ஐயா, எப்பவும் நேர்மையா இருக்கணும் ஐயா.
6: சரிப்பா.
7: யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனைய கண்டிப்பா நீ வாங்கி தரணும்.
6: ஓகேப்பா.
7: அதே சமயத்துல நிரபராதிகள் தண்டிக்கப்படாம பாத்துக்கணும் ஐயா.
6: சரிப்பா.
7: அரவிந்தா, இந்தா ஐயா.
6: அப்பா,
7: மறக்காம உங்க அம்மா படத்துக்கு முன்னால போய் மனசார வேண்டிட்டு போய்யா, அவ எப்பவும் உன் கூடயே இருப்பா.
6: அப்படியே செய்யறப்பா.
7: மூத்த பையன் வக்கீல், கடைசி பையனும் சப் இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த நடுவுல இருக்கிற இந்த கண்ணை மட்டும் என்ன இப்படி இருக்கணும்?
6: அப்பா போயிட்டு வரப்பா.
7: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.
8: எனக்கும் கோர்ட்டுக்கு நேராச்சுப்பா, நானும் கிளம்புறேன்பா.
7: சரி பாலு, சரி சரி சரி.
9: அப்பா.
7: கண்ணா, நீ கொஞ்சம் நில்லுடா, உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு.
9: அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
7: டேய்,
9: நான் போயிட்டு அப்புறமா வரேன்.
7: டேய் கண்ணா, இருடா, சொல்றேன்ல.
9: இல்லப்பா, நேரா ஆயிடுச்சுப்பா,
7: நான் நில்லுடா. டேய்,

0: போயிட்டானா? என்னன்னு கேட்காமே அவன் பாட்டில் போயிட்டானே. கடவுளே, இவன் எப்பந்தான் திறந்து போறான்னு தெரியலையே.
1: யோ 498, வர வர போலீஸ் வேலை பார்க்கறோமா இல்ல சமூக சேவை பண்றோமான்னு தெரியலையே ஐயா.
2: என்னவே 203, ரொம்ப அழுத்துக்கிறீரு. அவர் வந்ததுல இருந்து ஊரும் அமைதியாயிருச்சு. ஊர் மக்களும் இப்ப பிரச்சனை இல்லாம இருக்காங்க. அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்கல்ல, என்னவே சொல்றீரு?
1: அது என்னவோ உண்மைதான்.
2: யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சரி, தப்பு பண்றவங்க தண்டனையை அனுபவிச்சு தீரணுங்கிறதுல உறுதியா இருக்காருல்ல?
1: ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப சரிதான் ஐயா.
2: அவரு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்த பிறகுதான் குற்றங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருக்கியா.
1: அதனாலதான் நாம சோசியல் ஒர்க்கரா மாறிட்டோம்.
2: என்னையா 203, எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான நம்ம வேலையே.
3: அப்பா, கொஞ்ச நாளாவே பேசணும் பேசணும்னு என்கிட்ட சொன்னீங்களே, அப்படி என்னப்பா பேசணும் சொல்லுங்கப்பா.
0: கண்ணா, உன் போக்கு கொஞ்ச நாளா சரியில்லாம போயிட்டு இருக்கு. என் காதுக்கு பல கெட்ட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குப்பா. இது நல்லதுக்கு இல்ல. இதான் உண்ட சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்.
3: நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நீங்க பண்ணுன தப்பை விட நான் ஒன்றும் பெருசா பண்ணலையே.
0: என்னடா, என்ன தப்புன்னு கேக்குற? சட்டவிரோதமா கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்கியாமே. அதோட உன் சகவாசமும் கொஞ்ச நாள சரியில்லை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு என் மேல வீண் பழி சுமத்தாதீங்கப்பா.
0: டேய் கண்ணா, இந்த பாரு, நம்ம குடும்பத்தோட கௌரவம், இந்த ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற மரியாதை, நம்ம அந்தஸ்து, இது எல்லாத்தையும் குளித்து ஒண்டி புதைச்சிடாதடா. இந்த தொழில் வேண்டாண்டா, வேண்டாண்டா இந்த தொழில். வேற தொழில் ஏதாவது நியாயமா செஞ்சு முன்னேற பாருடா. டேய்,
3: அந்தஸ்து, மரியாதை, குடும்ப கௌரவம், இது எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்களே, புதுசா பறக்க விட என்ன இருக்கு?
1: அப்பா, கள்ள கடத்தலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா, சொன்னா கேளுங்கப்பா.
0: சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதையா. என் காதல நான் கேள்விப்பட்டத சொன்னேன், பார்த்து நடந்துக்கோ. என்ன
4: கான்ஸ்டபிள்ஸ்?
5: எஸ் சார்.
4: அந்த கடத்தல் பெருவிழா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா?
2: இதுவரைக்கும் ஒன்னும் தெரியலங்க சார்.
1: சார், நாங்களும் எல்லா பக்கமும் சல்லடை ஓட்டு விசாரிச்சுட்டு தான் வரோம், ஒரு துப்பும் கிடைக்கலங்க சார்.
2: ஆமா சார்.
4: அப்படியா? சரி, 203.
1: எஸ் சார்.
4: நீங்க போய் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் மேல ஒரு ஃபைல் ஒன்று வச்சிருக்கிறேன், அதை அப்பா கிட்ட கேட்டு சீக்கிரமா ஆயிட்டு வாங்க.
1: சரிங்க.
4: அதுல தான் தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய விஷயங்கள், டிராபிக் ரூட்ஸு, மற்ற எல்லா விவரங்களும் இருக்கு. ஸ்டேஷனுக்கு வர்றப்ப எடுத்து வர மறந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரீங்களா?
1: ஓகே சார். பப்பா, என்ன புழுக்கம், என்ன புழுக்கம். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தா தான் காத்து சிடு சிடு சிடுன்னு அடிக்குது. அப்பாட, அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ. அப்பா, பாட்டு பாடிட முடியாது. சீக்கிரம் போய் ஃபைலை எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா இதுக்கும் நம்ம எஸ்ஐ திட்டுவார். சரி சரி, சீக்கிரம் எஸ்ஐ வீட்டுக்கு போகணும்.
2: என்ன 203 சார், பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா தெரியுது.
0: கண்ணா, இப்ப கொஞ்ச காலமா உங்ககிட்ட பண நடமாட்டம் அதிகமா இருக்கிறது நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ?
3: அப்பா, அது என் தொழில எனக்கு கிடைச்ச லாபம். நியூ டெக்னாலஜி அப்ளை பண்றேன், அதிக லாபம் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல்.
0: அதுல ஒண்ணுதான் இந்த கடத்தல் பிசினஸோ?
3: ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படித்தான் இதை புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல.
1: என்ன, எஸ்ஐ வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேக்குது. சரி சரி, உள்ள போகாம வெளியே ஓரமா நின்னு என்ன நடக்குன்னு பாப்போம்.
0: டேய் கண்ணா, இந்த பாரு, உங்க அண்ணன் ஒரு வக்கீல், உன் தம்பியே ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஆனா நீ மட்டும் ஒரு கடத்தல்காரன். என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல.
3: அப்பா, உங்களோட இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்பணும், நான் வரேன்.
0: டேய் கண்ணா, இந்த பாரு, நான் இவ்வளவு சொல்லி நீ மாதிரில கேட்காம போயிட்டு இருக்கேன்னா, இந்த பாரு, இனிமே இந்த கடத்தல் தொழிலை நீ செஞ்ச நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ.
1: என்னையாது சத்தம் உள்ள ரொம்ப கேட்டுட்டு இருக்கு. சரி, எட்டு பாப்போம். ஓ, எஸ்ஐ சாரோட அப்பாவும் அவர் அண்ணன் கண்ணனும் இல்ல, காரசாரமா பேசிட்டு இருக்காங்களே. சரி சரி, கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் காதை தீட்டி கேப்போம்.

0: அட போங்கப்பா, நல்லா பிடிச்சு கொடுங்க. பிடிச்சு தானே கொடுக்க போறீங்க, யார் வேண்டான்னு சொன்னா வழிய விடுங்க. உங்க முதுகுல இருக்கிற அழுக்க முதல்ல சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம்.
1: என்ன சொன்ன என்ன பேசுற? இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, போடா வழிய போடா.
0: அப்பா என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருக்கட்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும்.
1: என்னடா என்னையே மிரட்டுறியா?
0: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம். இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்.
1: போடா போ, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் இவன், திருட்டு பய.
0: போறேன், இனியும் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை?
2: அடேங்க அப்பா, என்ன வேகம், என்ன ஆக்ரோஷம். நல்ல வேலைப்பா நாம அவர் கண்ணுல படல. கடவுளே, நான் என்ன அவ்வளவு கொடுமையான பாவத்தையா செஞ்சிட்டேன், ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற?
0: ஐயா ஐயா, வீட்ல யாரு இருக்கா?
1: யாருப்பா அது வெளியில? என்ன வேணும்?
0: ஐயா, நான் 203 வந்திருக்கேன், எஸ்ஐசார் அனுப்பி வச்சாங்க.
1: என்ன விஷயம், எதுக்க வந்திருக்க?
0: எஸ்ஐசார் நம்ம வீட்டு டைனிங் டேபிள்ல ஒரு ஃபைல வச்சிட்டு வந்துட்டாங்க, அத வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தீங்கயா.
1: ஓ சரி சரி சரி, அப்படியா? கொஞ்சம் இரு, அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
2: நல்ல வேலை நாம அப்பவே வந்துட்டோம்னு இவருக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் வீட்டு சமாச்சாரம் வெளியே தெரியக்கூடாதுங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல, இவர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன?
1: இந்தாப்பா நீ கேட்ட ஃபைல், கொண்டு போய் கொடுத்துரு.
0: சரிங்க ஐயா, நான் அப்போ போயிட்டு வரட்டுங்களா?
1: சரிப்பா போயிட்டு வா.
0: சார் இந்தாக்க சார், நீங்க கேட்ட ஃபைல். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேட்டு இந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துட்டேன் சார்.
3: ஓ வெரி நைஸ். 408-203
0: சார்.
3: எஸ் சார். நீங்க ரெண்டு பேர் மட்டும் எங்கூட வாங்க, நம்ம நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம்.
0: ஓகே சார்.
3: 203
0: சார்,
3: போய் ஜீப் ரெடி பண்ணுங்க.
0: ஓகே சார்.
4: ஜீப் ரெடி சார்.
3: சரி நம்ம கிளம்பலாம்
0: சார்.
3: என்ன 203 சொல்லுங்க.
2: நீங்க வந்த பிறகு குற்றங்களோட எண்ணிக்கை நம்ம ஊர்ல குறைஞ்சிருக்கு சார்.
3: சரி சரி சரி,
2: மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம இருக்காங்க, எல்லாமே உங்களால தான் சார்.
3: நான் மட்டும் இதுக்கு காரணம் சொல்லாதீங்க 203. உங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்பு, பொதுமக்களோட கோஆபரேஷன், இதெல்லாம் இருந்ததுனால தான் என்னால நம்மளால இதை சாதிக்க முடிஞ்சது.
2: ரொம்ப நன்றிங்க சார். மக்களோட நிம்மதி தான் நமக்கு முக்கியங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க சார். குற்றம் செய்யறவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டுமே போலீஸோட வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எங்களுக்கு பொதுமக்களோட அன்றாட வேலைகளில் உதவுறதும் இந்த போலீஸ் வேலையோட ஒரு பகுதிங்கிறதையும் உணர வச்சிட்டீங்க சார்.
3: நோ நோ நோ, போதும் போதும், பாராட்டெல்லாம் போதும். 203 முதல்ல ரோட்டை பார்த்து உச்சி போட்டுங்க.
0: ஆமாங்க சார்,
3: நம்ம எல்லோரோட படமும் நாளைக்கு பேப்பர்ல வந்துடும்.
5: என்னடா கண்ணா, ஏன் சோகமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா?
6: அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா செல்வம்.
5: இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது.
6: ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை செல்வம்.
5: ஒன்றும் இல்லைன்னா சரி. ஆமாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே புது பிஸ்னஸ்ஸு, அதை பற்றி யோசிச்சியா?
6: அது ஒன்றும் இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா செல்வம்.
5: என்னது வேண்டாமா? டேய், அங்கே வாங்கி இங்கே கை மாத்துற வேலைடா, ஒன்றுக்கு 4 மடங்கு லாபம், ஏன்டா வேணான்ற?
6: இல்லைடா செல்வம், எனக்கு என்னமோ தெரியல, பயமா இருக்கு. நியாயத்துக்கு புறம்பா இந்த கடத்தல் தொழில ஈடுபட வேண்டாம்னு தோணுது. ஏற்கனவே இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட பிசினஸே நல்ல லாபத்துல தான் போய்கிட்டு இருக்கு செல்வம். இதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாத்தி தினம் தினம் பயந்து சாகுற அந்த தொழில் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா.
5: டே கண்ணா, முத முதல்ல அப்படித்தாண்டா இருக்கும், கையில கத்த கத்தையா நோட்டை எண்ணி பார்க்கும் போதுதான் அதோட அருமையே தெரியும். பிறகு அது உன்னை விட்டாலும் நீ அதை விட மாட்ட. நீ இப்பதானடா முத முதல்ல இந்த தொழில நுழைய போற, அதுதான் உனக்கு பயமா இருக்கு, பயப்படாதடா.
6: இல்லடா, எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு, இன்னைக்கு என்ன கடுமையா திட்டாரு. நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு வேற கோபமாயிட்டாரு. அவரு சொன்னதை நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்.

0: அவர் சொல்றதுதான் சரின்னு பட்டுது. அதான் எதுக்கு புதுசா இந்த தொழில ஈடுபடுவானேன்னு நினைச்சு பார்த்தேன்.
1: ஓ, சாருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சோ?
0: இல்லடா, இதுல இறங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கெட்ட பேர் வருதே. அந்த தொழில இறங்கி ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு வையே, அப்ப எங்க குடும்பத்தோட கௌரவம், எங்க அப்பாவோட மானம் எல்லாம் கெட்டு போகும் தானே. வேணாண்டா செல்வம், இந்த தொழில் வேண்டாம்.
1: டே கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்க அப்பாவை சமாளிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்.
0: என்னடா சொல்ல வர்ற?
1: நாம ரெண்டு பேரும் முகமுடி போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு போறோம். கத்தியை காட்டி உங்க அப்பாவை மிரட்டுறோம். இனி இந்த கடத்தல் தொழில் பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசினா உங்களையும் உங்க மகன் கண்ணனையும் குத்தி கொண்டுருவோன்னு ஒரு நாடகம் போடுவோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா இதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. எப்படி என் ஐடியா?
0: வேணாண்டா செல்வம், இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்.
1: சம்மதிக்க மாட்டியா? நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலனா உங்க அப்பாவை பத்தின ரகசியம் எல்லாத்தையும் நான் வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்படி சொன்னேன்னு வையே, உங்க குடும்ப கௌரவம் காத்துல பறந்துடும். ஜாக்கிரத, உங்க வீட்டுக்கு முகமூடி போட்டுட்டு உங்க அப்பாவை மிரட்டுறதுக்கு கிளம்புடா என் கூட.
2: என்ன
3: வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, லைட்டே போடல. போடுங்க. அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? பாலனா அண்ணா, பாலனா கண்ணா, அப்பா அப்பா 208.
2: என்ன
3: சொல்றீங்க?
2: நாடி துடிப்பு ஒன்றும் இல்ல.
3: ஐயோ,
2: நான் செக் பண்ணி பாத்துட்டேன் சார். அழாதீங்க சார்.
0: என்ன
3: சொல்றீங்க ஐயா?
0: இங்க பாருங்க, இந்த ரூம் ஓரம் ஓரத்துல ஓரத்துல பாருங்க, யாரோ இருக்காங்க. கொஞ்சம் பாருங்க ஐயா.
3: யாரு? ஐயோ கண்ணா, அண்ணா அண்ணா அண்ணா, நீங்களா அது?
0: என்ன சார் இருக்கு, அதான் பார்த்தாலே தெரியுது அவர் என்ன செஞ்சாரு, இங்க என்ன நடந்ததுன்னு.
3: என்ன சொல்றீங்க அண்ணா? அண்ணா நீங்க சொல்லுங்க அண்ணா, அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா பிளீஸ் அண்ணா.
0: சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அண்ணன் கண்ணன் தான் உங்க அப்பாவை இப்படி கொலை பண்ணிருக்காரு.
3: என்ன பேசுறீங்க?
0: ஆமா சார், உங்க அண்ணன் தான் அப்பாவை கொன்னிருக்கணும். அரவிந்தா, அரவிந்தா, இங்க என்னடா நடக்குது? போலீஸ் ஜீப் வேற வெளியில நிக்குது. ஐயோ அப்பா, அப்பா உங்களுக்கு அப்பா இந்த கோலம். அப்பா நீ அரவிந்தா, அப்பாவை கொன்னது யாருடா?
2: என்ன உடனே கைது செய்ய அரவிந்தா, கைது செய்.
3: அண்ணா என்ன உண்மையா என்ன சொல்றீங்க?
0: இன்ன என்ன, நான் சொல்லல இவர் தான் கொண்டு இருப்பாருன்னு.
3: அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
0: ஐயா, நான் ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து ஃபைல வாங்கிட்டு வர்றதுக்காக வந்தேன்ல.
3: ஆமா.
0: அப்போ உங்க அப்பாவுக்கும் கண்ணன் சாருக்கும் கடுமையான

0: சண்டை நடந்துட்டு இருந்துச்சு.
1: அப்புறம் கான்ஸ்டபிள்,
0: உங்க அப்பா கண்ணன் சார திட்ட பதிலுக்கு கண்ணன் சார் உங்க அப்பாவை மிரட்ட.
2: எங்க அண்ணா அப்படி என்ன மிரட்டினாரு?
0: சண்டை பெருசாயி உங்க அப்பா கண்ணன் சார் அடிச்சுட்டாருங்க.
2: அப்படியா?
0: ஆமா சார், அதுக்கு கண்ணன் சார் என்ன சொன்னாரு தெரியுமா?
2: என்ன சொன்னாரு?
3: அப்பா என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும்
0: அப்படின்னு சொன்னாரு.
1: அப்புறம் என்ன நடந்துச்சு கான்ஸ்டபிள்?
0: பிறகு
3: அப்பா என்ன அடிக்கவும் செஞ்சிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியவும் போக சொல்லிட்டீங்க, அப்பா பிள்ளை உறவு அத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதோட பலனை நீங்க உடனே அனுபவிப்பீங்க
0: அப்படின்னு சொன்னாரு. உங்க அப்பா டேய் என்னைய மிரட்டுறியான்னு கேட்டாரு. அதுக்கும் கண்ணன் சாரு,
3: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம், இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்
0: அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வேகமா போயிட்டார் சார். ஆனா இந்த அளவுக்கு அவர் போவாருன்னு நான் நினைக்கல சார். கடைசியில பெத்த தகப்பனையே கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரே. ஐயோ பாவம்.
3: அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன், என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க.
4: ஓகே ஓகே அண்ணா, 408
5: எஸ் சார்.
4: நீங்க ஜீப் எடுங்க.
5: ஓகே
4: 203
5: எஸ் சார்.
4: இவர் கையில விளங்க மாட்டி ஜீப்ல ஏத்துங்க.
5: ஓகே சார்.
4: ஸ்டேஷனுக்கு போய் மத்தவே பேசிக்கலாம். அரெஸ்ட் கிம்.
5: சரிங்க ஐயா.
4: 408
5: எஸ் சார்.
4: அந்த செல்ல இருந்து குற்றவாளி கண்ணனை விசாரணைக்கு அழைச்சிட்டு வாங்க.
5: எஸ் சார்.
4: உட்காருங்க மிஸ்டர் கண்ணன். 408
5: எஸ் சார்.
4: நீங்க கொஞ்சம் ரூமுக்கு வெளியேறுங்க.
5: ஓகே சார்.
4: அண்ணா இப்ப சொல்லுங்க, என்னென்ன நடந்துச்சு? நீங்க ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்கண்ணா, அப்பதான் உங்களுக்கு என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்க முடியும். பிளீஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா
3: தம்பி என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடு. நான் தான் கொலைகாரன், நான் தான் கொலை பண்ணினேன், நான் தான்.
4: அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா, சரி அப்படியே இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னவோ நீங்க இந்த காரியத்தை செஞ்சிருப்பீங்கன்னு தோணலண்ணா. இருந்தாலும் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லுது. பாப்போம், எல்லாம் கடவுள் செயல். 408
5: எஸ் சார்.
4: உள்ள வாங்க, இவரை செல்ல கொண்டு போய் அடைங்க.
5: எஸ் சார்.
1: என்னப்பா அரவிந்தா?
4: அண்ணா
1: கண்ணு ஏதாவது சொன்னானா? என்ன காரணத்தினால இப்படி செஞ்சான்னு கேட்டியா? அவன் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லையடா, என்னால நம்பவே முடியல.
4: கண்ணன் ஒரு பதிலும் சொல்லலண்ணா. ரொம்ப கேட்டா நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளின்னு அழ ஆரம்பிச்சிடாரு. என்ன செய்யறதுனே புரியலண்ணா.
1: இப்படி பண்ணிட்டானடா, நம்ம குடும்ப மானம், நம்ம குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டானடா.
4: கவலைப்படாதீங்க அண்ணா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். 408
5: எஸ் சார்.
4: எங்க இந்த 203 ஆளையே காணோம், எங்கேயா போயிட்டாரு?
5: இந்த வர்றாரு சார்.
3: இதை வந்துட்டேன் சார், வந்துட்டேன் வந்துட்டேன். கூடவே ஸ்டேஷனுக்கு ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். விருந்தாளி சார், உள்ள வாங்க வாங்க.
4: 203 யாரையாது கையில விலங்கோட? அட இது செல்வம்ல, நம்ம கண்ண அண்ணனோட ஃப்ரெண்டு.
1: ஆமா செல்வம், நீ இங்க எப்படி?
4: 203 என்னது, இவரையும் கைது பண்ணிருக்கீங்க? இவர் என்ன தப்பு செஞ்சாரு?
0: எஸ்ஐ சார், உங்க அப்பாவை கொலை செஞ்சது உங்க அண்ணன் கண்ணன் இல்ல.
4: அப்புறம்
0: இதோ இந்த திருட்டுப்பாய செல்வம் தான்.
4: என்னது, இவரா கொலை செஞ்சாரு?
1: என்ன செல்வமா? இந்த செல்வமா எங்க அப்பாவை கொன்னது? இவன் என் தம்பி கண்ணனோட ஃப்ரெண்டாச்சே.
0: ஆமா சார், உங்க அப்பாவை கொன்ன கொலகார இவன் தான்.
4: 203 கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா?
0: ஐயா நாம உங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது பின்னாடி காமன் சோர் ஓரமா இருட்டுல ஒரு கார் நிக்கிறத கவனிச்சேன்.
4: சரி
0: சரி இருக்கட்டுமே நினைச்சு உங்க கூடவே ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இங்க வந்த பிறகு திடீர்னு என் மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. உடனே அங்க போய் பார்த்தேன், இந்த இருக்காமல அந்த பையா எங்க இருந்தோ வந்தான். சுத்து முத்தும் பாத்துக்கிட்டு நைசா காரை எடுக்க இவன் போனதை பார்த்தேன், லவக்குன்னு அமைக்கிட்டேன், திருட்டு முடி முடிச்சான். நம்ம சர்வீஸ்ல நாம எத்தனை திருடனை பார்த்திருப்போம், கொடுத்தேன் ஒரு கொடை, பாய காதறிக்கிட்டு உண்மையை கக்கிட்டாம்ல, நான் தான் உண்மையிலே பண்ணையார் புண்ணிய கொடிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். வேற என்ன, கையில விளங்க மாட்டி இவனை ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டேன்.
4: சபாஷ். 203 சபாஷ்.

0: உங்க துப்பறியும் மூலம் சரியா வேலை பார்த்திருக்கு. வெரி குட்.
1: தேங்க்யூ சார்.
0: மிஸ்டர் செல்வம், இப்ப சொல்லுங்க, நீங்க கொலை செஞ்ச காரணத்தை சொல்லுங்க.
2: நானும் கண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் பழக்கம். இடையில நான் வழி மாறி குறுக்கு வழியில பல சமூக விரோத செயல்களை செஞ்சு அதிக அளவு பணம் சம்பாதிச்சேன்.
0: சரி.
2: உங்க அண்ணனையும் அந்த வழிக்கு வர கட்டாயப்படுத்தினேன். முதல்ல அதுக்கு சம்மதிச்ச கண்ணே, பிறகு உங்க அப்பா புண்ணியக்கோடி திட்டுறாருன்னு சொல்லி மறுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தானே. அவரு க்ளோஸ் பண்ணா சரியாயிடும்னு நினைச்சேன். கண்ணுங்கிட்ட நாம ரெண்டு பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு சும்மா உங்க அப்பாவை மிரட்டலான்னு போய் சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். சமயம் பார்த்து உங்க அப்பாவை கத்தியால குத்தி கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டேன். அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்து இருந்த உங்க அண்ணன் கண்ணனை நீங்க குற்றவாளி நினைச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. பிறகு வெளியில நின்ன என்னோட காரை எடுக்க வரும்போது இதோ இந்த போலீஸ்காரர் என்ன பிடிச்சிட்டாரு. நான் மாட்டிக்கிட்டேன். நான் தான் உங்க அப்பாவை கொலை பண்ண கொலைகாரன்.
0: ராஸ்கல், நீயாடா எங்க அப்பாவை கொலை பண்ண? 203.
3: எஸ் சார்.
0: உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க.
3: ஓகே சார்.
0: எங்க அண்ணன் கண்ணனை உடனே ரிலீஸ் பண்ணி கூட்டுவாங்க.
3: ஓகே சார்.
4: பாலுண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, மன்னிச்சிருங்க. தம்பி, நீயும் என்ன மன்னிச்சிருப்பா
0: அண்ணா?
4: எப்படியோ அப்பாவோட மரணத்துக்கு நான் காரணமாயிட்டேன். ஐயோ அப்பா.
5: டே தம்பி, கண்ணா என்னதாண்டா நடந்தது? கொலை பண்ணினது செல்வம், நீ ஏண்டா அதை சொல்லாம மறைச்ச? நான் தான் கொன்னேன்னு செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி ஏண்டா ஒத்துக்கிட்ட?
3: அதானே, ஏன் சார் அப்படி செஞ்சீங்க?
0: 203.
3: எஸ் சார்.
0: 408.
3: எஸ் சார்.
0: நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரவுண்ட் ஸ்பீட் வரீங்களா?
3: யோ, 408 வெளியே வாயா, போ.
0: அண்ணா, இப்ப நாம தான் இருக்கிறோம், இப்பவாது சொல்லுங்க அண்ணா, என்ன நடந்துச்சு?
4: தம்பி, அன்னைக்கு அப்பாவை மிரட்டினா எல்லாம் சரியாயிடும் செல்வம் சொன்ன பேச்சை நம்பி அவன் கூட போனேன்.
0: சரி.
4: ஆனா அங்க போனப்ப தான் தெரிஞ்சது, செல்வம் ஏற்கனவே அப்பாவை கொல்லணுங்கிற பிளானோட வந்திருந்தது. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி.
0: சரிண்ணா, அது சரி. ஏன் அப்பாவை செல்வம் தான் கொலை செஞ்சான்னு நீங்க சொல்லல?
4: அது வந்து
5: அது ஏண்டா தயங்குற? சொல்லு, சொல்லுடா.
4: அண்ணா, ஒரு நாள் அப்பாவோட டைரியை நம்ம வீட்டில் நான் பார்த்தேன். அதை படிக்கும்போது தான் தெரிஞ்சுது அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சமுதாயத்தில் மரியாதையோடு இருக்கிற நம்ம அப்பா ஏற்கனவே திருமணமானவர்னு தெரிஞ்சா இந்த உலகம் அவரை பற்றி என்ன சொல்லும்? நம்ம குடும்ப கௌரவம் என்னவாகும்னு வருத்தப்பட்டேன். இதை என்னோட உயிர் நண்பன்னு நினச்சி செல்வத்துக்கிட்ட அப்போ நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதையே காரணமாக வச்சு கொலை பண்ணினது நான் தான் வெளியே சொன்னால் உங்க அப்பா பத்தின ரகசியம், அதான் உன் குடும்ப கௌரவம் காத்துல பறந்துடும். ஜாக்கிரத, மரியாதையா கொலை செஞ்சது நான் தான் ஒத்துக்கோ அப்படின்னு செல்வம் என்ன மிரட்டினான்னா, நானும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அப்படி சொன்னபடியே குற்றத்தை நான் ஒத்துக்கிட்டேன்னா, இதுதான் நடந்துச்சு.
5: அடாடாடாடாடா கண்ணா, இதுக்கு தான் இப்படி செஞ்சியாக்கும். அப்பா திருமணமானவருங்கிற உண்மைய என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டாருடா. நீயும் அரவிந்தனும் சின்ன பசங்க அப்படிங்கறதுனால தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நான் தான் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லல. கண்ணா, இப்ப பாத்தியா, கூடா நட்பு கேடா முடிஞ்சிருச்சு. சரி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம், நடக்க போறத நல்லதா நினைப்போம்.
0: கண்ணண்ணா, உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக சிறைவாசத்தை கூட அனுபவிக்க நீங்க தயாரா இருந்தீங்கிற நினைக்கும் போது என் மனசுல நீங்க உயர்ந்த இடத்தை பிடிச்சிட்டீங்கண்ணா. அப்பாவோட பேருக்கும் மரியாதைக்கும் களங்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க. உண்மையிலே அப்பா இப்ப உயிரோட இருந்திருந்தார்னா உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். நான் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்.
6: குடும்ப கௌரவம் நாடகம் கேட்டீர்கள்.
7: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில நிலக்கடலை மற்றும் உழுவல் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம் பங்கேற்கிறார் ஈச்சம்பட்டி ஜே அரியக்கால் அவர்கள். 8:00 இளம் தென்றல் இன்று சொல்லோடு விளையாடு.

இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும் இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில் ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தால் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தால் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்து

0: பூர்வமாக அளித்துள்ள பதிலில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத் தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது, வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: தமிழ்ச்செல்வன் தங்களை விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியாதான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவை பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டுவது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நாங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
4: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் வந்து சாவடி பண்ண சம்பா குருவா சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது.

0: மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம்
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம். வாங்க மீனாக்கா, எப்படி இருக்கீங்க?
7: ஏன் தம்பி கேக்குற? என் பையன் இருக்கானே, அவன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான்.
6: ஏன்கா இவ்வளவு சலிச்சு சொல்றீங்க?
7: அட, பாத்து பாத்து வீட்டுல எவ்வளவு நான் உணவு வகை செஞ்சு கொடுத்தா கூட அவன் இந்த கடையில கிடைக்குது இல்ல, அது என்ன சொல்றாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் தானே. அந்த பீஸான்றான், பர்கர்ன்றான், அது மேலதான் அவனுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கு. என்னத்த சொல்ல?
6: அதுதான்க்கா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஈஸியா கடையில கிடைக்குதுன்றதுக்காக உடனே போய் வாங்கி சாப்பிடுறாங்க. அதுல வந்து உப்பு, சர்க்கரை, எண்ணெய், செயற்கை நிறமிகள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குன்னு சொல்றாங்க.
7: அட ஆமாம் தம்பி, அதை அடிக்கடி சாப்பிட்டா உடல்ல எடை அதிகரிக்கும், நீரிழிவு நோய் வரும், ரத்த அழுத்தம் சொல்றாங்களே, அது என்னப்பா? பிபி தானே, அது கூட அதிகமாயிடுமா, செரிமான கோளாறு, ஆக மொத்தம் பார்த்தா வயித்துக்கு சேராதுன்னு சொல்றாங்க.
6: ஆமாங்கா, அப்படினா என்ன சாப்பிடலாம்?
7: அட என்ன தம்பி இப்படி கேட்டுட்ட, நம்ம வீட்டிலே சுலபமா நிறைய சிற்றுண்டிகள் செய்யலாம்பா. உதாரணத்துக்கு கடலை உருண்டை, பொரி உருண்டை, சுண்டல், வறுத்த வேர்க்கடலை, அவல் மிக்சர், ராகி லட்டு, கம்பு முருகு, அதிரசம், எள்ளுருண்டை, இவை எல்லாமே ஆரோக்கியம் தான்ப்பா. அதுவும் வேணாம்னா பழங்கள் கூட சாப்பிடலாம்ப்பா, எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் விட்டு இந்த காலத்து பசங்க இந்த பீட்சா, பர்கர் இதை நோக்கி போறாங்கன்னு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா.
6: சரியா சொன்னீங்க மீனாக்கா, வீட்டுல செய்யற உணவுல நம்ம என்னென்ன சேர்க்கிறோம்னு நமக்கே தெரியும். சுத்தமாவும் இருக்கும், அது சத்துள்ளதாவும் இருக்கும்.
7: அட ஆமா அருண், குழந்தைகளுக்கும் வீட்டிலேயே வித்தியாசமான முறையில புது புதுசா சிற்றுண்டி செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெற்றோர்களும் ஒரு நல்ல பழக்கத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மன திருப்தியோட இருக்கலாம்ல.
6: இப்ப வெளியில வாங்குற ஒரு சிப்ஸ் பாக்கெட்டுக்கு பதிலா வீட்டுல வறுத்த நிலக்கடலை அல்லது வந்து சுண்டலை இதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டாவே அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
7: ஆமா தம்பி, உணவுன்றது வயிற்ற நிரப்புறதுக்கு மட்டும் இல்ல, உடலுக்கு தேவையான சக்தியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தர வேண்டியது. அதனால அந்த உணவை ரொம்ப அறிவோட தேர்வு செய்யணும்பா.
6: நம்ம வந்து பாரம்பரிய சிற்றுண்டிகளின் பெருமையை மறக்க கூடாதுக்கா. சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகள், பருப்பு வகைகள், பயறு வகைகள், வெல்லம் சேர்த்த இனிப்புகள், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நமக்கு சத்தும் சுவையும் நிறைஞ்ச மாதிரி முழுசா கிடைக்கும்க்கா.
7: ஆமா தம்பி, இன்னைக்கு இருந்தே ஒரு சிறிய மாற்றம் செய்யணும். வாரத்துக்கு பல முறை ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுற பழக்கம் இருந்தா அதை மெது மெதுவா குறைச்சி வீட்டுல தயாரிக்கிற ஆரோக்கியமான சிற்றுண்டிகளை சாப்பிடறத நம்ம அதிகப்படுத்தணும் தம்பி. உங்க அம்மா கிட்டயும் சொல்லு, நானும் என் பையன் கிட்ட சொல்றேன்.
6: நம்ம ஆரோக்கியன்றது நம்ம குடும்பத்தோட சந்தோஷம்க்கா. நல்ல உணவு பழக்கம் இன்னைக்கு நம்ம தொடங்குறதுதான் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையா அமையும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் சூழல் காப்போம்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: அறிவிப்புகள் நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வழங்கப்படும் பயிற்சிகள் குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏசி பழுது பார்த்தல், வீட்டு மின் இணைப்பு பணிகள், கொத்தனார் மற்றும் கான்கிரீட் பணிகள், இளநிலை அழகுகலை நிபுணர் பயிற்சி, துரித உணவு தயாரித்தல் மற்றும் துரித உணவகம் அமைத்தல், காய்கறி சாகுபடி மற்றும் காய்கறி நாற்றங்கால் மேலாண்மை ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இயக்குனர் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கலெக்டர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு செய்யும் பயிற்சியின் பெயர், ஆதார் அட்டை நகல், மாற்றுச் சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3 மற்றும் தொலைபேசி எண். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் தொடர்புக்கு 0 43 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23/05/11 என்ற எண்ணிற்கும், 86/67/67/94/74 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய் கோட்டை மற்றும் 10 வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசா சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், தருமபுரி. மேலும் விவரங்களுக்கு 0 43 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23/00/50 என்ற எண்ணிலும், 18/00/42/50/111 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 94/98/34/53/50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, UPSC குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027க்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக மதிப்பீட்டு தேர்வு 6/9/2026 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணி பயிற்சி நிறுவனங்களான அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பு

0: தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிக்கையை படித்து பார்த்து 3/8/2026 விண்ணப்பிக்கலாம். இதற்கான நுழைவுச்சீட்டு August 3 வழங்கப்படும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை. இதற்கு கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டு பதிவு செய்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 1 ஆண்டும், இவற்றிற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு SC ST பிரிவினருக்கு 45ம் மற்ற பிரிவினருக்கு 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் ₹72,000. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/8/2026. விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், தருமபுரி. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

ஒழித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மெல்லிசை பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
0: எழுத்தில் வடிந்த அன்பு இசையாய் மாறும் தருணம் இது. உங்கள் கடிதங்கள் தான் எங்கள் நிகழ்ச்சியின் இதய துடிப்பு. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே, இது உங்கள் விருப்பப்பாடு நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை யார் கேட்டிருக்காங்கன்னா, நாகலாபுரத்திலிருந்து மாரியப்பன் கேட்டிருக்காங்க. வானம் பார்த்து முழிச்ச விதைதான் மரமாகும், வாழ்க்கையை பார்த்து மிரளாத மனசுதான் ஜெயிக்கும். வைகாசி பிறந்தாச்சின்னு பேர் வச்சவங்கன்னா சும்மாவா? வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து இதுவும் அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் உங்கள் அபிமான பண்பலை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அன்புக்கு அளவுகோல் இல்ல, ஆனா அடையாளம் இருக்கு. அது நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற சிரிப்பு. அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, தாசனம்பட்டி பகுதியிலிருந்து சித்தன் தீபா எழுதியிருக்காங்க. பாலாபிஷேகம் திரைப்படத்தில் இருந்து. பாலாபிஷேகம் திரைப்படம் சிரிப்பும் சிந்தனையும் சேர்ந்த சந்தையினை சொல்லலாம். இளையராஜா இசையை கேட்டால் உன் ஹார்ட்டுக்கு கூட ஹெல்மெட் போடணும், அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் இல்லையா. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு.
12: தர்மபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய் கோட்டை மற்றும் 10 வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், தர்மபுரி. மேலும் விவரங்களுக்கு 043-42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன் 23-00-50 என்ற எண்ணிலும் 18-00-42-50-111 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 94-98-34-53-50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
13: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
14: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
15: தொடர்புக்கு 9500-84-8220.
16: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
17: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
18: தி காவேரி இன்ஜினியரிங்.

0: College Autonomous
1: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: The Kaveri Engineering College Autonomous Mecheri Salem Call 9524936156
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை
4: தகடூரி நண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்கள் விருப்பப்பட நிகழ்ச்சி நேயர் விருப்பத்தில் இணைந்திருக்கும் நேகிலே வாழ்க்கை உனக்கு செக் வச்சா நீ செக்மேட் வைக்கணும் நண்பா விழுந்தா எழுந்திருக்கணும் விதைச்சா அறுவடை செஞ்சுதான் ஆகணும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க காரிமங்கலம் கெங்கசெட்டிப்பட்டி பகுதியிலிருந்து ஏ பீமராஜன் கல்யாணி சூதாட்டம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க சூதாட்டம் திரைப்படம் தோல்வியை கிழிச்சு போட்டு ஜெயிச்ச கதை எஸ்பிபி சார் குரல் இது காதில் விழுந்தா சோம்பல் எல்லாம் பாஸ்போர்ட் இல்லாமல் வெளிநாடு ஓடிடும் பரப்போமா

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கு எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ், பிஜிஆர் மருத்துவமனை தருமபுரியிலிருந்து பேசுகிறேன். போன 2 பதிவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த பெரியூர் வந்து அடிபட்டதை நமக்கு மறைச்சிட்டாரு செஞ்சிட்டாரு, அதனால அவர் எவ்வளவு தூரம் சிரமத்தை அனுபவிச்சாருன்றதை பத்தி பேசணும். அதனால நான் என்னோட என்ன தாழ்மையான ஒரு கருத்து அப்படின்னா, அடிபடுது, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஒரு விழுறோம், இல்லை யாராவது ஒருத்தர் பசங்க ஜாலியா வந்து அடிச்சிட்டாங்க, இதுவும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு பசங்க, ஒரு நான் ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் பக்கமே இருக்கும், ஒரு 18 வயது 19 வயசு பசங்க சும்மா விளையாண்டுருக்காங்க ஜாலியா, பேச்சு வாக்கில் செய்யல பண்ணல, ஏதோ லைட்டாக வாய் தகராறு ஆகிட்டு இருக்குது, பேட் எடுத்து அந்த வெற பகுதியில் அடிச்சிட்டான். சும்மா அவன் விளையாட்டுக்கு அடித்தான், இவனும் வந்து திரும்ப எதாவது அடித்தா செஞ்சான் பண்ணால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரில. வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கியாச்சு, வீட்டிலலாம் சொல்லல, அது ஒரு கேஷுவலான ஒரு நிகழ்வாக வந்து அந்த பையனை மறந்து செஞ்சு பண்ணிட்டு சொல்லல. அப்புறம் பார்த்தாக்கா அடுத்த நாள் வந்து வலி ஆரம்பிச்சிட்டு இருக்குது, அது வீட்டில் சொன்னால் ஏதாவது திட்டுவாங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு வலியோடையே ஸ்கூலுக்கு போயிட்டான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வெடி காலங்களில் 4-5 மணிக்கெல்லாம் அவனுக்கு வந்து வலி தாங்க முடில, உடனே வந்து பக்கத்தில் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறான், செஞ்சுருக்கிறான், உடனே பக்கத்தில் போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருக்காங்க, செஞ்சுருக்கிறாங்க. உடனே வலி அந்த ஊசி இருக்கிற வரைக்கும் ஒரு 4-5 மணி நேரம் இருந்திருக்குது, அதுக்கப்புறம் வலி வந்து கேட்கல. எங்ககிட்ட வந்தாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு பக்கம் விரக்கொட்டை கம்ப்ளீட்டாக அழியே போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சர்ஜரி பண்ணி ஒரு கட்ட விரக்கொட்டையை வந்து எடுத்து தான் அனுப்பிச்சோம். இது அட்லீஸ்ட் அடிபட்ட உடனே அடுத்த நாள் காலையிலேயாவது அவனுக்கு வந்து ஒரு வலி வந்த உடனே ஒரு பெற்றோர்கிட்ட சொல்லியிருந்து செஞ்சுருந்தாங்கன்னா உடனே அனுப்பி வந்து ஒரு ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா 100% அந்த விரக்கொட்டையை காப்பாற்றியிருந்திருக்க முடியும். அந்த கோல்டன் அவர்ஸ்ன்னு சொல்லுவோம், பொன்னான நேரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கோல்டன் அவர்ஸ். 6 மணி நேரம் தான் நமக்கு விரக்கொட்டைக்கெல்லாம் டைம், கோல்டன் அவர்ஸ்ன்றது. எந்த உறுப்புக்குமே 6 மணி நேரம் தான் டைமு. அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த விரக்கொட்டை வலியை வந்து பார்த்து செஞ்சு பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த விரக்கொட்டையை காப்பாற்றியிருந்திருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நாம் வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள், பட் ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது செஞ்சதுன்றத பார்த்துக்கணும். இப்போ அந்த பையனுக்கு ஒரு விரக்கொட்டை தான் இருக்குது, அதையும் பாதிப்பு இல்லாத மாதிரி, திரும்ப எதுவும் பிரச்சனை வராத மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். பட் அதையும் மீறி ஒரு ஏதாச்சும் அடிபட்டது செஞ்சது பண்ணிச்சு அதுவும் போயிடுச்சுனாக்கா 100% அந்த பையனோட வாழ்க்கை ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி தான் போகும். அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெஞ்சு பகுதியில் அடிபடுது செய்து பண்ணுது, அதையும் வந்து கேஷுவலாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க மூச்சு வாங்கிக்கிட்டு ரொம்ப மூச்சு விட முடியாத, பிபி எல்லாம் கம்மியாகி வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். பார்த்தாக்க வந்து அந்த எலும்பு உடஞ்சி போய் நுரையீரலில் குத்தி அதில் வந்து ரத்தம் சீவம் ரத்தம் காற்றெல்லாம் வந்து அதை வந்து நுரையீரலில் போய் அழுத்தி மூச்சு விட முடியாத அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து எமர்ஜென்சியாக சிடி ஸ்கேன்லாம் எடுத்து டியூப் எல்லாம் போட்டு உடனே வந்து அதில் இருக்கிற ரத்த கசிவு எல்லாத்தையும் வந்து நாம் வந்து எடுத்து பார்த்துருக்கோம். எதுக்கு சொல்கிறோம் செய்கிறோன்னா, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்துருங்க. இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் 24 hours இருக்குது, நம்ம ஜிஹெச் எல்லாம் கூட பல இடங்களில் வந்து எல்லா தாலுக்குலேயுமே வந்து 24 hours ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ஒரு சில ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லாம் கூட 24 hours இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னாக்கா 24 hours இருக்குது, எந்நேரம் வந்தாலும் எந்த ஸ்பெஷலிஸ்ட்னாலும் உடனே அட்டன்

0: போயிடுவாங்க. எமர்ஜென்சினா உடனே பார்த்து செஞ்சு பண்ணி வைத்தியம் பண்றதுக்கான அனைத்து வசதிகளுமே இருக்குது. அதனால தயவு செய்து இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. முந்தி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பத்திரி டாக்டரை தேடணும் அப்படின்னாக்க வந்து இரவு நேரத்துல கிடைக்கல செயல பண்ணலன்ற காலெல்லாம் மலையேறி போச்சு. மருத்துவத்துறை எங்கேயோ போயிடுச்சு. மருத்துவ வசதிகளும் மக்களை தேடி வர்ற காலங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால தயவு செய்து இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்கள் விருப்பப்படல் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம். கண்ணீர் வரலாம், தப்பில்ல, ஆனா அது காரணமா இருக்கக்கூடாது. காயம் ஆறுனாதான் நாம புது கவிதை எழுத முடியும். அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, கிருஷ்ணகிரி சந்தூர்ல இருந்து ஆர் கோகுல் எழுதியிருக்காங்க. நினைவு சின்னம் திரைப்படத்துல இருந்து, நினைவு சின்னம் திரைப்படம் பாக்யராஜ் சார் வந்து பசியோடு இருந்து ருசியா ஜெயிச்ச வரலாறு. ராஜா சார் மிட்டு இதை கேட்டு அழுதா உன் கண்ணே உன்னை வீக்குன்னு சொல்லும். என்ன நண்பா, நம்ம வீக்கா? எப்பவுமே ஸ்ட்ராங் தானே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: நிகழ்ச்சியின் கடைசி பாடலுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க சென்னை பூந்தமல்லியிலிருந்து ராமு சீதாலட்சுமி. 7 திரைப்படத்திலிருந்து நாளைக்குன்னு தள்ளி போடாத, என்னைக்குன்னு துணிஞ்சு நில்லு, 7 உலகமே உருவாகும்னா உன் வாழ்க்கை மட்டும் எம்மாத்திரம். இதோ அந்த பாடல்.

ஒழித்த பாடலோடு நிறைவுபெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. கடிதம் எழுதின கைக்கும் கேட்ட காதுக்கும் நன்றி நண்பர்களே. இசை நிக்கலாம், ஆனா நம்ம பந்தம் எப்பயுமே நிக்காது. 4-3-46 கலர்ல வானவில் பாரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். எப்பயுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க நண்பர்களே. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள், பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் BS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையை உன்னிப்பாக தினசரி ஆராயும் என்றும் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீட் விவகார பிரச்சினை 5வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்கள் நடக்க ஒத்துழைக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் வினாத்தால் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே தயாராக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி விதிக்கும் சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்பிரச்சனையில் அர்த்தமுள்ள விவாதம் தேவை என்பதே அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த உணர்வு என்றும் குறிப்பிட்டார். நீட் விவகாரத்தில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் விவாதம் கோரியிருப்பதையும் எடுத்துரைத்தார். விவாதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்காது என்றும் கூறினார். இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதோடு வலுவான சட்டம் இயற்றப்படும் என்றும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். எனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அறிவுறுத்தினால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழி ஏற்படும் என்றார். அவை நடத்தும் அலுவலர் திரு ஜெகதாம்பிகா பால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கூறினார். ஆனால் அமளி தொடரவே மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக போராட்டம் மேற்கொள்ளும் மாணாக்கரிடம் அமைச்சரை பதவி நீக்குவது உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தால் கசிவிற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திருமதி டிம்பிள் யாதவ் தெரிவித்தார். வினாத்தால் கசிவு தொடர்பாக மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டுவரும் என்ற மத்திய அரசின் உத்தேச முடிவு குறித்து கூறிய அவர், மத்திய அரசு அதில் தெரிவித்துள்ள அம்சங்களை பொறுத்து அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். இதனிடையே இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். இந்நிலையில் நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய BJP உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சசாங் மணி ஆகியோர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றனர். இது தொடர்பான பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டி

0: கட்டப்பட்டுள்ள அவர்கள் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவின் புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குசர் டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரிடம் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மாதிரி வகுப்பறைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் குமார் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார்.
2: குழந்தைங்களுக்கு இப்ப முதல்ல தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா ஊக்குவிச்சு தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியாக செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டா நம்ம மாத்தி காமிச்சோம்னா GDP க்ரோத் ஆஃப் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்தீங்கன்னாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸா மாற்ற முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணா நல்லபடியா இருக்குன்றதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல் ஒழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஓசூரில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வருகின்ற 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் தினசரி கருத்தரங்குகள், புத்தக விற்பனைகள் நடைபெற உள்ளது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தினசரி அறிஞர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையில் இவர்கள் பயணித்த காரும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உதயிகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளாா்.

மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்லவுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:55.
1: தொலைநூற்றி 3.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள் நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம் பகுதியிலும், நீலகிரி வின்ஸ்வர்த் எஸ்டேட் பகுதியிலும் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி சேருமுள்ளி வூட்ஃபிரையர் எஸ்டேட் தேவாலா மேல்பவானி அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி கூடலூர் பசார் மேல்கூடலூர் பார்வுட் கோயம்புத்தூர் உபாசி சின்கோனா வால்

0: பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:55.
1: தொலைநூற்றி 3.7 நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள் நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம் பகுதியிலும், நீலகிரி வின்ஸ்வர்த் எஸ்டேட் பகுதியிலும் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி சேருமுள்ளி வூட்ஃபிரையர் எஸ்டேட் தேவாலா மேல்பவானி அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி கூடலூர் பசார் மேல்கூடலூர் பார்வுட் கோயம்புத்தூர் உபாசி சின்கோனா வால்பாறை பிடிஓ வால்பாறை பிஏபி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் மற்றும் வேலூர் பகுதியில் 39.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.1 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல் வேலூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்தில் குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
2: என்னங்க மண்வெட்டை தூக்கிட்டு எங்க போறீங்க?
3: நம்ம நிலத்துக்கு தண்ணி கட்டுறதுக்கு தான்.
2: நேத்தும் இதே தான் சொல்லிட்டு போனீங்க.
3: நீ கூட தான் நேத்தும் ரசம் வச்ச, இன்னைக்கும் ரசம் வச்ச. நான் ஏதாவது கேட்டனா?
2: யோ, ரசம் வைக்கிறதும் தண்ணி கட்டுறதும் ஒண்ணாயா?
3: ஆமா, கிணத்துல தண்ணி இருக்குது இல்ல, அதான் பாச்சறேன்.
2: இதுக்கு தான் 2 மணிக்கு கேளு 2 மணிக்கு கேளுன்னு அடிச்சுக்கிட்டேன். அதை கேட்டாதானே?
3: கேளு கேளுன்னா யாரை போய் கேக்குறது?
2: நீ யாரையும் கேட்க வேணாம். நம்ம எஃப்எம் ரேடியோவை ஆன் பண்ணு. 2 மணிக்கு விவசாய அரங்கம் வரும். அனுபவம் வாய்ந்த விவசாயிங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. அதை கேட்டு வெள்ளாம பண்ணாலே நல்ல விளைச்சல் பாக்கலாம்.
4: புதிதொரு வயல்வெளி புரட்சியே இந்த நொடியினில் தொடங்கவா?
3: ஆமாங்க, தினமும் 2 மணிக்கு விவசாய அரங்கம் கேட்க மறந்துடாதீங்க. நம்ம 102.5ல
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு

0: கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

நல்லவர்களின் அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, இயற்கை எழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களில் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.

0: பவுனு, அம்மா பேசுறம்மா.
1: சொல்லுங்கம்மா, எங்க இருக்கீங்க?
0: நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேம்மா. நான் ரயில்ல இருந்து இறங்கினதும் உனக்கு போன் பண்றேன்.
1: சரிங்கம்மா, கவனமா பாத்து வாங்கம்மா.
2: அடடே மருதாணி, இந்த பிள்ளையும் ட்ரெயினுக்கு தான் காத்துட்டு இருக்கு. எங்க கிளம்பிடுச்சு? கையில வேற பையெல்லாம் இருக்கு. ஊருக்கு எங்காவது போகுதோ? சரி சரி, நேரா போய் பேசுவோம். மருதாணி, என் புள்ள மருதாணி.
0: பொன்னி, நீயும் ட்ரெயினுக்கு தான் வாரியா?
2: ஆமாம் புள்ள, என் நாத்தனார் வீட்டில் விசேஷம் வச்சிருக்காங்க, அதுக்காக திருவள்ளூர் போறேன் புள்ள.
0: அப்படியா சேதி? பரவாயில்ல பொன்னி, நீ வந்தது நல்லதா போச்சு. பேச்சு துணைக்கு யாரும் கூட வரலன்னு நினைச்சேன், இப்ப நீ வந்துட்ட.
2: பேசுவோம் பேசுவோம் புள்ள. ஆமா, நீ எங்க புறப்பட்ட மருதாணி?
0: அதுவோ புள்ள, என் சின்ன மக பவுனை பார்க்க அவங்க ஊருக்கு போறேன். புள்ளைய கட்டி கொடுத்து 2 மாசம் ஆச்சு புள்ள. பவுனு நினைப்பாவே இருக்கு. அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்.
2: அப்படியா புள்ள, ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து துரு துருன்னு உன் கூடவே இருப்பா பவுனு. சத்த நேரம் நீ இல்லைன்னா கூட பொன்னியக்கா அம்மாவை பார்த்தீங்களான்னு தேடிட்டு வரும் அந்த புள்ள. அம்புட்டு பாசமாச்சே.
0: ஆமா ஆமா, பிள்ளைகளை வளர்த்து கரை சேர்க்கறது தானே பெரிய கடமை.
2: நிச்சயமா மருதாணி. ஆமா, மாப்பிள்ள விவசாயம் பார்க்கறதா சொன்னியே, இப்ப என்ன பயிர் பண்ணிட்டு இருக்காரு?
0: பொன்னி, காய்கறி செடிகளை தான் வளர்த்துக்கிட்டு வராரு.
2: அட, இது என்ன? பொதுவா எல்லாரும் நெல் பயிர் பண்றதா நான் பார்த்திருக்கேன். அவர் என்ன காய்கறி செடிகளை வளர்க்கறதா சொல்லுற? அதுல நல்ல மகசூல் கிடைக்குமா புள்ள? அதோட காய்கறி செடிகள்ல நோய் தாக்குதல் வராது?
0: இங்க பாரு புள்ள, விவசாயம் பார்க்குற எந்த பயிரா இருந்தாலும் அதுல பிரச்சனைக வரதா செய்யும். ஆனா அது பத்தின முழு விவரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாரு ஒருத்தர் அதை முறையா கடைபிடிச்சு வேளாண்மை பாக்குறாங்களோ அவங்களுக்கு எப்பவும் ரெட்டிப்பு லாபம் தான் புள்ள. அந்த வகையில என் மருமக புள்ள காய்கறி பயிரை சிறப்பா வளர்த்துட்டு வராரு.
2: அப்படியா மருதாணி? ஆமா, இத பத்தின விவரங்களை எல்லாம் அவரு எங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு? ஏன் கேக்குறேன்னா, என் தம்பி ராசு வேலை இல்லாம வீட்டுல தான் இருக்கான். எங்களுக்கு தெக்கால கொஞ்சம் நிலம் இருக்கு. விவரங்க தெரிஞ்சா அவனுக்கும் சொல்லுவேல்ல, அது அவ வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும். அதான் கேட்டேன் புள்ள.
0: அதுக்கு என்ன, விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: எப்படி புள்ள, யார் சொல்லுவாங்க?
0: இங்க பாரு பொன்னி, என் மருமக கிட்ட இத பத்தி நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன்.
2: அதுக்கு அவரு என்ன சொன்னாரு?
0: சொல்றேன் புள்ள, இன்னைக்கு காய்கறி சாகுபடியில நான் சிறப்பா இருக்க காரணமே நம்ம வானொலி தான். அதுல வர விவசாய நிகழ்ச்சியை கேட்டுதான் விவசாயம் பாக்குறேன்னு சொன்னாரு.

0: மர்தானி, நீ சொல்றத கேட்கும் போதே வானொலியில காய்கறி செடி பத்தின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு.
1: அதுக்கு என்ன, இப்பவே என் கைபேசியில வானொலி நிகழ்ச்சியை வைக்கிறேன், கவனமா எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க புள்ள.
0: சரி மர்தானி.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: காய்கறி பயிர்களில் குறிப்பாக குளிர்காலங்களில் நோய்களுடைய தாக்கம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். காய்கறி பயிர்களில் கிட்டத்தட்ட 30% அளவுக்கு விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வந்து தாக்கும். ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ரசாயன மருந்துகள் அதிக அளவில் பயன்படுத்துறது மூலமாக சுற்றுப்புற சூழல், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு, அது மட்டும் இல்லாமல் மண் வளம், இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகளை வந்து சந்திக்கிறதுனால நம்ம ஒருங்கிணைந்த முறையில் பயிர் பாதுகாப்பு யுக்திகளை வந்துட்டு கையாளணும். குறிப்பாக நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, பூஞ்சான கொல்லிகளுடைய தேவையை வந்துட்டு குறைக்கிறதும், அதே மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபடு அடைவிறத வந்துட்டு தவிர்க்கணும், பாதுகாப்பான உணவை வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குறைந்த செலவில் வந்துட்டு நம்ம நோய் நிர்வாகத்தை வந்துட்டு செய்யணும். இதுதான் முக்கியமான நம்மளுடைய நோக்கம். இதில் என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் வந்துட்டு தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்றல்கள் நோயின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நாற்றல்கள் நோய் குறிப்பாக நாத்தங்களில் கொத்து கொத்தாக வந்துட்டு நாற்றுகள் வந்துட்டு இறந்துடும். குறிப்பாக எப்படி இதனுடைய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாற்றுடைய தண்டும் மண்ணும் இணையிற இடங்களில் வந்துட்டு ஒரு சின்ன வாட்டர் சோக் லீஷன்ட்டு சொல்லுவாங்க வந்துட்டு, அதாவது வந்துட்டு ரொம்ப வெட்டான வந்துட்டு புள்ளிகள் வந்துட்டு ஈரமான வந்துட்டு நிலையில் இருந்துன்றப்போ அந்த இடத்துல வந்துட்டு பூஞ்சானத்துடைய பாதிப்பு அதிகமாகி அந்த நாற்று வந்து முழுமையாக, அதாவது சாய்ஞ்சு வந்து இறந்துடும். அடுத்த நோயின்ட்டு பார்த்தோம்னா ஆல்டர்னேரியா இலைக்கருகள் நோயின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இலைக்கருகள் நிறைய பூஞ்சானங்கள் உற்பத்தி செஞ்சாலும் இந்த ஆல்டர்னேரியா மூலம் வரக்கூடிய இந்த நோயானது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். இதில் சின்ன சின்ன புலிகள் ஒழுங்கில்லாத வடிவத்தில் ஆரம்பித்து இலை முழுக்க வந்து பரவி அந்த பழுப்பு நிற புள்ளிகளாக வந்துட்டு உருமாறும். அந்த புள்ளிகளுக்கு இடையில வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா வளையம் வளையமாக, அதாவது ரிங் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். இதுவுமே வந்து தாக்கப்பட்ட இலைகள்லாம் வந்துட்டு குறுகிய காலத்திலே வந்துட்டு காஞ்சி கீழே கொட்டிடும். அதனால் பயிருடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சிடும். அடுத்தது பின்கருகள் நோயின்ட்டு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான காய்கறி பயிர்கள்லையும் தக்காளியிலையும் வந்துட்டு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபைட்டோப்தோரான்ற இந்த பூஞ்சானமானது, அதாவது சின்ன சின்ன புள்ளிகளாக வந்துட்டு தண்டு பகுதி இலைகளில் உருவாகி அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதிக இடைவெளியில் வந்துட்டு பரவி முழுமையாக வந்து பயிரை வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஸோ இதன் மூலமாக வந்துட்டு மிகப்பெரிய விளைச்சல் இழப்பை வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இலை புள்ளி நோய் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக மிளகாய், மற்ற பந்தல் பயிர்களில் இந்த இலை புள்ளி நோய் பாதிப்பை ஏற்படுத்தும். இது வட்ட வடிவத்தில் சின்ன சின்ன புள்ளிகள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இலை முழுக்க வந்துட்டு பரவும். ஸோ இதனுடைய பாதிப்பும் அதிக அளவில் இருக்கும் விவசாயிகளுக்கு, குறிப்பாக குளிர்காலங்களில். அடுத்தது வேரழுகள். இது முழுமையாக பயிர் முழுக்க வந்துட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதனுடைய வேர்பகுதியை வந்துட்டு அழுக செய்யும் இந்த பூஞ்சானம். இந்த வேரழுகள் நோய்க்கு உள்ளான பயிரை வந்து பிடுங்கிறப்போ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம கையோடு வந்துடும். அதனுடைய தண்டு பகுதியை நம்ம பார்க்குறப்போ நார் நாராக வந்து நமக்கு பிரிஞ்சிட்ருக்கிறத வந்துட்டு பார்க்கலாம். அதே மாதிரி வாடல் நோய், வாடல் நோய் பூஞ்சானம் மூலமாகவும் பாக்டீரியாக்கள் மூலமாகவும் வரக்கூடிய நோய்கள் இருக்குது. இதில் இந்த பூஞ்சானம் பாக்டீரியாவால் எந்த காரணியால் வந்தாலும் அதனுடைய தண்டு பகுதியில் சத்துக்கள் வந்து கடத்தக்கூடிய பகுதியில் இந்த பூஞ்சானம் வளர்ந்து இந்த சத்துக்கள் போகிறத வந்துட்டு தடுக்கும். இதனால் மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் வாடி வதங்கிடும். நம்ம செடியை இழுக்கிறப்போ ரொம்ப இலகுவாக வந்துட்டு வராது. வேர்பகுதி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தும். அடுத்தது நமக்கு மிக முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நச்சுயிரி நோய்களான இலை முடக்கு வைரஸ், அடுத்தது இந்த மஞ்சள் தேமல் நோய், அடுத்தது புள்ளி வாடல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய இந்த நோயும் தக்காளியில் வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனுடைய அறிகுறிகள்லாம் பார்த்தோம்னா ஒழுங்கில்லாத இந்த பச்சை நிறத்துலையும் மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும். இலைகள் வந்து ஒரு மாதிரி வந்து வளைஞ்சிருக்கும், அதாவது குடை மாதிரி மாறிட்டுருக்கும். இலையுடைய அளவு வந்துட்டு சிறுத்து போயிட்டுருக்கும். ஒரு முடிக்கொத்து மாதிரியான ஒரு அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்தும். அதே மாதிரி

வந்துட்டு இருக்கிறது அறிகுறிகளை வந்துட்டு ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து கத்திரியில் வந்து சிற்றிலை நோயுடைய பாதிப்பும் அதிகமாக இருக்கும். இதை வந்து பரப்பக்கூடிய இந்த ஜாசிட்னு சொல்லுவாங்க வந்துட்டு தத்துப்பூச்சிகள், இதுவும் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாதிப்புக்குள்ளான செடிகள் பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மையை வந்துட்டு அடைய நேரிடும். அதில் வந்து பூக்களும் காய்கள் வர்றது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக வந்து நமக்கு சாம்பல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய இந்த நோயும் வந்துட்டு பந்தல் பயிர்கள் எல்லா பயிர்கள்லையுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சாம்பல் நோய் பாதிப்புக்குள்ளான இலைகளில் பார்த்திங்கன்னா இலையுடைய மேற்புறத்தில் வந்து சாம்பல் நிறத்தில் வந்துட்டு பூசண வளர்ச்சியை காணலாம். நம்ம பவுடர் அடித்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த பாதிப்புக்குள்ளான இலைகள் விரைவாகவே வந்து காஞ்சி கீழே கொட்டிடும். காற்று மூலமாக இந்த நோயானது மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு மற்ற இலைகளுக்கு வந்துட்டு பரவிட்டே இருக்கும். அடுத்த முக்கியமான நோயின்ட்டு பார்த்திங்கன்னா அடிச்சாம்பல் நோய். அதாவது இலைகளின் அடிப்புறத்தில் இந்த வெண்மை நிறமான பூசண வளர்ச்சியை வந்துட்டு இது நம்ம பார்க்க முடியும். இந்த அடிச்சாம்பல் நோயுடைய பாதிப்புக்கு வந்த இலைகள் வந்து மேற்பகுதியில் ஒழுங்கு இல்லாமல் அங்கங்கே மஞ்சள் நிறத்தில் திட்டுத்திட்டாக வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய பாதிப்பும் வந்துட்டு பெரும்பாலான காய்கறிகளில் வந்துட்டு அடிப்பகுதியில் இருக்கும். ஆனால் மிளகாவில் மட்டும் உங்களுக்கு அடிப்பகுதியில் சாம்பல் நோய் தான் வந்துட்டு உங்களுக்கு லெவிலோலான்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானம் வந்து இலையோட அடிப்புறத்தில் வந்துட்டு தாக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம அடிச்சாம்பல் நோயின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது வந்து சாம்பல் நோயுடைய அறிகுறி தான். அடுத்தது இந்த பழமழுகல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய ஃப்ரூட் ராட், இதுவுமே வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு நீர்ம புள்ளிகளாக வந்துட்டு உருவாகி பழம் முழுக்க வந்து பரவி வந்துட்டு கொட்டிடும். ஸோ இதுவுமே வந்துட்டு பெரிய பாதிப்பை வந்து மிளகாயில் வந்துட்டு ஏற்படுத்தும். இந்த நோய்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை உழவு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கோடை உழவு அஞ்சு கலப்பையோ இல்லாட்டி உளிக்கலப்பையோ பயன்படுத்தி நம்ம செய்கிறப்போ மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் காரணிகள் நேரடியாக சூரிய ஒளியில் வந்துட்டு கொண்டு வரப்பட்டு அது அழிக்கப்படுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ரகங்களை வந்துட்டு கண்டிப்பாக தேர்வு செஞ்சு வந்துட்டு பயிர் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய புதிய வீரிய ஊட்டு ரகங்கள் நம்ம பல்கலைக்கழகங்கள், அது மட்டும் இல்லாமல் தனியார் ரகங்கள் நிறைய புதிய ரகங்கள் வரக்கூடிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு நம்ம பயிர் செய்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயிர் சுழற்சியை வந்துட்டு கையாளணும். தொடர்ச்சியாக ஒரே காய்கறி பயிர்களை வந்துட்டு சாகுபடி செய்யாமல் மற்ற பயிர்களையும் வந்துட்டு நம்ம மாற்றி பயிர் சாகுபடி செய்கிறப்போ இந்த நோய்களுடைய வரவு வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி மண்ணை வந்து வெப்பமூட்டுறதுன்ட்டு சொல்லுவாங்க, அதாவது சாயில் சோலரைசேஷன்ட்டு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம். இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த வெயில் காலங்களில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷீட், மல்ச்சிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க வந்துட்டு நிலப்போர்வைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸை வந்து வாங்கிட்டு வந்து நிலம் முழுக்க வந்துட்டு பரப்பிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை வந்து சூடேற்றுறது தான் வந்துட்டு இதனுடைய முக்கியமான தொழில்நுட்பம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25 டன்னுன்ற அளவில் வந்துட்டு நம்ம தொழு உரம் வந்து பயன்படுத்தலாம். அதோட தொழு உரம் பயன்படுத்த முடியாத விவசாயிகள் மண்புழு உரங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சத்துக்கள் வந்துட்டு மண்ணுக்கு கிடைக்கும். அதனால் அதையும் வந்துட்டு கட்டாயம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பசுந்தாள் மற்றும் பசுந்தலை உரங்கள், நமக்கு சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரியான பயிர்களை வந்து சாகுபடி செஞ்சோ, அடுத்தது இந்த பசுந்தலை உரங்கள் இந்த வேம்பு புங்கம் இந்த மாதிரியான என்னென்னலாம் பசுந்தலை உரங்கள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு இந்த வயலில் இட்டு அதை வந்து மக்க செய்து வந்து பயன்படுத்துறது மூலமாகவும் மண்வளம் கூடும். மண்வளம் கூடுறப்போ நம்ம நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு குறையும். அடுத்ததான் ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவில் வந்து வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துறதும் நோய் கட்டுப்பாட்டில் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் அதையும் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்ததான் மிக முக்கியமானது, எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி அதை எரிச்சு கொள்வது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் பிரைமரி காஸ்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி. அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். எப்போவுமே விவசாயிகள் நெருக்கமாக பயிர் செஞ்சோன்னா அதிக மகசூல் வரும்ன்ற எண்ணத்துலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யாமல் நல்ல இடைவெளி விடுறது நல்ல காற்றோட்டம் சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம், அதை விவசாயிகள் செய்யணும். அதே மாதிரி வரப்பு உரங்களில் நிச்சயமாக மக்காச்சோளம் இல்லாட்டி சோளம் பயிர்களை வந்துட்டு நம்ம பொறிப்பயிராக சாகுபடி செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்த கட்டமாக தேர்வு செஞ்ச விதைகளை வந்துட்டு ஒருவேளை ரசாயனங்களில் விதை நேர்த்தி செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம உயிரியல் முறைனா ட்ரைகோடர்மா இல்லாட்டி சூடோமோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் பூஞ்சான கொல்லிகளில்

பாக்டீரியாக்கள்லேயோ பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். இதில் ட்ரைகோடர்மா வெரிடிக்கு 4 கிராம் 1 கிலோ விதைக்கின்ற அளவில் வந்துட்டு நம்ம விதை நேர்த்தி செய்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அடுத்ததாக பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் சூடோமோனாஸ் இல்லாட்டி பேசில்லஸ் சப்டிலிஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒரு உயிர் பாக்டீரியாவை தேர்வு செஞ்சு 1 கிலோ விதைக்கு 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சோம்னா பயிர் நல்ல எதிர்ப்பு சக்தியோடு வளரும். இந்த இயற்கை சார்ந்த இடுபொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லியான கார்பன் டசிம்ட்டு சொல்லக்கூடிய இந்த கார்பன் டசிமும் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறப்போ நமக்கு மண் மூலமாக வரக்கூடிய பூஞ்சானத்துடைய பாதிப்பை வந்துட்டு குறைக்கலாம். அடுத்த கட்டமாக நடவு செய்கிறப்பவோ இல்லாட்டி நடவு செஞ்ச அடுத்த ஒரு 3 நாட்கள்லேயோ நம்ம ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோவும் இல்லாட்டி ட்ரைகோடர்மா விரிடிக்கு பதிலாக ட்ரைகோடர்மா ஆர்சி யானம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவையும் 1 கிலோ ரெண்டையும் வந்து மக்கின எருவோட 1 ஏக்கருக்கு 20-30 கிலோன்ற அளவில் வந்துட்டு மக்கின எரு எடுத்து அதோட கலந்து ஒரு வார காலம் வந்து நிழலில் வந்து அதை கலந்து வச்சிருந்து 1 வாரம் கழித்து எடுத்து மண்ணில் இடுறப்போ அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். இந்த நுண்ணுயிர்கள் மண் மூலமாக வந்து பயிரில் வரக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால இந்த தொழில்நுட்பத்தை எல்லா விவசாயிகளும் கையாளலாம். 30 நாள் இடைவெளியில் நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறப்போ அதாவது நோய்கள் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இயற்கை சார்ந்த முறையில் நம்ம கட்டுப்படுத்தணும் நோய்களை அப்படின்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவை 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராமோ இல்லாட்டி நீர்ம முறையில் கிடைச்சதுன்னா 10 மில்லியோ வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறப்போ நல்ல முறையில் வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அதே மாதிரி நாத்தங்கால் எப்போ நம்ம விடுறதா இருந்தாலும் மேட்டுப்பாத்தி அமைச்சு பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக வந்து நம்ம நாற்றல்கள் நோய் கட்டுப்பாட்டுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கையாளலாம். அதே மாதிரி காய்கறி பயிர்களுக்கு பொதுவாகவே நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீர் தேங்கக்கூடிய நிலங்களில் நம்ம காய்கறி பயிர்களில் இந்த நோய்களுடைய பாதிப்பு அதிக அளவில் இருக்கும். அதனால் அதையும் வந்துட்டு நம்ம செய்யலாம். அதே மாதிரி வேர் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குறிப்பாக வாடல் நோய், அடுத்தது வேரழுகல் நோய், இந்த மாதிரியான பாதிப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு காப்பர் ஆக்சிக்ளோரைன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன பூஞ்சானக்குள்ளேயே 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு கலந்து வேர் பகுதியில் ஊற்றுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நாற்றழுகல் நோய் தென்படக்கூடிய நாற்றங்களில் இதே காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தை வந்து 3 கிராம்ன்ற அளவில் நம்ம தண்ணியில் கலந்து மேற்புறத்தில் ஊற்றுறது மூலமாகவே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை வந்துட்டு எல்லோரும் பயன்படுத்தணும். இதற்கு அடுத்த கட்டமாக தான் நம்ம ரசாயன பூஞ்சானக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். அதில் ஒரு சில பூஞ்சானக்கொல்லிகள்லாம் நான் வரிசைப்படுத்துகிறேன். அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி விவசாயிகள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். முதல்ல வந்துட்டு பழமழுகள் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக அசாக்சிஸ்ட்ரோபின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானக்கொல்லி 1 ஏக்கருக்கு 200 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தினோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு மாட்டால் டைஃபனகோனசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானக்கொல்லி 100 மில்லி 1 ஏக்கருக்குன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பைரோகிளாஸ்ட்ரோபின்ட்டு சொல்லக்கூடிய பூஞ்சானக்கொல்லி 1 ஏக்கருக்கு 200 மில்லின்ற அளவில் பயன்படுத்தலாம். அடுத்ததாக சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக டெபுகோனசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானக்கொல்லி 1 ஏக்கருக்கு 200 மில்லி அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல்ன்ட்டு ரெண்டும் கலந்து கிடைக்கக்கூடிய இந்த பூஞ்சானக்கொல்லி 1 ஏக்கருக்கு 250 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வைரஸ் பாதிப்பு வரக்கூடிய சிக்கல்களை வந்துட்டு தீர்க்கறதுக்காக ட்ரைசோடியம் ஆர்த்தோபாஸ்பேட்டுன்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயனத்தை 150 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தேர்வு செஞ்ச விதைகளை வந்துட்டு 30 நிமிஷம் அதில் ஊற வச்சு அடுத்து 2-3 டைம் நல்ல தண்ணியில் 30 நிமிஷம் கழித்து வந்துட்டு விதைகளை நல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதாவது கழுவிட்டு நம்ம விதைக்கிறது மூலமாக வைரஸ் நோயுடைய பாதிப்பு வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு குறையும். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த பின்கருகள் நோயை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு அசாக்சிஸ்ட்ரோபின்ட்டு சொல்லக்கூடிய பூஞ்சானக்கொல்லி 200 மில்லியோ அல்லாது அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டைஃபனகோனசோல்ன்ற பெயரில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய இந்த பூஞ்சானக்கொல்லி 200 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக குறிப்பாக அந்த ஆல்டர்னேரியா மூலம் வரக்கூடிய இலைக்கருகளை கட்டுப்படுத்துறதுக்கு இலை புள்ளியை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் மான்கோசிப் வந்து 1 ஏக்கருக்கு 500 கிராம் இல்லாட்டி பைரோகிளாஸ்ட்ரோபின் வந்து 1 ஏக்கருக்கு 80-100 மில்லின்ற அளவுலையும் பயன்படுத்தலாம். குறிப்பாக இலை புள்ளியை மட்டும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா குளோரோதலோனில்ன்ற பேரில் வந்துட்டு பூஞ்சானக்கொல்லி கிடைக்கும். அது வந்து 1 ஏக்கருக்கு 300 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக அசாக்சிஸ்ட்ரோபின் 200 மில்லி

0: அது மெட்ராஃபென்சோன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயன பூஞ்சாணக்கொல்லி ஏக்கருக்கு 80 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு தெளிப்பு செஞ்சோன்னா நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இந்த காய்கறி பயிர்களில் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கையில் குறிப்பாக ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த சல்ஃபர் இருக்கக்கூடிய பூஞ்சாணக்கொல்லிகளை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் நம்ம இந்த பந்தல் பயிர்களுக்கோ இந்த காலிஃப்ளவர் அப்புறமா முட்டைக்கோஸ் இந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, இயற்கையாகவே அந்த பயிர்களில் சல்ஃபருடைய அளவு வந்துட்டு மிகுதியாக இருக்கிறதுனால இந்த பூஞ்சாணக்கொல்லிகளை பயன்படுத்துகிறப்போ இலைகள்லாம் கருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால தான் இந்த பூஞ்சாணக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பூஞ்சாணக்கொல்லி சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் தொடர்ச்சியாக அதையே வந்துட்டு செய்கிறது நல்லது கிடையாது. அதனால் மாற்றி வந்துட்டு பூஞ்சாணக்கொல்லிகளை பயன்படுத்துகிறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இதுவரை குறிப்பிட்ட இந்த தொழில்நுட்பங்களை அனைத்தையும் பயன்படுத்தி சிறப்பான முறையில் விவசாயிகள் காய்கறி பயிர் சாகுபடி செய்யும்போது அவங்களுக்கு நிச்சயமாக விளைச்சலும் கூடும், செலவு குறையும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: பொன்னி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா?
3: எல்லா விவரங்களையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன், அதோட அது எல்லாத்தையும் குறிப்பும் எடுத்துக்கிட்டேன்.
2: நல்ல விஷயம் பண்ண பிள்ளை. எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்க கூடிய உன்னதமான தொழில் தான் நம்ம விவசாய தொழில். அதை நாம சரியா செய்ய இவங்க சொன்ன வழிமுறைகள் பெரிதும் உதவியா இருக்கும்.
3: ஆமாம் புள்ள, சரியா சொன்ன. நான் வீட்டுக்கு போனதும் என் தம்பி ராசுகிட்ட எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்லி நாளைக்கே காய்கறி செடி வளர்க்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லிடுறேன்.
2: ரொம்ப நல்லது பொன்னி. கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுது புள்ள அதோட மகிமை என்னன்னு.
3: ஆமா மருதாணி, அப்போ புறப்படுறேன். நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு.
2: சரி புள்ள, பார்த்து போ.
3: மருதாணி, இன்னொரு விஷயம், பவுன் ஊருக்கு போயிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிட்டு வா புள்ள.
2: அதுக்கு என்ன, கொண்டு வந்தா போச்சு.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண்மையில் மண்வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இயற்கை வேளாண்மையில் பயிர் சாகுபடி செய்வதற்கு மண்வளம் மிகவும் அடிப்படையான ஒன்றாகும். மண்ணின் வளத்தை பொறுத்தே இயற்கை வேளாண்மையில் சாகுபடி செய்யும் பயிர்களின் விளைச்சல் இருக்கும். எனவே விவசாய பெருமக்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறுவதற்கு முன்பாக மண்வளத்தை அறிந்து குறிப்பாக அங்ககச்சத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் மண்ணின் அங்ககச்சத்தின் அளவே மண்ணின் வளத்தை நிர்ணயிக்கிறது. மண்ணின் அங்கக கரிமச்சத்து என்பது மண்ணின் மக்கும் பொருளின் அளவை குறிக்கும் குறியீடு ஆகும். அங்கக கரிமச்சத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சிதைக்கப்பட்ட மற்றும் சிதைக்கப்படாத கழிவுகள், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செல்கள், திசுக்கள் ஆகியவை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். மண்ணின் அங்கக கரிம கார்பன் அளவு 0.5% குறைவாக இருந்தால் அந்த மண் குறைந்த மண்வளம் கொண்டதாகும். 0.5 முதல் 0.75% இருந்தால் மிதமான மண்வளம் கொண்டதாகும். 0.75% அதிகமாக இருந்தால் அதிகம் மண்வளம் கொண்டதாக கருதப்படுகிறது. இயற்கை முறையில் மண்வளத்தை அதிகரிக்க கரிமச்சத்து அல்லது மக்கு பொருட்களின் அளவை அதிகரிக்க வேண்டும். மண்ணின் மக்கு பொருட்களின் அளவை அதிகரிக்க இயற்கை முறையில் பயிர் சாகுபடி செய்யும் போது ஒவ்வொரு பயிருக்கும் 1 ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்படும் பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவையும் நாம் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவையும் கருத்தில் கொண்டு உரமிடுதல் வேண்டும். கால்நடைகளில் இருந்து குறிப்பாக மாட்டு கொட்டகையிலிருந்து பெறப்படும் சாணம், கோமியம், அவற்றின் எஞ்சிய தீவனங்களின் பகுதிகளை சேகரித்து குவியல் அல்லது குழி முறையில் மக்கச் செய்யும் போது கிடைப்பது தொழு உரமாகும். எண்ணெய் வித்து பயிர்களான கடலை, தேங்காய், எள்ளு, கடுகு, வேம்பு, புங்கம் ஆகியவற்றின் விதைகளிலிருந்து எண்ணெயை பிழிந்து எடுத்த பிறகு கிடைக்கும் எஞ்சிய பகுதிகள் புண்ணாக்குகளாகும். இந்த புண்ணாக்குகளில் அதிக அளவு தழிச்சத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் மணி, சாம்பல் சத்துக்களும் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கும். இந்த தாவர புண்ணாக்குகள் மண்ணில் இட்ட பிறகு நைட்ரேட்டாக மாறி பயிர்களுக்கு தழிச்சத்தை மெதுவாக வெளியிட்டு பல நாட்களுக்கு பயிர்களுக்கு அளிக்கும். மக்கக்கூடிய அனைத்து வகை பயிர் கழிவுகளையும் சேகரித்து நுண்ணுயிர்களை கொண்டு பாதுகாப்பான சூழலில் மக்க வைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை உரமாகவும் மண்ணின் தன்மையை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் மக்கு உர தொழில்நுட்பமாகும். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருள் மக்கு உரம் அல்லது கம்போஸ்ட் ஆகும். மக்கு உரத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவு நாம் பயன்படுத்தக்கூடிய பயிர் கழிவு பொருட்களுக்கு ஏற்ப மாறுபடும். மக்கு உரத்தை அனைத்து வகை பயிர்களுக்கும் 1 ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயிர் செய்வதற்கு முன்பு அடி உரமாக இட வேண்டும். மண்புழு உரம் என்பது பயிர் கழிவுகளை அல்லது எளிதில் மக்கக்கூடிய கழிவுகளை மண்புழுக்கள் உணவாக உட்கொண்டு வெளியிடக்கூடிய எச்சமாகும். ஒவ்வொரு மண்புழுவும் 0.5 முதல் 0.6 கிராம் எடை கொண்டவையாக இருக்கும். ஒரு நாளைக்கு அதனுடைய எடைக்கு நிகரான அளவு கழிவுகளை உணவாக உட்கொண்டு அதில் 50% உரமாக வெளியேற்றும் தன்மை கொண்டவையாகும். பசுந்தாள் உரப்பயிர்களை சணப்பு, தக்கைப்பூண்டு, சீமை, அகத்தி, தட்டைப்பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூ பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தாள் உரமிடுதல் ஆகும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
1: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
2: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
3: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலம்

0: தெரியுமா, உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
8: அபிமான அன்பளை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மதிய வெயிலுக்கு நிழல் தரும் மரம் போல மனசுக்கு இதம் தரும் இசை இதோ பூங்கொத்து. இசையால் இணைகிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில. ஏதோ ஒரு நினைவு, எங்கோ ஒரு தெருவில் தொலைந்த நம்மளுடைய பள்ளி பருவம், மனதின் ஓரத்தில் ஒளிந்திருக்கும் அந்த முதல் சிரிப்பு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இதோ. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில, வைரமுத்து வரிகள்ல, அரிஹரன் குரல்ல.

தொண்ணூறின் இசை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மதிய நேர மனதுக்கு மருந்தாகும் இசை தேடி பூங்கொத்து என்னும் தோட்டத்துல. வானம் பார்த்த கண்களுக்கு வயதாவதில்ல, கனவு காணும் மனதுக்கு கவலை இருப்பதில்ல. வானம் பாடி போல உயர பறக்க சொல்லும் திரைப்படம் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பழனி பாரதி வரிகளில், சுஜாதா குரல்ல, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில. இதோ

இசைக்குயில் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மல்லிகையின் வாசம் மறைந்தாலும் அது தந்த நிம்மதி மறைப்பதில்லை. சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் தான் வாழ்க்கையின் பெரிய வெற்றி. அன்பை மட்டும் பேசும் திரைப்படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், இந்த இசையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம்னு இருக்கும் காலமே நின்றாலும். எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன் குரல்கள், இதோ அந்த பாடல்.

இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில. உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து. ஆனந்தம் என்பது கிடைப்பதில்லை, கொடுப்பதில் தான் இருக்கு. ஒரு புன்னகை, ஒரு நல்ல சொல் போதும் உலக அழகாக்க. பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து. பூவே உனக்காக அப்படின்னு சொல்லக்குள்ள பெயரிலே ஒரு பூரிப்பு இருக்குதில்ல. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், உன்னிகிருஷ்ணன் குரல்களில், பழனி பாரதி வரிகளில் இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
2: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
1: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
2: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
3: தகடூரின் நண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. சில உணர்வுகளுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு பார்வை போதும், 1000 கதை சொல்ல. பூவே உனக்காக திரைப்படம், மௌனமே மொழியான திரைப்படம். அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில, பழனி பாரதி வரிகள்ல, பி ஜெயச்சந்திரன், சுஜாதா மோகன் குரல்கள்ல.
4: சொல்லாமலே யார் பார்த்தது

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. பூக்கள் உதிர்ந்தாலும் வாசம் நிற்காது, பாடல்கள் முடிந்தாலும் நம் அன்பு தீராது. எப்பயுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. 4:43 கலர்ல வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி நேர்களே.

இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3 மணி. காற்றோடு கலந்து வரும் இனிய ராகங்கள், மனதோடு இணைந்து மலரும் இனிய நினைவுகள் உங்கள் இதயத்தை இசையால் நிறைக்க வந்திருக்கிறது கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30. இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட ஊர் பேரு, உங்களோட பேரு, இது எல்லாத்தையுமே தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதா ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து தமிழ்ச்செல்வி கேட்டிருக்காங்க. இது என்ன மாயம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:08 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலக்கோடு பகுதியிலிருந்து SP ரகு கேட்டிருக்காங்க. எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2 6 1 0.
6: 3:14 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஓமலூர் கோட்டைமேடு பகுதியிலிருந்து பாரதி சீனிவாசன் கேட்டிருக்காங்க. தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட ஊர், உங்கள் பேர் எல்லாத்தையுமே தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
6: 3:20 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து மகேஸ்வரி ராஜேந்திரன் கேட்டிருக்காங்க கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: சரி சரி.
7: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில நிலக்கடலை மற்றும் உழுவல் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம் பங்கேற்கிறார் ஈச்சம்பட்டி ஜே அரியக்கால் அவர்கள். 8:00 இளம் வென்றல் இன்று சொல்லோடு விளையாடு.

இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் என்று ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 3:30. தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒளிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து மன்சூர் கேட்டிருக்காங்க உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:36 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சங்கரன் கோவில் பகுதியிலிருந்து தீபன் பார்வதி கேட்டிருக்காங்க. பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள்

0: மட்டும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து சரஸ்வதி கேட்டிருக்காங்க. உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அளிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடு பகுதியிலிருந்து சாந்தகுமார் கேட்டிருக்காங்க. விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழம்பட்டி பகுதியிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்காங்க. பிளஸ் 2 திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: மதுரை பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: இதயத்தை இதமாக்கும் பண்பலை 102.5.

இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அன்புணர்களே. இது உங்கள் அபிமான அன்பளை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம்.

0: ആഗസ്റ്റ് 17 വരെ. வணக்கம் கதிரொளி.
1: வணக்கம் ஐயா.
0: சரிங்க கதிரொளி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதிரவன் வந்து மெதுவாக ஒளியை குறைத்து கொண்டே வருகிறார். மாலை நேரம் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது இல்லையா?
1: ஆமாம். ஏதோ நீங்கள் கவிதை சொல்ல வரீங்க அப்படின்னு நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன்.
0: இல்லை இல்லை, கதிரொளி கிட்ட கவிதை சொல்ல முடியுமா? சரி, நம்ம அன்பு நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்
1: அறிமுக நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னெடுப்பினுடன் 24 40 30 என்று நிற்கும் மற்றொரு 94 86 81 10 25 என்று நிற்க அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னெடுப்பினுடன் 24 40 31 என்று நிற்கும் மற்றொரு 94 86 65 20 25 என்று நிற்க அழைக்கலாம்.
0: சரி, நேயர்கள் ஆர்வத்தோடு காத்திருப்பார்கள். நிகழ்ச்சி நினைவு முதல் நேயர் முத்தான நேயர் வருங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வாழ்க வளத்துடன் ஜெய ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்க.
0: சரிங்கய்யா. ஜெயசீலனையா உங்களுக்கு ஒரு மூணு குறிப்பு சொல்லலாமா?
2: கொடுங்க.
0: இது வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு உயிரினம். அது இன்னும் சொல்லணும்னா அது ஒரு பூச்சி வகையை சார்ந்தது. அதே போல வட அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான பூச்சி இது. ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிற இறக்கைகளை கொண்ட ஒரு பூச்சி. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆமா, நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: இனிப்பில் இணையும் நேயர் வர்க்க வணக்கம்.
3: வணக்கங்க.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மேச்சேர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
1: நிஷாமா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
3: ஆ கொடுங்க.
1: இந்த பூச்சி பாத்தீங்கன்னா நீண்ட தூரம் இடைப்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பூச்சினம். முக்கியமா வெப்ப காலத்துல வந்து அதிகமா இடைப்பயிற்சி செய்யுமா?
3: ஏங்க, அது நம்ம நாட்டுல இருக்கீங்களா வெளிநாட்டுல இருக்கீங்களா?
1: நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பூச்சினத்தில் அந்த பூச்சினமும் ஒன்று.
3: ஜப்பான் வந்துங்க.
1: முயற்சிக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, இப்படி தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேர் வருக வணக்கம். அடுத்த நேர் வருக வணக்கம். அடுத்த நேயர்
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம். ஜெயநூர் துரைசாமி பேசுறேன்
0: ஐயா. துரைசாமி ஐயா, சரிங்க. உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா?
1: இந்த வண்ணத்து பூச்சி பாத்தீங்கன்னா சுமார் 2-6 வாரம் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பூச்சி இனம் இது. கரப்பான் பூச்சிங்களா? முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, இப்படி தெரிஞ்சுக்கலாம்.
4: நன்றிமா.
0: அடுத்த நேயருக்கு வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? அடுத்த நேயர்
5: ஹலோ. வணக்கம், தருமபுரி பெண்களுக்கு வணக்கம். எடப்பாடி தலைவர் டெய்லர் முருகன் பேசுறியா?
0: நலமா இருக்கு முருகன் ஐயா. பதில் சொல்லாமா? குறிப்பு என்ன?
5: அதுக்கு பேரு வந்து கருப்பு ஆரஞ்சு இருக்கிறது பொன் வண்டுங்கய்யா.
0: பொன் வண்டு, பொன் வண்டை போல் வருமா அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் இல்லைங்களா?
5: பொன் வண்டை போல் வருமா? நல்லா இருக்கும், கருப்பா இருக்கும் ஆரஞ்சா இருக்கும்.
0: பொன் வண்டு,
5: பொன் வண்டு.
0: நம்ம நெருப்பட்டி எல்லாம் அடைச்சி
5: நல்ல
0: முயற்சிங்க. அதுல பதில் வாழ்த்துக்கள்.
5: நீங்க பாராட்டு பாடல் போடு ஆசையா இருந்தீங்கயா.
0: சரி, இன்னொரு முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான

சேலம் மற்றும் திருச்சி. மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி. ஆடி தள்ளுபடி.

0: காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டே எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
0: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymade Silk ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymade குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: நான்கு மணி 10 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். உங்கள் அபிமான அன்பளை தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7 உடன் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
10: என்ன பட்டாம்பூச்சி சொல்றீங்க?
9: ஆனா சரியா சொல்லிட்டீங்களேயா. சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? சரிங்க, நிச்சயமா வழங்குறோம். எந்த குறிப்பு உங்களுக்கு உதவிச்சு?
10: அந்த ஒரு வாரம் உயிர் வாழ்த்து.
9: சரிங்க,
10: ஒரு மாசம். இது என்னன்னா, விட தெரியலனா கூட ஏழு நாள் கூட உள்ள வரணும், அதனால சொல்றது இல்ல, வேற இல்ல.
9: சரிங்க சரிங்க,
10: வர முடியாது. நன்றி
9: நன்றி நன்றி. வேற என்ன சிறப்புகள் இருக்கு இந்த மோனார்க் வண்ணத்து பூச்சி பட்டாம்பூச்சின்ட்டு நம்மளே மோனார்க் வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி, அதெல்லாம் நம்ம சொல்றது நம்ம வட்டார சொற்கள் இயல்புதான். இது வேற என்ன இந்த மோனார்க் வண்ணத்து பூச்சி சிறப்புகள்?
11: 2-6 வாரம் தான் வாழும் அப்படின்னு சொன்னாங்க
9: இல்லைங்களா.
11: அந்த 2-6 வாரத்துக்குள்ளேயே 4000 கிலோமீட்டர் தூரம் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சி. கண்டுபிடிக்குமா? நம்ம போன்ல இருக்கக்கூடிய காம்பஸ் வச்சுதான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து கண்டுபிடிப்போம். ஆனா இது அதோடைய உடலை வச்சே மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து ஃபீல் பண்ணுமா, அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பூச்சி. பூச்சினங்கள்ல மிக நீண்ட தூரம் இடம்பெயரும் அதிசயமான உயிரினம் இது. இது வந்து தற்போது காடழிப்பு மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளால் அழிந்து வருது. இந்த பூச்சியின் பிரகாசமான ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிறம் எதிரிகளுக்கு

0: நான் விஷத்தன்மை கொண்டவன், என்னை சாப்பிடாதே அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி இருக்குமா? அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வண்ணத்து பூச்சி தான் இது.
1: சரி,
0: இந்த வண்ணத்து பூச்சி கோடை காலத்தில் பிறக்கும்போது அதிகமான இடப்பெயர்ச்சி செய்யும் இல்லைங்களா? வெப்ப காலத்தில் தான் அதிகமாக வந்து இது இடப்பெயர்ச்சி வந்து செய்யுமா. காற்றில் மிதந்து கொண்டு பறப்பதால் தங்களுடைய ஆற்றலை வந்து இது வந்து சேமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்ட கூட்டமாக மரக்கிளைகளில் வாழக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சி. சூப்பர் ஜெனரேஷன் அப்படின்னு கூறப்படக்கூடிய இலை உதிர் காலத்தில் பிறக்கும் வண்ணத்து பூச்சி சுமார் 6-8 மாதங்கள் கூட இந்த வண்ணத்து பூச்சி இருக்கான்.
1: வண்ணத்து பூச்சியுடைய வாழ்க்கை வரலாறையே ஆராய்ச்சி செஞ்சுட்டீங்களே கதிரொலி. அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சி ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிறம் எதிரிகளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. காற்றில் மிதந்து கொண்டே பறப்பதால் தங்களின் ஆற்றலை இது வந்து சேமிக்கின்றன.
0: கம்பளி பூச்சி, அதாவது மில்க்வீட் செடிகளை மட்டுமே வந்து உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பூச்சி இனம். வட அமெரிக்காவின் மிகவும் பிரபலமான பூச்சின்னு கூட சொல்லலாம். எனக்கு கூட நிறைய வண்ணத்து பூச்சிகளை பிடிக்கும். கலர் கலராக அதை கையில் பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கையில் பிடிச்சி நம்ம பார்க்கல அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்களேன்.
1: சின்ன வயசுல அது வந்து அதனுடைய இறப்புக்கு காரணமாயிடுறீங்க நீங்க.
0: இல்லை இப்போலாம் வந்து அந்த மாதிரி செய்யறதில்ல. சின்ன வயசில் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கக்குள்ள ஐயோ ஒரு உயிர் நம்மளால போயிடுச்சேன்ட்டு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதே மாதிரி என்னடா நம்ம கை மேலே வந்து வண்ணத்து பூச்சி உட்காந்துருச்சேன்ட்டு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு.
1: தேவதை மாதிரி மாறிடுறீங்க இல்லையா?
0: ஆமாம், அந்த மின்மினி பூச்சி வண்ணத்து பூச்சி எல்லாம் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்தால் செம்மையாக இருக்குல்ல.
1: சரிங்க, இந்த பூச்சியினுடைய பெயர் மோனார்க் வண்ணத்து பூச்சி என்பது சரியான பதில். பதில் சொன்ன நேயருக்கு விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24th தேதி முதல் 27th தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: கிளிங்கோ 2683.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

பட்டி தொட்டி எங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:23. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக, வணக்கம். கல்யாண சுந்தரம் ஐயா, உங்களுக்கான ஒரு 3 குறிப்புகள் ரெடியா இருக்கீங்களா? ஐயா, இது வந்து ஒரு சுற்றுலா தலம், இது இந்தியாவில் இல்லை, இந்த பகுதி ஒரு தேசிய பூங்காவின் கீழ் பாதுகாக்கப்படும் ஒரு இடமாகவும் இருக்கிறது. ஆமாங்க,
1: முயற்சிக்கு நன்றியே. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: சரிங்க ஐயா, நீங்க சுற்றுலா தலத்தை பத்தின குறிப்புகள் நாம் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
2: கொடுங்க கொடுங்க கொடுங்க. அது கூட ஒரு சின்ன க்வெஸ்சன் மேடம்,
1: சொல்லுங்க ஐயா.
2: இந்த ஒரு வாரமா நம்ம கோவையில் எடுக்கிறது இல்லைங்க, எப்ப ஜர ஜர ஜர ஜரன்னு உள்ள ஒரு வாரமா.
0: சரிங்க, நாங்க தொழில்நுட்ப பிரிவுக்கு சொல்றேங்க. சரி, உங்களுக்கான குறிப்பு
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: இது வந்து சிறிய தீவு கூட்டங்களின் ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம்.
2: அப்படிங்களா? நான் முன்ன சொல்ல டெல்லி இருந்தேங்க. அது
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: தீவங்கும் போது கொஞ்சம் கடல் சலுக்கு போனதா இருக்கு மேடம்.
0: நன்றி நன்றிங்க. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
3: மாலை இனி வணக்கம்.
0: மாலை இணைய வணக்கம். மகிழ்ச்சியோடு சொல்வது யார், எங்கிருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம், சாகல்பட்டி கோபால்.
0: கோபால் ஐயா, ரெடியா இருக்கீங்களா? புன்னகையோட
1: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இந்த தீவு வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்துல ஒன்று.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர்
1: வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: இருவருக்கும் வணக்கம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். மகிழ்ச்சியோடு சொல்வது யார்,
4: வணக்கம்.
0: அன்பே வா, யார் எங்கிருந்து வரீங்க?
4: ஐயா, நாங்க மதிலும்பாளையம் ராமகாயிரிலிருந்து 1வது வந்து எழுந்து.
0: சொல்லுங்க ஐயா. லட்சுமணையா, உங்களுக்கான ஒரு குறிப்பு
4: கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா பரவாயில்ல.
0: அது தமிழ்ல இந்தியாவிலே இல்லையா?
4: அப்ப நான் சொல்ல முடியாது.
0: நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். சரி, கடல்லே இல்லையா அப்படின்னு வடிவேல் சார் சொல்ற மாதிரி,
1: இந்த மாதிரி நீங்க இந்தியாவிலே இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா நேயர்கள் வந்து அடடா அப்படின்னு மாட்டாங்களானா?
0: மனசு உடைஞ்சிட மாட்டாங்களா அப்படின்றீங்க? சரிங்க, இந்தியாவுக்கு பக்கத்துல கூட இருக்கலாம்.
1: இருந்தாலும் ஏன் இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் கேட்கிறோம்னா, நிறைய பேரெல்லாம் வந்து அந்த சுற்றுலாதலத்துக்கு போக முடியாது, அதாவது காதுல கேட்டுக்கிட்டே கண்ணில் பார்த்துக்கிட்டே போலான்ற மாதிரி அப்படியே அவங்க நினைப்புலயே வந்து அந்த இடத்தெல்லாம் போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான்
0: அவங்க இது மாதிரி கேள்வி கேட்கறீங்க. வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
5: மாலை வணக்கம். இது வரைக்கும்
0: மாலை வணக்கம். உங்க பேர், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
5: நல்லம்பள்ளி ஒன்றிய நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
0: என்ஆர் முத்து.
1: சரிங்கய்யா, குறிப்புகள்ல கேட்டீங்களா?
5: கேட்டேன் மேடம்.
1: சரிங்க, நீங்க சுற்றுலா தலத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? எங்க எல்லாம் போயிருக்கீங்க?
5: போயிருக்கலாம் கேருங்க மேடம், நீங்க கேக்குறதாவது தான் போகணும்னு நினைக்கிறேன்.
0: அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டீங்க?

0: ட்ராஃபிக் போயிருங்க சார்.
1: பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கடை அதாவது ரீசெண்டாக எங்கே போனீங்க?
2: இளஞ்சிவப்பு கடற்கரை வந்து இதோட தனித்துவமான அழக வந்து
0: பிரதிபலிக்குதான்.
1: வணக்கம்
0: வணக்கம்,
1: யார் இங்கிருந்து?
2: இந்த தீவு அடர்ந்த முள் காடுகளை கொண்ட ஒரு தனித்துவமான சூழியல் அமைப்பை கொண்ட ஒரு தீவுன்னு கூட சொல்லலாம்.
1: சரிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வருக வணக்கம்.
3: இதுவரைக்கும் மாலை வணக்கம்மா.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நாதாவளி கிராமத்துல இருந்து ராஜா பேசுறேம்மா.
1: ராஜா, உங்களுக்கான ஒரு
3: வெளிநாட்டுல எந்த நாடுங்கய்யா?
1: எந்த நாடுன்னு சொன்னா நீங்க சொல்லிட மாட்டீங்களா?
3: நாளைய பக்கம் கொடுத்தீங்கன்னா கடற்கரை பேர் தானே கேக்குறீங்க?
1: ஆமா, இங்க வந்து இந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா தங்கும் இடங்கள் இல்லை.
3: சரி, வாய்ப்பு நன்றிங்கய்யா.
1: நன்றி நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். அன்பு நேயர்களே,
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500-84-8820.
9: The Kaveri Engineering College, Autonomous.
10: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
11: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
12: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
0: குமாருங்களா? ஐயா பதில் சொல்லாமா, குறிப்பு சொல்லாமா? என்ன தீவு?
1: மடகாஸ்கருங்களா? முயற்சிக்கு நன்றி. ஏன் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: சவுண்ட் கொஞ்சம் கம்மியா வருதா?
2: ஆமா, கொஞ்சம் ஜாஸ்தி
0: பேசுங்க. சரிங்க, இப்ப கேக்குதுங்களா? சரிங்க, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லுங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் ஐயா. வணக்கம். இதுவரைக்கும் வணக்கம். நான் ஈரோடு அந்தியூர் அரிசி கடைக்கார தேவராஜ் பேசுறேன்.
0: தேவராஜ் ஐயா, உங்களுக்கான இந்த தீவு வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த முள்காடுகளை கொண்ட தனித்துவமான சூழலில் அமைந்துள்ளது. முல்லைத்தீவு,
2: பெரியலங்காவில் இருக்கும் முல்லைத்தீவு.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: நன்றி ஐயா.
1: நன்றி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர்வருக்கு வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க. யார் இங்கிருந்து?
2: ஜெயப்பிரதா மதிகவன் பாரு, புதிய கிருஷ்ணகிரி ரோடு.
1: புதிய கிருஷ்ணகிரி ரோடா? சரிம்மா. உங்களுக்கான
2: கொமோடா தேசிய பூங்கா.
1: கொமோடா தேசிய பூங்காவா?
3: ஆனா நம்ம ஒரு தீவு பத்தின குறிப்புகள் தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
2: கொமோடா தீவு.
1: கொமோடா தீவு. அழகா புடிச்சிட்டீங்களே, சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பூமகள் ஊர்வலம். அந்த வானுக்கு 2 தீபங்கள்.
3: அந்த வானுக்கு 2 தீபங்களா? கார்த்திகை தீபம் அப்பெல்லாம் உங்க வீட்டுல தீபங்கள்லாம் வச்சிங்களா? வச்சிங்களா? அதனாலதான் அந்த பாடல் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
2: இது அப்பா அம்மாவுக்காக டெடிகேட் பண்றேன்.
3: அப்படியா, சரிம்மா. மேலும் குறிப்புகள் தெரியுமா அந்த தீவு பத்தின குறிப்புகள்?
2: தெரியாது மேடம்.
3: சரி, நாங்கள் இதுக்கு பத்தின மேலும் குறிப்புகள் கொடுத்துட்டு உங்களுக்கான பாடல் வழங்கிடலாம்.
1: பூமகள் ஊர்வலத்தில் என்ன பாடல் கேட்டீங்க?
2: அந்த வானுக்கு 2 தீபங்கள்.
1: சரிங்க, அற்புதம். சரி, வாழ்த்துக்கள்.
2: சரிங்க சார்.
1: வேற என்ன குறிப்பு இருக்கு கதிரொலி?
3: இந்த பகுதி கொமோடா தேசிய பூங்காவின் கீழ் பாதுகாக்கப்படும் ஒரு இடம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்கல்ல அந்த பொண்ணு, அதுதான் வந்து சரியான பதில். உலகின் மிகப்பெரிய பள்ளி வகையான கொமோடா டிராகன்களின் முதன்மை தாயகமா இருக்கிறதுனால தான் இந்த தீவுக்கு வந்து கொமோடா தீவு அப்படின்ற பெயர் இருக்கு.
1: சரி.
3: இந்த தீவு பாலி தீவிற்கு கிழக்கே அமைந்துள்ளது. மலைப்பாங்கான நிலப்பரப்பு, வறண்ட சவானான புல்வெளிகள், அதாவது சமமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான புல்வெளிகள் கொண்ட நில அமைப்பை உடையது. இது அடர்ந்த முள்காடுகளை கொண்ட தனித்துவமான சூழியல்களை கொண்ட ஒரு தீவுன்னு சொல்லலாம். யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவு பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு கடற்கரை நிறத்தில் வந்து இருக்குமா. மலையேற்றம், உலகத்தரம் வாய்ந்த ஸ்கூபா டைவிங் செய்வதற்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். ஆனால் இந்த தீவில் வந்து தங்குற இடம் வந்து இல்லையா.
1: எங்கள் மனிதர்களே தங்க மாட்டாங்களா எப்படி?
3: இல்லைங்க, போய் பார்த்துட்டு அதனுடைய அழகை வந்து ரசிச்சுட்டு மட்டும் வரலாம். அப்போதான் வந்து அங்கே நிறைய அந்த
1: அதனுடைய சூழல் வந்து மாறாமல்
3: இருக்கும். சுற்றுச்சூழல் வந்து மோசமாக, அந்த தூய்மை இல்லாமல் இருக்காது இல்லைங்களா.
1: ஆமாம்.
3: அதனால் கிழக்கு நூசா டெங்காரா மாகாணத்தில் உள்ள சிறிய சுண்டா தீவுகளின் கூட்டமைப்பில் ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலமான தீவு தான் கொமோடா தீவு.
1: கொமோடா தீவு என்பது சரியான பதில். விளம்பரங்களை தொடர்ந்து, நேயர் கேட்ட பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் இனிய நேயர்களே.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: உற்சாகம் ஊட்டெடுக்கும் உங்கள் அன்பலை. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இனியர்களே. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர்
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்தீங்கயா?
1: தென்னந்துறை நாகசமுத்திரம் பேசுறேங்க.
0: சரிங்க துரையா, உங்களுக்கான மூன்று குறிப்புகள்
1: கொடுங்க.
2: இது வந்து ஒரு நாடுங்கய்யா, சுமார் கிமு 700 நூற்றாண்டை சார்ந்த ஒரு நாடு, வரலாற்றுடன் தொடர்புடைய ஒரு நாடுன்னு கூட சொல்லலாம். ஐயா, நம்ம வந்து ஒரு நாடு பத்தின குறிப்புகள் கொடுக்குறோம், அது என்ன நாடுன்னு கண்டுபிடிச்சு அந்த நாட்டோட பெயர் நீங்க சொல்லணும்.
1: அதுதான் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டீங்க.
2: ஐயா, இந்தியான்றதே ஒரு நாடுங்கய்யா.
1: சரி சரி சரி சாரி.
0: சரிங்க,
1: சுவிட்சர்லாந்து.
2: முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, இப்படி தெரிஞ்சுக்கலாம்.
0: நான்கு மணி 45 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நம்ம தருமபுரி பண்பலை 102.5 உடனும், ஏற்காடு பண்பலை 103.7 உடனும். அடுத்த நேர் வருக வணக்கம்.
1: ஹலோ,
2: வருக வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: வெங்கடேச பெருமாள். எங்கிருந்து பேசுறீங்க?
3: விருதாசம்பட்டிங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லாமா?
3: சொல்லுங்க சார்.
2: இது பாத்தீங்கன்னா ஒருமுக நாடாளுமன்ற குடியரசை சார்ந்த ஒரு நாடு.
3: மேடம்
2: முயற்சி நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, இப்படி தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேர்வர்க வணக்கம்.
4: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யார் இங்கிருந்து?
4: மங்கப்பர் ராசகரிங்க.
0: ராஜசக்கரையா, பதில் சொல்லாமா?
4: ஒரு அனுமானத்தோட சொல்றேன், இந்த காமன்வெல்த் போட்டி நடக்கிறதுனால அது ஸ்காட்லாந்தா இருக்குமா?
0: ஸ்காட்லாந்தா இருக்குமா அப்படின்ட்டு ஒரு அனுமானமா சொல்றீங்க, ஆனா அது இல்லைங்கய்யா.
4: சரிங்க,
0: நன்றி.
2: இனி
0: அது மட்டும் இல்லாமல் கதிரொலி பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டாம் உலக போர் நடந்தபோது இது பெரிய அழிவுக்கு உட்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நாடு. இந்த அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: கோட்டையூர்லேருந்து ஆறுமுகம் பேசுறேங்க.
2: ஆறுமுகம் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: சரிங்க
2: சரிங்க, உங்களுக்கு
5: அனுப்பி.
0: செட்டி நாடா?
2: செட்டி நாடுங்களா?
0: சரிங்க, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
6: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: சேலம் பெரிய சுவாமி நாகராஜன்.
2: நாகராஜன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? இந்த நாட்டினுடைய நடு பகுதி பார்த்தீங்கன்னா, வடக்கின் ஒரு பகுதி வந்து ஐரோப்பா நாடுகளுடைய சமவெளிகளில் இருக்கு, வட ஐரோப்பா சமவெளியில இருக்கு.
6: டோக்கியோ.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கீங்க?
7: ஐயா நான் வணக்கம், நான் சேலம் மாவட்டம் பெரியநாயம்பாளையம் வட்டம் ஏ கரடிப்பட்டி பாலகிருஷ்ணன் விவசாய பம்பு செட் மெக்கானிக்ங்கய்யா.
0: சரிங்கய்யா, பாலகிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லாமா?
7: ஐயா ஜப்பான்ங்கய்யா.
0: ஜப்பான் எப்படி

0: ஐயா, நான் என்னுடைய நான் அனுபவத்துல ஓரளவு நண்பர் பெரிய நண்பரோட பழக்கணங்கய்யா.
1: சரிங்க.
0: இரண்டாம் உலக போரும்போது ஒரு புல் பூண்டுல பெரு அழிவு ஏற்பட்டது ஜப்பான். அந்த குறிப்பா அந்த அறிவாளிகிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்கள்கிட்ட எனக்கு.
1: நிறைய இரண்டாம் உலக போரின் போது நிறைய நாடுகள் வந்து மிகப்பெரிய சேதத்துக்கு அந்த சேதத்துக்கு உட்பட்டது இல்லைங்களா? அதுல ஜப்பான் மிக முக்கியமா இருந்தது. அதிக பாதிப்புகளை கொண்ட நாடு ஜப்பான்.
0: அதிக பாதிப்புகளை இழந்த நாடு.
1: ஆமா, வெறும் மக்கள் மட்டும் இருக்கலைங்க, அங்கே நிறைய சுற்றுச்சூழல் எல்லாமே பெரும் பாதிப்புக்கு உருவானது. ஆனால் அந்த நாடு அல்ல. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: கம்பெனில இருந்து ரஜினி பேசுறேன்.
1: ரஜினி, சரிங்க. ரஜினி, உங்களுக்கான ஒரு குறிப்பு.
3: இந்த நாட்டினுடைய தெற்கு பகுதி பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகளால சூழ்ந்துள்ளது. விடை சொல்லாம
2: தெரிஞ்ச விடை சொல்றேங்க.
1: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் அனைவரும் பண்பலையோடு இணைந்திருங்கள்.
4: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 www.mahindra.org.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: நான்கு மணி 51 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வருக வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: வணக்கம் ஐயா, நான் ராஜா பேசுறேன்.
4: ராஜா? சரிங்க, கேட்டுட்டு இருக்கீங்களா? மோட்டுப்பட்டி. சரிங்க,
6: மோட்டுப்பட்டி.
4: உங்களுக்கான குறிப்பு,
6: எந்த
4: குறிப்பு உங்களுக்கு அது மாதிரி விடையா இருக்குமா அப்படின்னு உங்களால அனுமானம் செய்ய முடிஞ்சது? சரிங்க சரிங்க, ஆனா அது வந்து மிக சரியான பதில். சரிங்களா? சரி, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?

0: முதல் பாட்டில் இருந்து முதல்வனேன்னு கொடுங்க சார்.
1: முதல்வன்ல இருந்தா? நிச்சயமா வழங்குறேங்கய்யா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: நன்றி சார்.
1: சொல்லுங்க கதிரொலி, வேற என்ன அந்த சிறப்பு இருக்கணும்?
2: கரெக்டான பதில வந்து நேயர்
1: சொல்லிட்டாங்க, நாடு அப்படின்ட்டு சொல்லிட்டார் இல்லையா?
2: கண்டிப்பா.
1: சரி,
2: ஒரு பிரபலமான நாடுன்னு கூட சொல்லலாம். அதாவது வரலாற்றோட தொடர்புடையது, நிறைய தொல்லியல் பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாடுன்னு சொல்லலாம். சுமார் 3.7 கோடி, அதாவது தமிழ்நாடு மக்கள் தொகையில பாதி மக்கள் இந்த நாட்டில் வந்து இருக்கிறாங்க. இரண்டாம் உலக போர்ல மொத்தமா அழிஞ்சு திரும்பவும் கட்டின ஒரு நகரம்னு கூட சொல்லலாம். அந்த நாடுதான் இது. இந்த பக்கத்துல வந்து ஜெர்மனி, செக் குடியரசு, ஸ்லோவாக்கி, உக்ரைன், பெலாரஸ், லுதுவேனியா, ரஷ்யா போன்ற பல நாடுகள் இங்க வந்து இருக்கு.
1: சரி,
2: 1939 வந்து ஜெர்மனி போலந்து மேல அட்டாக் பண்ணப்போ உலக போர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே கொடூரமான நாசி கன்ஸ்ட்ரக்ஷன் கேம்ப் வந்து இங்கே தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மியூசியமாக இருக்குது, 10 லட்சம் பேர் கொல்லப்பட்ட ஒரு இடம். இருந்தாலுமே அந்த நகரத்தை வந்து இப்போ புதுப்பிச்சு ஒரு புதிய நகரமாக மாற்றி அமைச்சிருக்கு அந்த அரசு.
1: சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாடு தான் வந்து போலந்து நாடு இல்லையா?
2: கண்டிப்பாக.
1: ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
5: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: अब गरीबों की जाय बन गई है।
4: केमिकल इंजीनियरिंग एंड अग्रिकल्चरल इंजीनियरिंग, PhD इलेक्ट्रिकल एंड इलेक्ट्रॉनिक्स इंजीनियरिंग, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
5: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: अब गरीबों की जाय बन गई है.
9: डे एंड क्रिएट आयुष्मान कार्ड. फॉर मोर इन्फॉर्मेशन कॉल 14555.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள் உங்கள்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 24
3: மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்கள் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: காலம் மாறினாலும் ரசனை மாறாத பாடல்கள் சில உண்டு. காதலையும் நட்பையும் வாழ்க்கையின் அழகான தருணங்களையும் நம் மனதில் மீண்டும் நளர வைக்கும் அந்த பாடல்களை தான் இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில கேட்க போறோம். ஒரு கப் தேநீர், ஒரு மாலை பொழுது, அதற்கு துணையாக மனதை வருடும் இனிய பாடல்களோடு இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியை தொடங்கலாம். மாலை தென்றல்ல முதலாவதா ஒலிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில, முத்துலிங்கம் வரிகள்ல ஸ்வர்ணலதா பாடியிருக்கக்கூடிய பாடல் பெரிய மருது திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தர்மபுரி

0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

5:17 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலைத்தன்றல்ல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் வாலி வரிகளில் கேஜே யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல், பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன். ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
1: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏம் பாட்டு ஏம் பாட்டு, நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு, தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: ஐந்து மணி 5:32 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் சிற்பி இசையில வைரமுத்து, வரிகள்ல SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:38 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் புதிய தென்றல் திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில கங்கை அமரன் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்னவர் திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
2: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
1: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன். எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
2: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா, அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ, உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும், அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.

நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:53 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒழிக்க வருது இளையராஜா இசையில் வாளி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் பூவரசன் திரைப்படத்தில் இருந்து.

தொண்ணூறுகளின் இனிய பாடல்களோடு இந்த மாலை பொழுது கண்டிப்பாக இப்போ ஒழித்த இந்த பாடல்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இசை என்பது காலத்தை கடந்து நம்மை அழகான நினைவுகளுக்குள் அழைத்து செல்லும் ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நினைவுகளை மீண்டும் ஒரு முறை உங்கள் மனதில் மலர வைத்திருக்கும் இந்த பாடல்கள் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு பெறுகிறது மாலை தென்றல்.

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று 7:25 வயல் வெள்ளி நிகழ்ச்சியில நிலக்கடலை மற்றும் உழுவல் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஈச்சம்பட்டி ஜே அரியக்கால் அவர்கள். 8:00 இளம் தென்றல் இன்று சொல்லோடு விளையாடு. இன்று 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:00. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்களே, இன்று நாம் தர்மபுரி நகரின் பழமையான சக்தி தலங்களில் ஒன்றாக விளங்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலை தான் தரிசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பழைய நகர்பகுதியில் அமைந்துள்ள இத்திருத்தலம் ஊர் மக்களின் காவல் தெய்வமாக அங்காளம்மனை வழிபடும் புண்ணிய தலமாக திகழ்கிறது. ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில் பல தலைமுறைகளாக பக்தர்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் தாங்கி நிற்கும் தலமாக உள்ளது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் சக்தியின் உக்கிர வடிவமாக விளங்கி தீய சக்திகளை அழித்து நல்லவற்றை அருள்பவளாக பக்தர்கள் நம்புகின்றனர். திருமணம், குழந்தை பேறு, குடும்ப நலன், தொழில் முன்னேற்றம் மற்றும் நோய் நிவாரணம் போன்ற வேண்டுதல்களுக்காக ஏராளமானோர் இங்கு வந்து அம்மனை தரிசனம் செய்கின்றனர். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெறுகிறது. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரி, பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் பக்தர்கள் பெருமளவில் திரள்கின்றனர். இந்த விழாக்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் பக்தி நிகழ்ச்சிகளும் நடைபெறுவது வழக்கம். ஆலயத்திற்குள் நுழையும் பக்தர்கள் அம்மனின் அருள் நிறைந்த திருமேனியை தரிசித்து மன அமைதியையும் ஆன்மீக நிறைவையும் பெறுகின்றனர். எளிமையான தோற்றத்துடன் இருந்தாலும் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையை பெற்ற சக்தி தலமாக இந்த கோவில் விளங்குகிறது. தர்மபுரிக்கு வருகை தரும் பக்தர்கள் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு சென்று அன்னையின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் பெற வேண்டுகிறோம்.

அல்லது பஸ் மூலம் கோவிலை சென்று அடையலாம். தனியார் வாகனத்தில் வருபவர்கள் தர்மபுரி நகரின் மையப்பகுதியை அடைந்து அங்கிருந்து உள்ளூர் வழிகாட்டு பலகைகளை பின்பற்றி கோவிலை எளிதில் சென்றடையலாம். அம்மனின் அருளை பெற குடும்பத்தினருடன் சென்று வழிபட்டு ஆன்மீக நிறைவை அடைவோம். மீண்டும் மற்றொரு தலத்தின் சிறப்புகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு செல்லும் வழியானது தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 முதல் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தருமபுரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து

நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இனிமையான மாலை வணக்கம் நண்பர்களே. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6:10. அலுவலக கலைப்பை கலைஞ்சு வந்த மின்னல் இது. இதயத்தில் இனிமை சேர்க்கும் இசை மின்னல் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியின் முதல் பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து. ரங்கநாதன் தெருவில் வியர்வை சிந்திய கதைகள் 1000. அங்காடி தெரு திரைப்படம் வாழ்க்கையை வரிகளை வடித்த வெங்கடேசன் அவர்களின் திரைப்படம். நாம் முத்துக்குமார் கவிதை வரிகளில், ஜி பி பிரகாஷ் இசையில், பென்னி தயால் குரலில் இதோ அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: 2610

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 ஆட்டோனமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அந்தி மாலை வேலையில இசையால் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில. உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 7 அறிவு திரைப்படத்திலிருந்து. அறிவு என்பது புத்தகத்தில் மட்டும் இல்லை, நம்ம ரத்தத்திலையும் கலந்திருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படம் இது. போதி தர்மனுடைய வீரத்தை சொன்ன படம். மதன் கார்கி வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசை ராஜ்யத்தில். இதுவும் இந்த பாடல்

அந்தி மாலை வேளையில் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். வாழ்க்கையை சிரிச்சா எடுத்தால் பிபி ஏறும், சிரிச்சுட்டு கடந்தால் லைஃபே சூப்பராக இருக்கும். அப்படி சொன்ன திரைப்படம் தான் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படம். சிரிப்புக்கு கேரண்டி கொடுத்த திரைப்படம்னே சொல்லலாம். யுகபாரதி வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், டி இமான் மற்றும் ரீட்டா குரல்களில் இதோ அந்த பாடல்.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. மின்னல் மறைந்தாலும் வெளிச்சம் மறைவதில்லை, இசை நின்றாலும் நினைவு நிற்பதில்லை. எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க. 4:40 வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி நேர்களே. விளம்பரத்தை தொடர்ந்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: ஒரு பிடிவாதக்காரர், எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல. எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் CJP பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக CJP பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு JP நட்டா, 3 முக்கிய கோரிக்கைகளை CJP பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக CJP பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு JP நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய 3 கோரிக்கைகளில் 2 மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக CJP செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: இப்போ நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047 கிட்டத்தட்ட 50% மேலே நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்போ நிறைய கோரிக்கை வச்சுங்க, அந்த கோரிக்கை முழுவதுமே வந்து எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகள்கிட்ட பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்து

0: கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின்போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின்போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும் வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற் குடையினை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி.

இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2-20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பு, வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதல் நிலை தனி செயலாளர் பணிக்கு 22 இடங்களும், தனி செயலாளர் பணிக்கு 20 இடங்களும் மொத்தம் 42 இடங்கள் உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி, பட்டப்படிப்பு மற்றும் சுருக்கெழுத்து முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை. இதற்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/8/2026. மேலும் விவரங்களுக்கு itat.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்ரண்டிஸ் பிரிவில் கெமிக்கல் பிரிவிற்கு 600 இடங்களும், மெக்கானிக்கல் பிரிவிற்கு 397 இடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 277 இடங்களும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவுக்கு 70 இடங்கள் உட்பட மொத்தம் 1450 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி, +2 ITI, டிப்ளமோ, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு 18 முதல் 24 வயதிற்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். இவற்றிற்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு iocl.com என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறையைச் சேர்ந்த நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அசிஸ்டன்ட் பிரிவில் மகாராஷ்டிராவில் 57 இடங்களும், தமிழகத்தில் 49 இடங்களும், மேற்கு வங்கத்தில் 46 இடமும், ராஜஸ்தானில் 36 இடமும், கேரளாவில் 35 இடங்களும், குஜராத்தில் 34 இடங்கள் உட்பட மொத்தம் 500 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 21-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. ஆன்லைன் முறை மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் ₹850. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/8/2026. மேலும் விவரங்களுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் .nic.gov.in என்ற இணையதள முகவரியில்

0: கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல் பிரிவிற்கு 27 இடங்களும், கெமிக்கல் பிரிவிற்கு 10 இடங்களும், பெட்ரோலியம் பிரிவிற்கு 9 இடங்களும், புவியியல் பிரிவுக்கு 4 இடங்களும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவுக்கு 2 இடங்கள் என மொத்தம் 52 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி BE, BTEC மற்றும் MSc முடித்திருக்க வேண்டும். இவற்றிற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு 18 முதல் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, உடல் தகுதி தேர்வு ஆகிய தேர்வு முறைகள் உண்டு. இதற்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் ₹1000. SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் விவரங்களுக்கு ONGCIndia.com என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, ஆந்திராவின் அமராவதியில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விரிவுரையாளர் பணிக்கு 4 இடங்களும், டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் பிரிவுக்கு 4 இடங்களும், பிரின்சிபல் டிசைனர் பிரிவுக்கு 3 இடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவுக்கு 3 இடங்களும், அசிஸ்டன்ட் பிரிவுக்கு 2 இடங்களும், அக்கவுண்டன்ட் ஆபீசர் பிரிவுக்கு 1 இடங்களும், உதவி நூலகர் பிரிவுக்கு 1 பணியிடமும் மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி டிப்ளமோ, BE மற்றும் BTEC. வயது வரம்பு 18 முதல் 35 வயதும் மற்றும் 18 முதல் 55 வயது வரையும் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. ஆன்லைன் முறை மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் ₹600. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/7/2026. மேலும் விவரங்களுக்கு nid.ac.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, ஏர் இந்தியா நிறுவனத்தில் காலியாக உள்ள இணை மேலாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி BE அல்லது BTEC படித்திருக்க வேண்டும். இவற்றிற்கு வயது வரம்பு இல்லை. ஆன்லைன் முறை மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இவற்றிற்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/7/2026. மேலும் விவரங்களுக்கு airindia.com என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது வேலை வாய்ப்பு செய்திகள். நன்றி நேயர்களே.
1: உற்சாகம் மூட்டெடுக்கும் உங்கள் அன்பலை, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:46.

நேயர்கள், இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுகிறது. நீலகிரி, பந்தலூர், வுட்பிரேயர் எஸ்டேட், தேவாலா போன்ற பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது. கூடலூர் பஜார், மேல்கூடலூர், கோயமுத்தூர், சின்கோனா, வால்பாறை போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் நாளை மறுநாள் வரை எந்த எச்சரிக்கையும் இல்லை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர்

வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்பொழுது அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: இனி நிலை இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சொல்லோடு விளையாடு. இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வழங்கப்படும் பயிற்சிகள் குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏசி பழுது பார்த்தல், வீட்டு மின் இணைப்பு பணிகள், கொத்தனார் மற்றும் கான்கிரீட் பணிகள், இளநிலை அழகுகலை நிபுணர் பயிற்சி, துரித உணவு தயாரித்தல் மற்றும் துரித உணவகம் அமைத்தல், காய்கறி சாகுபடி மற்றும் காய்கறி நாற்றங்கால் மேலாண்மை ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இயக்குனர் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கலெக்டர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு செய்யும் பயிற்சியின் பெயர், ஆதார் அட்டை நகல், மாற்றுச் சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 3 மற்றும் தொலைபேசி எண். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. மேலும் தொடர்புக்கு 0 43 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23/05/11 என்ற எண்ணிற்கும், 86/67/67/94/74 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் 2 வருவாய் கோட்டை மற்றும் 10 வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவையான சேவைகளை பெற வழிகாட்டி வருகின்றனர். வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, கண் பரிசோதனை ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், தருமபுரி. மேலும் விவரங்களுக்கு 0 43 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன், 23/00/50 என்ற எண்ணிலும், 18/00/42/50/111 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப் வழியாக 94/98/34/53/50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, யுபிஎஸ்சி குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு 2027 தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக மதிப்பீட்டு தேர்வு 6/9/2026 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணி பயிற்சி நிறுவனங்களான அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.com

0: www.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிக்கையை படித்து பார்த்து 3/8/2026 விண்ணப்பிக்கலாம். இதற்கான நுழைவுச் சீட்டு August 3 வழங்கப்படும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை. இதற்கு கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டு பதிவு செய்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 1 ஆண்டும், இவற்றிற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு SC ST பிரிவினருக்கு 45ம், மற்ற பிரிவினருக்கு 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் ₹72,000. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/8/2026. விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், தருமபுரி. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: நிலையத்தில் நேரம் மாலை தண்டல் வீசும் இனிமையான நேரம் மாலை 6:55. உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் பண்பலை தருமபுரி, பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்முடைய மனம் என்கின்ற அந்த ஒன்று எப்போதும் துள்ளலோடு இருக்குமானால் கவலைகள் இருக்கா? இருக்கும். கவலைகள் கிடக்கட்டும், மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும், துணிந்து விடு அப்படின்னு மாயவநாதன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் பந்தபாசம் படத்தில். அதில் கவலை வந்துட்டா அதுக்காக ஏன்பா கவலைப்படுற? நீ ஒரு துன்பம் வந்துட்டா நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத. கற்றவன் கலங்குதல் அழகாமோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாருங்க. படித்தவன் வந்து வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படக்கூடாது என்ன அர்த்தம்? அந்த வருத்தத்தை இந்நேரம் வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ சிலரை பார்க்க போகிறப்ப அவங்க எந்த நேரமும் தங்களுடைய கோபத்தையோ தங்களுடைய தாபத்தையோ அல்லது எல்லா அல்லது எதையாவது உடனே இறக்கி வைக்கிற மாதிரி நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தொடர்பே இல்லாத விஷயங்களோட சேர்த்து நம்மளை சோர்வடைய செய்வாங்க. அதுக்கு பதிலாக உற்சாகமாக மனசை வச்சுருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அந்த உற்சாகம் நம்முடைய உடலுக்குள்ளே எப்போதும் இருக்கும், மனதுக்குள்ளே எப்போதும் இருக்கும். அந்த உற்சாகத்தை எங்கே தேடுறது அப்படின்னா எங்கே போய் தேடப்போகிறோம்? நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சாலே அது உற்சாகம் தானுங்க. இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு சொல்கிறது கூட தப்புங்கிறாங்க. நான் இஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அவ்வளோதான். கஷ்டப்பட்டு படித்து நான் பாஸ் பண்ணேன், ஏன் நீ விருப்பப்பட்டு படியே. காலை எழுகிற போதே இந்த நாளை எனக்கு நல்லா கொடுத்த கடவுளே, நான் நல்லா இருக்கணும், என்னோட சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், இன்றைக்கி எல்லாம் நல்ல செய்திகள் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பிறப்படுறோம்னு வச்சுக்கங்களேன். சரி, இப்படி செஞ்சால் எல்லா நாளும் நல்லா இருக்குமா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. 12 மாதம் இருக்குன்னா 12 மாதமாக வெயில் அடிக்குது, 12 மாதமாக மழை பெய்யுது, 12 மாதமாக தண்டல் அடிக்குது. இல்லை, சில நேரங்களில் வந்து வெயிலும் சில நேரங்களில் மழையும் சில நேரங்களில் பனியும், இதுதானே வாழ்க்கை. போகிறப்பெல்லாம் படகுல மீன் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? இல்லை, புயல் வரும், காற்று இருக்கும், திசை மாறி போயிடுவோம், இதெல்லாம் நடக்குங்க. அப்போ இதெல்லாம் இல்லாமல் இந்த வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அது ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க, புகழை நம்முடைய தலைக்கு ஏற்றக்கூடாது, கவலையை நம்ம மனதில் ஏற்றக்கூடாது. இந்த விஷயத்தை நான் சொல்கிறது எதை மூலமாக சொல்கிறேன் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல ஒரு தமிழ் புலவர் சொல்லியிருக்காருங்க, பிசுராந்தியாருங்கிற ஒரு புலவர். அவர் இளமையாகவே இருந்திருப்பார் போட்டிருக்கு. அவரை போய் பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, என்னையே அவங்க தலைமுடி நிறைக்கவே இல்லை, நீங்கள் எப்போவும் இளமையாகவே இருக்கிறீங்களே எப்படி அப்படிங்கிறோடனே அவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லையா, என்ன இவ்வளோ நாளாக நீங்கள் இத்தனை வருஷமாகவும் நீங்கள் முதுமை அடையாமல் இருக்கீங்களே எப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் சொல்கிறேங்க, இல்லைங்க, மாண்புடைய மனைவி எனக்கு அமர்ந்திருக்கிறாள், அதே போல் என்னுடைய பிள்ளைகள் நான் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரர்களும் எப்போதும் என் கூடவே இருந்து என்னுடைய குணமறிஞ்சு செய்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த நாட்டை ஆளுகிற அரசன்

எப்போ தீமை செய்யறதில்ல. அந்த அரசனுங்கிற இடத்துல நீங்க அரசன் வச்சுக்கிட்டாலும் சரிதான். இன்னைக்கு அதுக்கு மேல எங்க ஊர்ல படிச்ச அறிவுடைய நல்ல சான்றோர்கள் பலர் இருக்காங்க. இவங்களோடு இருக்கிறதுனால நான் இளமையா இருக்கேன். இப்ப புரியுதா? சான்றோர்கள் இருக்காங்க, அரசன் நல்லது செய்வான், வேலைக்காரவங்க என் குறிப்பறிஞ்சு செய்வாங்க, என் பிள்ளைகளோ என்னை எப்போவும் பார்த்துக்கிடுவாங்க, என்னுடைய மாண்புடைய மனைவியோ என்னுடைய தேவைகளை குறிப்பறிந்து செய்வாள். இத்தனை இருக்கிற போது என்னங்க கெட்டு போகுது? எப்பவும்

0: என்னை எப்போவும் பார்த்துக்கிடுவாங்க. என்னுடைய மாண்புடைய மனைவியோ என்னுடைய தேவைகளை குறிப்பறிந்து செய்வாள். இத்தனை இருக்கிற போது என்னங்க கெட்டு போகுது? எப்பவும் நல்ல வாழ்க்கை நல்ல இளமையை தரும். இதை அவர் சொல்கிறாரு. பாட்டை பாருங்கள். யாண்டு பலவாக நரையிலவாகுதல் யாங்கு ஆகியிர் என வினவதீராயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான்கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன்கண் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. இப்போ தெரிஞ்சுக்கங்க, நாமும் நம்மை சார்ந்த சூழலும் நம்முடைய மனமும் இளமையாக இருந்தால் எப்போதும் இளமையாக சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். தாய்மானவர் சுவாமிகள் சொல்கிறாங்க, எப்போதும் இளமையால் இருந்தால் இந்த இளமை நமக்கு செயலாற்றுவதற்கு துணை நிற்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நிலையத்தில் நேரம் இரவு தென்றல் வீசும் இனிமையான நேரம் இரவு 7 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் இணைகிறோம் இனிநேர்களே. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் எஸ்வி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல் வண்ணத்தில்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: இளையதில் நேரம் 7:05. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில். அலைகள் மட்டுமா ஓய்வதில்லை, இந்த பாடலை கேட்டால் நினைவுகளும் ஓய்வதில்லை.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி. சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பூர் கோட்டத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, வாடிக்கையாளர்களின் தேவைகள் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் திருப்பூர் அஞ்சல் கோட்டத்துக்குட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் 23 துவங்கி 25 வரை நடைபெறுகிறது. பெயர், முகவரி, பிறந்த தேதி திருத்தம், செல்லாத பாலிசி மீட்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தேவையான ஆவணங்களுடன் பங்கேற்று பயன்பெறுமாறு அஞ்சல் கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
2: திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் நிறுவனம் இணைந்து 18 முதல் 35 வரையிலான 10 தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு இந்த இலவச பயிற்சியை வழங்குகின்றன. குடும்ப ஆண்டு வருமானம் ₹3,00,000 இருக்க வேண்டும். 4 கால இப்பயிற்சி சென்னையில் நடைபெறும். பயிற்சியின் போது இளைஞர்களுக்கு மாதம் ₹2,000 உதவித்தொகை தட்கோவால் வழங்கப்படும். பயிற்சி முடிந்ததும் மாத ஊதியம் ₹18,000 முதல் 22,000 வரை பெறும் வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படும். விரும்புவோர் www.thatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்.
1: 2026-27 ஆண்டுக்கான காரிப் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், சோளம், வரகு, மரவள்ளி, வெங்காயம், மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என திருப்பூர் மாவட்ட வேளாண் துறை அறிவித்துள்ளது. கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அருகில் உள்ள சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். பயிர்களுக்கு ஏற்ப காப்பீடு தொகை மற்றும் பதிவு இறுதி தேதி மாறுபடும் நிலையில் நெல், மக்காச்சோளம், சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இறுதி தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
3: 90 உயரம் கொண்ட அமராவதி அணை மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சுமார் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை அடுத்து பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவை வழங்கியதை அடுத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் பாசன பகுதியில் நிலையில் உள்ள பயிர்களை காப்பாற்ற சிறப்பு நனைப்புக்கும் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஆகஸ்ட் 5 முடிய 15 அமராவதி பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு 440 கனஅடி வீதம் மொத்தம் 570.24 மில்லியன் அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேலும் அமராவதி ஆற்றில் உள்ள 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் மூலம் பாசன வசதி பெறும் 7,520 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு வரும் 3 வரை

0: 135 நாட்களில் 80 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு, 55 நாட்களுக்கு தண்ணீர் அடைப்பு என்ற அடிப்படையில் தகுந்த இடைவெளி விட்டு வினாடிக்கு 300 கன அடி வீதம், மொத்தம் 2074 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அமராவதி அணையில் நீர்மட்டம் மொத்தமுள்ள 90 அடியில் 51.45 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 53 கன அடியாகவும் உள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இணையதளத்தில் பதிவேற்றப்படும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், இந்த புதிய நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. சபரீஷ். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 30 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1,264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம்

அசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பிம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.
குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரீன், அர்ஜுன் எரிகேசி,

விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
5: என்ன மாதிரி வயல் வரப்புல நின்னுக்கிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க?
6: அக்கா, அடுத்த போகத்துக்கு என்ன சாகுபடி செய்யலாம்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பயிர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: அட, இதுக்கு போய் யோசிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே நிலக்கடலை சாகுபடி செய்யுமா? நல்ல மகசூலும் வருமா, நல்ல லாபமும் கிடைக்குமா?
6: நிலக்கடலையா? அக்கா, எனக்கு நிலக்கடலை சாகுபடி பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் எப்படி செய்யறது? நம்ம வேற மேட்டு நிலம் வச்சிருக்கோம், இதுல நிலக்கடலாம் போட்டா நல்லா வருமா?
5: ஏமான், மேட்டு நிலத்துக்குனா நிலக்கடலை தான். அட, இதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? நம்ம வானொலி பெட்டி இருக்குல்ல, அதை ஆன் பண்ணு. நிலக்கடலை உழவு செய்த ஒரு விவசாயி நேர்காணல் தரப்போறாரு. அதை கேட்டாலே உனக்கு நல்ல தகவலும் கிடைக்கும், தெளிவான விவரமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிலக்கடலை சாகுபடி மட்டும் இல்லை, உழுவலை எப்படி சாகுபடி செய்யறதுன்னு சொல்லுவாங்க. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் தானே?
6: என் யோசனைக்கு வழி கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், வானொலி பெட்டியை போடுறேன், ரெண்டு பேரும் உக்காந்து கேட்போம். உக்காரு.
5: அப்புறம் என்ன, நான் வானொலி பெட்டியை திருகி விடுறேன், உக்காந்து கேளு.

0: ஏ புள்ள, உக்காரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு காபி தண்ணி போட்டு தருவியா?
1: ஆரம்பிச்சிட்டாளா? ஆ, எடுத்துட்டு வரேன். நேயர்கள் கேட்கவிருப்பது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை மற்றும் உழுவல் சாகுபடி குறித்து ஈச்சம்பட்டி ஜே அரியக்காள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஜி தமிழ்ச்செல்வி.
2: நிலக்கடலை அப்படின்னு சொன்னாலே நம்ம உணவுல பொதுவா பொரியலுக்கெல்லாம் வந்து சுவையை கூட்டுறதுக்காக பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம பச்சியா வந்து விரும்பி சாப்பிடுவோம். இன்னும் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை, வறுக்கடலை வறுத்து சாப்பிடுறது, இந்த மாதிரி நம்ம உணவுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னா இந்த நிலக்கடலையை சொல்லலாம். இந்த நிலக்கடலை வந்து எப்படி சாகுபடி செய்யறது, இதுல வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு, இதுல ஏதாச்சும் பூச்சி தாக்குதல் இருக்குமா அப்படின்ற தகவலை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். வணக்கம். எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
3: 2 ஏக்கர் இருக்குதுங்க.
2: 2 ஏக்கர்ல என்னென்னலாம் பயிர் செஞ்சுருக்கீங்க?
3: என்ன, கடலக்காய் போடுவோங்க, சாமி வரைக்குவோங்க, நாரிய நாற்றுட்டு நடுவோங்க, அந்த மாதிரி செஞ்சுமா துவரை போடுவோங்க, இதெல்லாம் செய்வோங்க.
2: சரி, ஃபர்ஸ்ட் நிலக்கடலை எப்படி வந்து சாகுபடி செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிலக்கடலை பயிர் செய்யணும் அப்படின்னா நீங்கள் நிலத்தை முதல்ல எப்படி தயார் செய்வீங்க?
3: நிலத்தை நல்லா ஓட்டுவோங்க, தட்டு விட்டு ஓட்டுவோங்க, மாட்டு தீவனம், ஆட்டு இது, மாட்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் சும்மா ஓட்டி விடுவோங்க. அப்புறம் நல்லா மழை பெஞ்சுன்னா பிள்ளைலாம் வரும், பிள்ளைலாம் வந்த பின்னாடி கொஞ்சம் எருவெல்லாம் டிராக்டரில் எருவெல்லாம் கொட்டி இன்னொரு வாட்டி ஓட்டுவோங்க. ஓட்டி நல்லா வச்சுருப்போம், ரெண்டு சால் ஓட்டி நல்லா பதப்படுத்தி வச்சுருப்போங்க. அப்புறமே வைகாசி பட்டம் கலக்க போடுவோங்க. நல்லா மழை பெஞ்சுன்னா ரெண்டு சால் ஓட்டி விட்டுட்டு இருப்போங்க. மழை பெஞ்ச பின்னாடி வைகாசி மாதம் வந்துச்சுன்னா கடலக்கொட்டை உரிச்சு வச்சு நிற்போங்க. ஒரு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 3 வளம் போடுவோங்க, எங்களுக்கு கொஞ்சமே நல்லா இருக்கிறதுனால 3 வளம் போட்டோங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு மகசூல் கிடைக்கும். அதில் வந்து இப்போல்லாம் டிராக்டரில் தான் போடுறோங்க, களைப்பிலலாம் எதுவும் போடுறதில்ல. அப்போல்லாம் களைப்பில் போட்டோங்க, இப்போ வெறும் டிராக்டரில் தான் போடுறோங்க. போட்டால் நல்லா மழை பெஞ்சுன்னா ஒரு டைம் ஓட்டி விட்டுட்டு அப்புறம் டிராக்டரில் போட்டால் கொஞ்சம் நல்லா பதமாக இருக்கிறக்குள்ளே போட்டால் பயிர் நல்லா வரும்.
2: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலைக்கு நம்ம அந்த விதைக்கொட்டை தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நீங்கள் எந்த மாதிரி அந்த விதைக்கொட்டையெல்லாம் தேர்வு செஞ்சு வைப்பீங்க?
3: விதைக்கொட்டை நாங்கள் வருஷம் போடுறோங்க இல்லையா, அதில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அதை உளிச்சு உரித்து பொட்டெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறது நல்லதாக எடுத்து பொறிக்க வச்சுன்னு இருப்போங்க.
2: அதுலேயும் நம்ம தேர்வு செஞ்சு தான் வைக்கணும்.
3: ஆமாம், அதுலேயும் தேர்வு செஞ்சோம். எல்லாம் போட்டால் சரியாக வராது, எல்லாம் முளைச்சி வரும், அறுவடை வந்து நல்லா விளையாது. அதனால நல்லா பெருசாக இருக்கிறது மட்டும் ஜலிச்சு அது பஞ்சரிச்சு பொட்டெல்லாம் நீக்கிட்டு நல்லா பெருசாக இருக்கிறத எடுத்து வச்சு இவ்வளோ வேணும், இந்த வயலுக்கு இவ்வளோ வேணும்னா அவ்வளோ அளந்து வச்சிருவோங்க.
2: நல்ல தரமான கொட்டையா?
3: தரமான,
2: பெருசா இருக்கணும். அதே மாதிரி பிஞ்சு கொட்டையெல்லாம் இருக்கக்கூடாது,
3: உடஞ்ச பொழந்த கொட்டை இருக்கக்கூடாது, பருப்பருப்பா
2: இருக்கக்கூடாது,
3: அந்த தோல் நீக்கின கொட்டை முழுசா இருந்தாலும் தோல் மேல இருக்குது இல்லையா, அந்த நீக்கின கொட்டை இருக்கக்கூடாது, அதெல்லாம் பெருக்கி எடுத்து வச்சுக்கோங்க.
2: கொஞ்சமா தோல் பெய்ந்திருந்தா கூட சரியா முளைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: முளைச்சாலும் அது நல்லா காய்க்காது.
2: அந்த அளவுக்கு வந்து அது கொட்டை வராது இல்லையா? கலக்கா வராது,
3: கலக்கா வராது.
2: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சிருங்க. இப்போ நம்ம என்னதான் தேர்வு செஞ்சு வச்சாலுமே நம்ம நடுற அந்த போடுற சொல்றோம் இல்லையா, அந்த கொட்டை எல்லாமே முளைக்கிறது இல்லை இல்லையா? சில இடங்கள்ல வந்து முளைக்காம போயிடுது. அப்போ அந்த இடத்துக்கு என்ன செய்வீங்க?
3: அது வந்து கொத்துறோங்க இல்லையா நம்ம, அப்போ ஏதோ 1-2 போட்டு கொத்தலாம். அப்படி கள்ளக்கொட்டை இல்லைனாலும் தண்ணிங்கொட்டை 1-2 போட்டு கொத்தி விட்டலாம்.
2: ஊடுபயிராக போடுறதுனால. சரி, இப்போ இந்த நிலக்கடலைக்கு நீங்கள் என்ன ஊடுபயிர் செய்வீங்க?
3: ஊடுபயிர் வந்து துவரை போடுவோங்க. துவரை நீட்டாக சாலு விடுவோங்க, கொஞ்சம் அகலம் படுத்தி கொஞ்சம் தூரமாக நேராக லைன் லைனாக விடுவோங்க.
2: சரி, இந்த துவரையிலே வந்து 2 விதமான துவரை இருக்கு, மலை துவரை அப்புறம் வீட்டுக்கு பயன்படுத்துகிற சின்ன துவரை அப்படின்னு சொல்லலாம். நீங்க எது வந்து ஊடுபயிரா போட்டுருக்கீங்க?
3: நான் வந்து சின்ன துவரை தான் போடுங்க, அதுதான் நாட்டு துவரை. அது தகுந்த மலைக்கு தகுந்த மாதிரி அது விளைச்சல் கொடுக்கும்.
2: சரிங்க, இப்போ நிலக்கடலையும் சரி துவரையிலையும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பூ வரும், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி அடிக்கிறது உண்டு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இல்லையா, நோய் தாக்குதல்லாம், அப்பெல்லாம் என்ன செய்றீங்க?
3: நோய் தாக்கத்துக்கு ஒரு மருந்து அடிப்புங்க. அந்த அது இதுக்கெல்லாம் கள்ளச்செடிக்கெல்லாம் அவ்வளோ மருந்து அடிக்கிறதுல,
2: துவரைக்கு மட்டும்தான்,
3: துவரைக்கு மட்டும் அடிப்புங்க.
2: சரி, இப்போ இந்த நிலக்கடலையில் வந்து ஏதாச்சும் நோய் தாக்குதல் வரும் இல்லையா?

0: வருதுங்க. அது செடி நல்லா முளைச்சி நல்லா தளர்ந்து அம்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த டைமு பூச்சி அடித்து செத்துருவோம். அதெல்லாம் போனது போனதுதான்.
1: அதுக்கு எதுவும் மருந்து அடிக்கிறதுலாம் இல்லை.
0: அதுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறவங்க அடிக்கிறாங்க, நாங்களாம் அவ்வளோ அடிக்கிறதில்ல. எங்கள் தண்ணி பாய்ச்சல் இருக்கிறவங்க அடிக்குவாங்க, என் மேட்டு நிலம் இல்லையா, அதில் நான் அவ்வளோ அடிக்கிறதில்ல. சிப்ஸு கொத்தர்களை சிப்ஸு உரம் போட்டு கொத்தி விட்ருங்க. அது நல்ல நல்ல மூத்தா மண் மூத்தாகும், கொஞ்சம் கொஞ்சம் மகசூல் கொடுக்கும்.
1: ஓரளவு மகசூல் கொடுக்கறதுக்காக ஜிப்சம் பயன்படுத்துறீங்க. சரிங்க, இப்போ அதே மாதிரி இந்த இயற்கை உரம்லாம் வந்து போடலாம் இல்லையா?
0: இயற்கை உரம் வந்து தண்ணி பாசனம் இருக்கிறவங்க போடுவாங்க, அது நல்ல மகசூல் கொடுக்கும். எங்கள் தண்ணி பாசனம் இல்லை, அதனால இயற்கை உரம் இதெல்லாம் போடுறதெல்லாம் அவ்வளோவா.
1: சரி, இந்த நிலக்கடலை வந்து எத்தனை மாதம் பயிருங்க?
0: அது நான் 5 மாதம் போயிருங்க.
1: 5 மாதத்துல அறுவடைக்கு வந்துடுமா? சரி, இப்போ
0: 4 மாதத்துல வந்துடும்.
1: நிலக்கடலை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் டிராக்டர் கூப்பிட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. கொத்துறதுக்கு ஆள் தேவைப்படும், அதே மாதிரி அந்த நிலக்கடலை சாகுபடி செய்கிறப்பையும் ஆள் தேவைப்படும் இல்லையா? அப்போ ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
0: ஆளுகளை நாம் 2 காட்டுக்கு போய் வேலை செஞ்சிங்கன்னா அவங்க நம்மளுக்கு வருவாங்க. அதில் தான் சும்மா இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டுங்கன்னா வருவாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுக்குவோங்க.
1: ஓ, மாற்றி மாற்றி செஞ்சுப்பீங்க. சரி, கொத்துறதா இருக்கட்டும், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் மேட்டு நிலமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மழை வந்தால் தான் வந்து அந்த பயிர் வந்து நல்லா வளரும் இல்லையா? அப்போது இந்த 5-6 மாதத்தில் ஏதாச்சும் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? பயிர் எப்படி வரும்?
0: பயிர் இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்குது. கொத்துறதுக்கு மட்டும் கொத்துறதுக்கு அவ்வளோ மழை வரல, அப்படியே கொத்தி விட்ட மண் அப்படியே இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் மழை இல்லை. ஓரளவுக்கு ஒவ்வொரு வருஷம் நல்லா மழை பெய்து நல்ல மகசூல் கிடைக்குது. ஒவ்வொரு வருஷம் மழை பெய்யாததுக்குள்ள கொஞ்சம்
1: மகசூல் கம்மியாக தான் கிடைக்கும். மகசூல் கம்மியாக கிடைக்கிறதும் இல்லாமல் கொஞ்சம் விளைச்சல், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காய் பெருக்கமும் கம்மியாக தானே இருக்கும்.
0: காய் வந்து ஒரு செடியில் 10 காய் 5 காய் வைக்கும். இந்த மழை இல்லாத டைம்ல கொஞ்சம் கம்மியா 7 காய் 8 காய் அந்த மாதிரி போகுது.
1: சரி, எவ்வளோ ஏக்கர்ல வந்து நிலக்கடலை சாகுபடி செய்வீங்க?
0: நாங்கள் வந்து 2 வயல் 1 வயல் கார்டன் போடுவோங்க. அது வந்து எங்களுக்கு நாங்கள் இப்போ 3 வளம் 4 வளம் போடுவோங்க, அவ்வளோதான். 1/2 ஏக்கரா.
1: 1/2 ஏக்கரா?
0: ஆமாம்.
1: 1/2 ஏக்கரால் பயிர் செய்யும்போது நமக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும்?
0: மகசூல் கிடைக்குதுன்னா தண்ணி பாய்ச்சல் வந்தால் 10 மூட்டை கிடைக்கும். அதனால மேட்டு பாசனம்னா 5 மூட்டை, நல்ல மழை வந்துச்சுன்னா 5 மூட்டை 6 மூட்டை வருது. அதுலேயும் மழை கம்மியாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வருது.
1: மழையை பொறுத்து தான்,
0: மழையை பொறுத்து. அது இல்லாத இந்த எருவெல்லாம் போட்டு நம்ம எருவெல்லாம் ஓட்டி பதப்படுத்தி வைக்கிறோங்க இல்லையா, அதை பொறுத்து. அது இல்லாத மண் கொஞ்சம் தரமாக இருக்கணும், கொஞ்சம் மணல் காட்டு மண்ணாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய் வருது. கொஞ்சம் இருப்பு மண்ணாக வளவளப்பு மண்ணாலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மகசூல் கம்மியாக கிடைக்குது.
1: அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த மணல் காட்டு மண்ணாக இருந்தால் கொத்துறதுலேருந்து எல்லாத்துக்கும்
0: எல்லாமே நல்லா இருக்குது.
1: அந்த மாதிரி மண்ணில் மகசூல் அதிகமாக கிடைக்கும்.
0: ஆமாம், அதுலேயே கடலக்காய் போடுறதுன்னா அதுக்கு 2 ஏக்கர் இருக்குதுன்னா அதில் எந்த பக்கம் மண்ணு நல்லா இருக்குது அந்த பக்கம் தான் கலக்க போடுவோங்க. எல்லா இடத்துலையும் இடத்ததெல்லாம் போட்டுருப்பாங்க.
1: பயிர் விளைச்சலுக்கு மண்ணோட தரம் ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம்.
1: சரிங்க, இப்போ வந்து நீங்கள் 1/2 ஏக்கரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 1/2 ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகசூல் எடுக்கும்போது அந்த கடைசியாக பிடுங்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் தேவைப்படும். அப்படி நீங்கள் அவங்களுக்கு கூலிக்கு வச்சோ இல்லை நீங்கள் வந்து வேறு காட்டுக்கு போய் செஞ்சோ வந்து நாங்கள் மாற்றிப்போங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போது அது அடுத்து காய வைக்கிறதுலேருந்து அது வந்து ஒன்று விற்பனை பண்ணணும், இல்லை வீட்டுக்கு வைப்போம், அது வரைக்கும் வந்து வேலை இருக்குது இல்லையா?
0: ஆமாம், இருக்குது.
1: அப்போ அந்த விற்பனை பண்ணுறப்ப நீங்கள் எங்கே கொண்டு போய் விற்பனை செய்வீங்க?
0: நாங்கள் வந்து காய் வச்சு அப்படியே வச்சுக்க, நிறைய வரைஞ்சோன்னா ஒரு 6-7 மூட்டை வரைஞ்சோன்னா கொஞ்சம் விற்றுருவோங்க, 2 மூட்டை 3 மூட்டை. கம்மியாக வரைஞ்சோன்னா ஒரு 5 மூட்டை அந்த மாதிரி வரைஞ்சோன்னா எங்களுக்கு வீட்டுக்கு 1 மூட்டை 2 மூட்டை தேவைப்படும். மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு விதைக்கணும் இல்லையா, அதுக்கு வேணும் இல்லையா, அதுக்கு வச்சுக்குவோங்க. அப்புறம் விதை விதைக்கிறாங்கள கடலக்கொட்டை போடுற டைமில் போட்டால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி கிடைக்குது.
1: ஏன்னா போடுறவங்க வாங்கிப்பாங்க இல்லையா, கொட்டையாக வாங்கிப்பாங்க,
0: அப்போ கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தி கிடைக்குது. இப்போ புடுங்குறக்குள்ளே பச்சைக்காய் ஏற்றுமதி போட்டால் எல்லாம் வருது, அதனால கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கேட்குறாங்க.
1: நீங்கள் பச்சையாக போட்டாவே இப்போது பார்த்தீங்கன்னா கிலோவே வந்து படி இவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் விற்கிறாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு எதுவும் லாபம் கிடைக்காதுங்களா பச்சையாக போட்டால்?
0: படியில் விற்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும், நம்ம
1: போடுறவங்களுக்கு லாபம் இல்லைன்றீங்களா?
0: விற்கிறவங்களுக்கு அது உட்காந்து நம்மளால நம்ம தான் ஒட்டுக்க போட்டுறாங்கல்ல. அவங்க 1 மூட்டை வாங்குறாங்க, படிக்கணுக்க 1 மாதம் விற்கிறாங்க. நம்ம 2 மூட்டை 3 மூட்டை அப்படியே வச்சுருக்க முடியுமா? காஞ்சி பேர் அது ஒரு வாசனை வந்துடும், அது பதப்படுத்தணும். அதனால நம்ம மண்டியில் கொண்டு போய் போட்டு தேவையான அளவுக்கு வீட்டுக்கு வச்சுக்கிறது தேவையில்லாத கொண்டு போய்,
1: அதுவும் இந்த மலையிலலாம் நனையாமல் வந்து காய வச்சு

0: எடுத்து வைக்கணும்.
1: ஆமா
0: அதே காய வச்சு எடுத்து வச்சாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து கொட்டைங்கள்லாம் இதாகும் இல்லையா?
1: காய் வச்சு எடுத்து வச்சா வெயிட் குறையும், வெயிட் குறையுது. அதனால கொஞ்சம் இந்த விதைக்கிறப்ப நம்ம உரிக்கிறோங்க இல்லையா கடலக்காய் போடுறதுக்கு, அப்போ வந்து கொஞ்சம் சேர்த்து உரித்து வச்சிங்கன்னு வச்சுக்கோ, பக்கம் பக்கம் போடுவாங்க. எனக்கு ஒரு கழனிக்கு பத்தில், எனக்கு ஒரு 5 கிலோ வேணும், 4 கிலோ வேணும், ஒரு 10 கிலோ எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிக்குவாங்க. நம்ம சேர்த்து உரித்து வைக்கலாம்.
0: முன்னாடி நம்ம யோசிச்சு உரித்து வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கூட விலைக்கு போட்டுக்கலாம்.
1: எல்லாம் கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் பத்தில் இருக்குதா அப்படின்னா, இருக்குது வாங்கிக்காங்க அப்படின்னா வாங்கிக்குவாங்க. புதுசாக போடுறவங்களும் இந்த மாதிரி நான் கொட்டை வச்சுருக்குறோம், விதைக்கொட்டை வச்சுருக்குது, இருக்குது, 4 வளம் 3 வளம் இருக்குது அப்படின்னு வாங்கிக்குவாங்க.
0: சரிங்க. இப்போது கலக்கா வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சிடறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கலக்காவோட அந்த தலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுவீங்க?
1: அதெல்லாம் அப்படி காய வச்சு, மழையில் நாளையாத காய வச்சு, ரொம்ப நாள் காய் வைக்க, ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சு நல்லா பக்குவமாக காய்ஞ்சதும் அப்படியே போகிற மாதிரி போட்டு வச்சுருவோங்க. அது குட்டிக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க.
0: சரி.
1: நாளையாத வச்சுக்கணும்.
0: சரி. நிலக்கடலை பயிர் செய்கிறதுல இப்போ நம்ம எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது, இல்லை அந்த அளவுக்கு வேலை இல்லை, மேட்டு நிலம்தான் அப்படின்னா வந்து பெருசாக வேலைலாம் இல்லைங்க இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கா?
1: ஆமாம், மேட்டு நிலத்துக்கு அதிக வேலை இல்லை. கழனி பாசனா பார் போடணும், அது காவா போடணும், அதெல்லாம் செய்யணும். மேட்டு நிலத்துக்கு வளர்ந்து கொத்தி விட்டால் சரி. ரெண்டு டைம், ஒரு டைம் கொத்திட்டு ரெண்டாவது டைமு மண்ணை சேர்த்து விட்டா வந்துடுது. அதில் ஒன்று ரெண்டு பிள்ளை வந்துச்சுன்னா மாட்டுக்கு பிடிங்கி போட்டுக்கலாம்.
0: சரி. சரிங்க. இப்போது நிலக்கடலை பயிர் செஞ்சிட்டிங்க, அறுவடை முடிஞ்சது அப்படின்னா அடுத்து அந்த நிலத்தில் என்ன பயிர் போடுவீங்க?
1: கொள்ளு வரைக்குவங்க, ஓட்டி ஓட்டு கொள்ளு வரைச்சி விட்டால் அதுக்கு எந்த செலவும் இல்லை, வந்துடுது.
0: அதுலெல்லாம் எதுவும் அந்த களை எடுக்கிறது அப்படிலாம் இல்லையா?
1: அதெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு ஒன்று ரெண்டு களை வரும், வந்தது அது நம்ம கலக்க போடுறதுக்குள்ள எல்லாம் மாட்டுக்கு பிள்ளைலாம் பிடிங்கி போட்டுறங்களே, கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். அந்த களை செடியில் இருக்கிற இலையெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்குது நிறையா, அதில் கொள்ளு வரைச்சிங்கன்னா நல்லா வரும்.

0: சரி, இப்ப நிலக்கடலை இந்த சாகுபடி செஞ்சு முடிக்கும் போது நீங்க இடையில ஊடு பயிரா துவர போடுவேன் சொன்னீங்க, அதையும் வந்து வெட்டி எடுத்துருவீங்களா?
1: அதுக்கு லேட் ஆகும், உழு உள்ளலாம் இருக்கிறீங்க இல்லையா, அப்பதான் கல்லக்கா பிடிங்க எடுத்துருவீங்க.
0: ஓ, அந்த சால்ல மட்டும் நீங்க ஓட்டி உழுவல் வச்சுப்பீங்க?
1: அந்த துவரை ஒதுக்கி விட்டுட்டு நேரம் போட்டு விட்டுருவோங்க, அப்படியே ரவுண்ட் அடிச்சு தேட்டர் போட்டு விட்டுருவோம். அதுவும் லேட் ஆகும், ஒரு ரெண்டு மாசம் இன்னும் ரெண்டு மாதம் சேர்ந்து வரும் துவர் வரதுக்கு.
0: அறுவடை வந்து பாத்தீங்கன்னா கொல்லும் துவரையும் சேர்ந்து வரும். அப்புறம் ரெண்டி ஒண்ணா நம்ம அறுவடை பண்ணிக்கலாம்.
1: கொல்லுக்கு ஒரு ரெண்டு மாசம் பண்ணி துவர் வந்துடும்.
0: சரி, கொல்லுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலைப்பாடு இருக்கு, இல்ல அதுல எதுவுமே வந்து வேலைகள்லாம் இல்ல, நம்ம வச்சு விட்டா சரியா?
1: விதைச்சு ஒன்றும் கொஞ்சம் பில்லு பூண்டு இந்த பண்ணை அது இதெல்லாம் முளைக்குதுங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்கிற டைம் மாட்டுக்கு பிடிங்கி வந்து போடலாம், இல்லைன்னா பிடிங்கி போட்டுடலாம், அது மாதிரி செய்யலாம்.
0: சரி, இப்போ இந்த கொல்லு அது வந்து எத்தனை மாதத்தில் வந்து நமக்கு மகசூல் கிடைக்கும்?
1: கொல்லு வந்து நாலு மாதம்.
0: நாலு மாதம் இந்த பொங்கல் அப்போல்லாம் வரும்னு சொல்லுவாங்களே அப்படிங்களா?
1: புட்டாசு போட்டால் புட்டாசு ஐப்பிஸ் கார்த்திகை மாதிரி.
0: சரிங்க, இப்போ நான் அந்த அறுவடை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட அந்த இலை தலைகள்லாம் இருக்கும், அதுவும் வந்து இதே மாதிரி தான் அந்த நிலக்கடலை தலை மாதிரி காய வச்சுங்களா?
1: அந்த இலையெல்லாம் இதிலே கொட்டிடும், நிலத்திலே கொட்டிடும். அந்த காய் கொஞ்சம் கொஞ்சம் இலை இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இலை இருக்குது, எல்லாம் பிடுங்கி அதெல்லாம் அடித்து அதே மாதிரி இந்த களைச்செடி போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் பயில் ரப்பி வைக்கணும், போரெல்லாம் அதை போட முடியாது.
0: பொட்டு மாதிரி?
1: ஆ, பொட்டு மாதிரி பயில் ரப்பி வச்சு அது மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் போடணும்.
0: சரி, இப்போ இந்த கடைசியாக அந்த கொள்ளு அறுவடை பயன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா இலை தலைகள் எல்லாம் உதிர்ந்துருன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த கொள்ளு பிடுங்கும்போது சேதாரம் எதுவும் ஆகாதா?
1: சேர்ந்தரம் அவ்வளோவா ஆகிறது
0: அவ்வளோவா இல்லை,
1: அவ்வளோவா இல்லை. ரொம்ப வெயில் அடிச்சேன்னா கொஞ்சம் இது, அது காலையில் டைமில் போய் பிடுங்கன்னா அவ்வளோ சேதாரம் ஆகிறது இல்லை, மதியத்துக்கு மேலே பிடுங்கன்னா வெடிக்கும்
0: பனி நப்பாகிறப்ப.
1: அதனால அது கொள்ளு அறுக்கிறதுக்கு போகிறக்குள்ள காலையில் ஆறு மணிக்கு போயிடுறது, ஆறு மணிக்கு போய் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்துடும்.
0: சரிங்க, இப்போ நிலக்கடலை பற்றி சொன்னீங்க, அடுத்தது நிலக்கடலை முடிஞ்சால் அதே மண்ணில் வந்து கொள்ளு பயிர் செய்கிறதா சொன்னீங்க, அடுத்ததாக வேறு என்ன பயிர்லாம் போடுறீங்க?
1: அடுத்தது கொஞ்சம் வீட்டுக்காக இது போடுங்க, ஆரியம். ஆரியம் கொஞ்சம் முன்னாடியே இப்போ ஆடி மாதம் வரைக்கும் தானே, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே நாற்று விட்டுருவோங்க, அது அப்படியே கொஞ்சம் வளரும், வளர்ந்து வந்துச்சேன்னா அது வந்து ஏறி வச்சு தான் ஓட்டி நடணும், மாட்டில் ஓட்டி நடணும், இல்லைன்னா டிராக்டர் வளவுலேயே அப்படியே லைனாக நடலாம். நட்டு ஆரிய வேலையெல்லாம் அப்படியே விரைச்சி விட்டு களையெடுத்து ஆரிய வேலை நடுறதுனால கொஞ்சம் நிறைய வருது, மகசூல் நிறைய கிடைக்குது. அப்படியே விதைச்சி விட்டு தேட்டர் போட்டு விதைச்சி விட்டு அது பண்ணணும், கொஞ்சம் மகசூல் கம்மியாக வருது.
0: ஏன்னா விதைச்சி விட்றதுல வந்து எவ்வளோ சேதாரம் ஆகுது என்னன்னு தெரியாது, ஆனால் இதே நம்ம வந்து நாற்று விட்டு ரெண்டு ரெண்டு பயிராக நடுறதன் மூலமாக வந்து அதுக்கு போதுமான இடைவெளியும் கிடைக்குது,
1: இடைவெளியும் கிடைக்குது, அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அதுக்கு.
0: நிலத்தை ஓட்டி விடணும், அதுக்கப்புறம் டிராக்டர் ஓட்டி ஓட்டி நடணும் இல்லையா?
1: டிராக்டர் உழவுல இப்போ ஓட்ட முடியாது, ஆரிய நடணும், மாட்டு உழவுல தான் ஓட்டி நடணும், இல்லைன்னா இதில் களைக்கட்டில் இது அதெல்லாம் இப்போ செய்யும்.

0: முடியாது, மாட்டில் தான் அதை நடணும்.
1: சரி சரிங்க. இப்போ அதே மாதிரி ராகியும் வந்து பயிர் செய்யும்போது என்னென்ன பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி ஏதாச்சும் வருங்களா? இல்லை
0: ஆமாங்க, ஒரு பூச்சி வருது, அது வந்து அந்த நிலா டைமில், நிலா வருது இல்லையா அந்த டைமில் விதைக்கூடாது, அமாவாசை கழித்து விதைக்கணும். அந்த டைமில் வந்து அந்த பூச்சி தாக்கல் கொஞ்சம் குறையுது. அந்த நிலா வெளிச்சத்தில் நிறைய பூச்சி வந்து அடிச்சிடும், அதனால் விதைக்கிறக்குள்ளேயே பார்த்து அமாவாசை டைமில் தான் கழித்து தான் விதைப்பாங்க. ஏன்னா இருட்டில் தேவிப்பிரையில் வரைச்சா அது இருட்டிலே ஓரளவுக்கு வளர்ந்து வந்துருச்சுன்னா அப்புறமே சரியாக போயிடும்.
1: சரி சரிங்க. அதே மாதிரி பூச்சி தாக்குதல் இல்லாமல் அந்த டைமை பார்த்து விதைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதுவுமே நீங்கள் அறுவடை பண்ணுறப்போ வந்து எப்படி மிஷின் கூப்பிட்டு அறுவடை பண்ணிப்பீங்களா, இல்லை கையிலே வந்து ஒவ்வொரு கதிராக பறிச்சு?
0: கையில் தான், ஆரி மேலாம் கையில் தான் இருக்கணும். மிஷின்லாம் இருக்கிறதுல அடிக்கிறது வந்து மிஷினில் அடிக்கலாம், அறுக்கிறது வந்து கையில் தான் இருக்கணும்.
1: இதோட தாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கு சரியாக போயிடும் இல்லையா?
0: அதுக்கெல்லாம் சரியாக போயிருக்கு.
1: சரிங்க. அப்புறம் நம்ம சிறுதானியம் ஏதாச்சும் நீங்கள் பயிர் செய்கிறீங்களா?
0: சிறுதானியம் வந்து சாமத்தை விதைக்கணும்.
1: சாமை விதைக்கிறீங்க, அது எந்த பட்டத்தில் விதைக்கிறீங்க?
0: அது ஆடி மாதத்தில் தான் விதைக்கணும்.
1: ஆடி மாதம். இப்போ ஆடி மாதம் விதைச்சிட்டிங்களா?
0: ஆடிக்கு லாஸ்ட்டில் இப்போ மழை ஒன்றும் பெய்யலாம், மழை பெஞ்சால் எல்லாம் விதைப்பாங்க. ஆடியுமா ஆடி மாதத்தில் தான் விதைப்பாங்க, சாமையும் ஆடி மாதத்தில் தான் விதைப்பாங்க.
1: சரி. இப்போ வந்து ஒரு அரை ஏக்கரா நிலம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ சாமை தேவைப்படும் விதைக்க?
0: அரை ஏக்கராவுக்கு ஒரு நாலு அஞ்சு வளம் தேவைப்படும்.
1: அஞ்சு வள்ளம். இதுவும் வந்து விதைக்கிறது தான் இல்லையா? இல்லை
0: இது
1: வந்து எப்படி களை நீக்குவீங்க? இதில் ஏதாச்சும் நோய் தாக்குதல் வருமா?
0: சாமிலெல்லாம் எந்த நோய் தாக்குதல்?
1: விதைச்சு விட்டா சரி.
0: விதைச்சு களை எடுத்து விட்டுணும்.
1: களை எடுக்கணும்.
0: களை எடுத்து விட்டுலாம். களை எடுத்து விட்டோங்கன்னா அது மழை பெஞ்சுன்னா நல்ல மகசூல் கொடுக்கும். அதுக்கும் எருவு போடணும். ஒரு ரெண்டு சால் மூணு சால் ஓட்டி பதன்படுத்தி வச்சு நல்லா ஈரமாக இருக்கிறக்குள்ள விதைச்சு விடணும்.
1: சரி. இப்ப இந்த சாமையெல்லாம் அறுவடை செஞ்சு நீங்க எப்படி வித்துருவீங்களா? எங்க எடுத்துட்டு போய் வித்துருவீங்க?
0: இங்க தான் நலமில்லை மண்டி.
1: மண்டிலே போட்டுருவீங்க. சரி. எவ்வளவு கிடைக்குதுமா
0: சாமெல்லாம்? நல்லா மழை பெஞ்சா நல்லா கிடைக்காதுங்க. அஞ்சு அஞ்சு வளம் வரைச்சிங்கன்னா அஞ்சு மூட்டை, ஒரு வளத்துக்கு ஒரு மூட்டையை கூட கிடைக்கும்.
1: ஒரு வளத்துல ஒரு மூட்டை கிடைக்கிற அளவுக்கு கூட வருமானம் இருக்கு. சரி சரிங்க. இப்போ இதோட தாளுமே உங்களுக்கு கால்நடைகளுக்கெல்லாம் சரியாக போயிடும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் கால்நடையும் வளர்க்கணும் இல்லையா? எத்தனை வச்சுருக்கீங்க ஆடு மாடு?
0: நாங்கள் பால் கறக்கிற மாடெல்லாம் வளர்க்கலைங்க, கண்ணுக்குட்டியாக வச்சு வளர்ப்போங்க. வித்துருவோங்க.
1: வளர்த்து வித்துருவீங்க? ரிஸ்க் இல்லாமல் வேலை, அதை செனை பண்ணி வித்துடுறது. இப்போ எத்தனை வச்சுருக்கீங்க?
0: இப்போ ரெண்டு இருக்குங்க.
1: ரெண்டு இருக்குது. ரெண்டுமே வந்து மாடுதாங்களா?
0: இல்லை கண்ணுக்குட்டி தான் இருக்குது. ஆனால் வித்துட்டுங்க, இப்போ இருக்கிறது கண்ணுக்குட்டி தான் இருக்குது.
1: மாட்டாக செனை பண்ணி வித்துட்டு நீங்கள் கண்ணுக்குட்டியாக திரும்ப வாங்கி?
0: கண்ணுக்குட்டியாக வாங்கிக்குவோங்க.
1: சரி. ஆடு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இல்லைங்களா?
0: குட்டிங்க நாலஞ்சு இருக்குதுங்க, ஆடுங்களே இருக்குது.
1: உங்களோட நிலக்கடலை அந்த குச்சியெல்லாம் வந்து ஆட்டுக்கு சரியாக போயிடும், மற்றதெல்லாம் மாட்டுக்கு சரியாக போயிடும். இது தவிர
0: கொஞ்சம் பில்லு வாங்கிக்கோங்க.
1: பில்லு வாங்கிப்பீங்க. இது தவிர இப்போ மாடு பொறுத்த வரைக்கும் பச்சை தீனி கொடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த காலத்துல எல்லாம் பயிர் விளையறது இல்லையா, அதனால பச்சை தீனி கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்களே.
0: பச்சை தான் நம்ம காட்டில் இருக்குது இல்ல, களை எல்லாம் எடுக்கிறோங்கள அதில் பிடினு வந்து போட்டுடுத்தான். அப்புறம் சோளம் கொஞ்சோண்டு வரைச்சி விட்டுட்டோங்கன்னா அதை அறுத்து போடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிறேன்.
1: தீவன பயிரெலாம் எதுவும் நீங்கள் இது பண்ணுறீங்க?
0: தீவன பயிரெல்லாம் அதுதான் தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை. தண்ணி
1: ஓ, தண்ணி பற்றாக்குறைன்றதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிரை
0: வீட்டுக்கு மட்டும்தான் ஆகுது. நல்ல கிணறு நல்ல மோட்டர் இருந்துச்சுன்னா போடலாம்.
1: அப்போ உங்களோட மேட்டு நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் செஞ்சிட்ருக்கீங்க?
0: ஆமாம், மேட்டு நிலத்தை அந்த மாதிரி நாங்கள் அந்த செஞ்சுக்கிறோங்க.
1: சரி. இப்போது கண்ணுக்குட்டியாக வந்து நீங்கள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அந்த கண்ணுக்குட்டியாக வந்து வாங்கிட்டு அது கொஞ்சம் பெருசு பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஏதாச்சும் நோய் வருமா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா? அந்த அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த மாதிரியான நோய் தாக்குதல்லாம் வருது?
0: நோய் வந்து இந்த குமாரி நோய் வருது, அம்மா நோய் வருது, அதுக்கெல்லாம் இது சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ரெண்டு பூசி போடணும், அம்மாவுக்கு ஒரு பூசி போடணும். அது போட்டு நம்ம மாடு பராமரிக்கிறதுலே இருக்குது. நல்ல தீவனமாக போட்டுன்னு சுத்தமாக வச்சுக்கணுங்கன்னா நல்லா இருக்குது.
1: சரி. நம்ம பராமரிக்கிறதுல தான் இருக்கு,
0: பராமரிக்கிறது. அதுக்கு மெயின் தீனி கொடுக்கறதுல தான் நோய் வராமல் இருக்குது.
1: இப்போ ஆட்டுக்குட்டி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது வந்து எப்படி நீங்க அதுவுமே வந்து செனை பண்ணி வித்துருவீங்களா? இல்லவா
0: குட்டி அடலாம் குட்டி போட்டு வளர்த்து?
1: குட்டி போட்டு வளர்ப்பீங்க.
0: குட்டி போட்டு வளர்க்கும்.
1: குட்டி போட்டு வளர்க்குறதுல எந்த அளவுக்கு லாபம் இருக்கு?
0: குட்டி போட்டு வளர்க்குறது நல்லா சின்ன குட்டி போட்டு ஒரு நாலு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆனா வித்தாவே அதே நல்ல நிறைய

0: நாட்டுக்குட்டிக்கு மவுஸ் அதிகம்ன்றீங்க.
1: குட்டிலே நல்லா இது மவுஸ் வருது, பெருசாக வளர்த்தாலும் அது இன்னும் ரொம்ப லேட் ஆகுது. குட்டியில் விற்றாவே நம்மளுக்கு கொஞ்சம் லாபம், வளர்க்க வளர்க்க இன்னும் லேட்டு டைம் ஆகுது.
0: விற்கிறதும் லேட்டு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் முத்தி போன ஆடு மாதிரி ஆகிடும், அதனால வருமானம் கம்மியாகும் இல்லையா.
1: குட்டியிலே ஓரளவுக்கு, குட்டியிலே ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போது ஒரு ரெண்டு குட்டி ஒரு தரத்துக்கு விற்றுங்கன்னா 10,000-13,000 வருது. அது 3 மாதத்துல 4 மாதத்துலேயும் வந்துடுது. அதே அது ஆட்டை வளர்த்து 10,000-13,000 விற்கின்னா 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி வளர்க்கணும்.
0: குட்டியை வச்சா அந்த 3 மாதத்துலேயே வந்து கொஞ்சம் பெருசாகிடுதுன்றீங்க.
1: பெருசாகிடுது, நல்லா என்ன வியாபாரமும் நல்லா சேர்ந்து வருது.
0: சரி சரிங்க. இப்போ நீங்கள் நிறைய வந்து இந்த பயிர் வகைகள்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ இது எல்லாமே பயிர் செய்கிறேன் அப்படின்ட்டு, இது எல்லாமே நீங்கள் ஒண்டியே பார்த்துக்கிறீங்களா இல்லை வீட்டில் யாராச்சும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க?
1: வீட்டில் இருக்கிறாங்க, ஆளுங்களை வச்சும் கொஞ்சம் களை அது இது எடுக்கிறக்குள்ள பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து
0: ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயம் செஞ்சுட்டு
1: அவர் வேலைக்கு போகிறார்.
0: வேலைக்கும் போவார், அதே மாதிரி வீட்டையும் விவசாயத்தையும் பார்த்துக்கிறாரு. சரிங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் இந்த நிலக்கடலை சாகுபடி, ராகி, உழுவல் பற்றிலாம் வந்து சொன்னீங்க. இதை பற்றி வந்து கேட்குற நேயர்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும், அவங்களும் வந்து மேட்டு நிலமா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. இதை கேட்டுட்டு அவங்க வந்து அவங்களோட சந்தேகங்கள் ஏதாச்சும் கேக்குறாங்க அப்படின்னா உங்களோட தொலைபேசி என்ன சொல்றீங்களா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுங்க.
1: 9488-6223-97
0: 9488-6223-97 இந்த நம்பர்ல வந்து உங்களை தொடர்பு கொண்டா நீங்க அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைப்பீங்க இல்லையா?
1: கண்டிப்பா சொல்லுவாங்க.
0: சரிங்க. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பங்கேற்று இந்த நிலக்கடலை சாகுபடி, அதுவும் இல்லாம ராகி, உழுவல், சாம இந்த சாகுபடி பத்தி எல்லாம் வந்து விளக்கமா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றிங்க.
1: சரி, நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை மற்றும் உழுவல் சாகுபடி குறித்து ஈச்சம்பட்டி ஜே அரியக்கால் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஜி தமிழ்ச்செல்வி.
3: என்ன மாதிரி உன் சந்தேகத்துக்கெல்லாம் விடை கிடைச்சிருச்சா?
4: கிடைச்சிருச்சு புள்ள. நான் கூட வானொலி பெட்டியில் இவ்வளவு தகவல் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நிறைய தகவலே கிடைச்சிருச்சு. எப்படி நிலத்தை தயார் செய்யணும், எப்படி விதையை நம்ம பரிசோதிச்சுக்கணும், நோய் தொற்று வராமல் எப்படி பாதுகாத்துக்கணும், எவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும், எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுவும் மேட்டு நிலத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம் போலையே. இந்த அம்மா சொல்றத பார்த்தா இனி எனக்கு லாப காலம்தான் போல.
3: அதெல்லாம் சரி, உனக்கெல்லாம் நான் இனிமையான செய்தியை தான் தந்தேன். நீ மட்டும் எனக்கு காப்பி தண்ணியில கொஞ்சமான சர்க்கரையும் பக்கோடல சரியான காரத்தையும் இல்லையம்மா போட்டு தந்த. என்னம்மா செய்யறியம்மா இப்படி?
4: அக்கா, சர்க்கரைய குறைச்சிக்கிட்டா சந்தோஷமா வாழலாம், அதுக்காக தான் அப்படி பண்ண.
3: நல்லா இருக்கு, சந்தோஷம்னு சக்கரைய மிச்சப்படுத்த பாக்குற. சரிடி அம்மா, நானும் போயிட்டு வரேன்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
8: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
7: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
9: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடுலாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ஐஎஸ்ஐ முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன்.

0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின்சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின்கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்னே.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு இது. ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
0: இதயத்தை இதமாக்கும் பண்பலை 102.5.

0: இனிய உற்சாகமான இரவு வணக்கம் அன்புநேயர்களே, நாம் இணைகிறோம் இளந்தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சொல்லோடு விளையாடு. ஒரு சொல் சொல்லப்படும், அந்த சொல்லிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 5 சொற்களை நீங்கள் சொல்ல வேண்டும். புதிய நேயர்கள் 0434242443 என்ற எண்ணிலோ 9486810125 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0434242443 என்ற எண்ணிலும் 9486652025 என்ற எண்ணில் அழைக்க வேண்டும். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அவளோடு காத்திருக்கிற முதல் நேயர் முத்தான நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: தர்மபுரி பண்பலை கேட்க கேட்க இனிமே கேட்டுக் கொண்டால் எப்போதையும் மலமே. நான் அரசம்பட்டி காவா கட்டிய சின்ன விவசாயி ஏ முருகன் சார்.
0: முருகன் ஐயா, உங்களுக்கான ஒரு சொல் சொல்லிடலாமா?
1: நீட்டா கொடுங்க சார்.
0: நீட்டா கொடுக்கட்டுமா
1: சார்?
0: கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரியார்.
1: கிருஷ்ணமூர்த்தி
0: சாஸ்திரியார்.
1: கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரியார் சார். கிருஷ்ணா.
0: ஓகே.
1: மூர்த்தி.
0: மூர்த்தி 2. சூப்பர்.
1: சாஸ்திரியார்.
0: சாஸ்திரியார்.
1: யார்?
0: யார் சாஸ்திரியார். சரி, சூப்பர். 4.
1: தி.
0: என்னங்க?
1: தி சார். தி கிருஷ்ணமூர்த்தி. தி
0: தி ஓரெழுத்து ஒரு மொழி. சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள், நன்றி. ஆமா, நிச்சயமா வழங்கிடுவோம். அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? துரை. சரிங்க, ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கிறோம்.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு சொல். திருவேங்கடம்.
2: திருவேங்கடம்.
0: ஆமா.
2: திரு.
0: திரு.
2: வேங்கு.
0: கரெக்டா வரும் இல்லையா? வேங்கு அப்படின்னு வேங்கைன்னு வரும். வேங்குன்னா
2: வேங்கை.
0: கை வரலையே. திரு ஒன்று ரைட்டு, வேற
2: திருவேங்கடம்.
0: அதாங்க திரு.
2: வேங்கடம்.
0: வேங்கடம், அற்புதம். அடுத்தது
2: வேடம்.
0: வேடமா? வேடம், சூப்பர். 3. திருமலையா? திருமலையெல்லாம் எப்படி வரும்? மலை மாலையெல்லாம் இல்லையா? நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருங்க, வணக்கம். இனிய வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம், சரிங்க. உங்களுக்கு ஒரு சொல் சொல்லாமா?
3: சொல்லுங்க.
0: ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர். ஒரு நம்ம புலவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ஒட்டக்கூத்தர் படிச்சிருக்கோம் இல்லையா? அவர்
3: தான்
0: கூத்தர்.
3: கர்த்தர் வருமா?
0: கர்த்தர் காயெழுத்து வரதில்லையே. ஒட்டக்கூத்தர். சரி.

0: கூத்தர் ஒன்று சரி, என்னங்க
1: கூட
0: ஆ அது சரி, கூட கூத்தர் கூட ஓகே, நம்ம மூங்கில் செய்கிற கூடன்னு எடுத்துக்கலாம். கூத்தர் கூட அப்புறம் என்னங்க ஓரா, ஓர் வராதே.
1: சரி சார், அடுத்த
0: நன்றி, அடுத்த நேர் வருங்க. வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தருமபுரி மதிவோன் மோகன் பேசுறியா?
0: மோகன் ஐயா, உங்களுக்கான ஒரு சொல்லலாமா?
2: சொல்லுங்க, எளிமையா கொடுத்தீங்கன்னா முயற்சி பண்ணலாம்.
0: நிச்சயமா உங்களுக்கு நான் எளிமையா தானே கொடுப்பேன். செங்குன்றம்.
2: அது என்ன தமிழ் சொல் சொல்லுங்களா?
0: தமிழ் சொல்ல, தமிழ் பேசுங்க. செங்குன்றத்துல ஒரு ஐந்து சொல் சொல்லுங்க.
2: குன்றம்,
0: குன்றம்,
2: குரம்,
0: குரம். குரம்னா என்ன மீனிங் தெரியுமாங்கய்யா?
2: தெரியல.
0: குரம்னா
2: சரி,
0: குன்றம், குரம். உங்க பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேராயம் முடியல. சொன்னாலும் அது மீனிங் வரணும் இல்லையா? நன்றி நன்றி நன்றி. இனி நேரிலே தொடர்ந்து பண்பலையோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: செல்வ மாளிகை கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: அன்புடையர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நமது அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5 உடன். இது இன்னிசை சாம்ராஜ்யம்.

0: 8:09 இணைந்திருக்கிறோம். இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இந்த இளந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சி நேயர் வருக வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: முத்தூர்ல இருந்து சுதா பேசுறேன் சார்.
0: சரிங்கம்மா. சுதாமா, உங்களுக்கான ஒரு கேள்வி.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா.

0: இருக்கம்மா.
1: சொல்லுங்க.
0: சுந்தர ராஜ பெருமாள்.
1: சுந்தர ராஜ பெருமாளாங்க சார்.
0: ஆமா.
1: மால் அப்படி வருமா சார்?
0: சுந்தர ராஜ பெருமாள்
1: சார் பெரு
0: பெரு.
1: மால்
0: மால். ஈஸி தானம்மா சொல்லலாம்.
1: சுந்தர
0: சுந்தர.
1: சார் ஒரே ராஜா வருங்க சார்.
0: ராஜா. சரி, நாலு சொல்லிட்டீங்க, ஒன்று சொல்லுங்க.
1: ஒன்னாங்க சார், ஒரே எழுத்து சார். அந்த பே பெருமாள் வருங்க சார்.
0: பே
1: ஒரே ஒரே எழுத்து.
0: சரி, வாழ்த்துக்கள்மா, அற்புதமாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருங்க. வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து? முருகேசன். உங்களுக்கான ஒரு இது
2: வள்ளி கண்ணன் வாலி.
0: வாலியா? வலி. சூப்பர். வலி
2: கான்
0: கான் வரதில்லை, கா மட்டும் தானே வருது. நல்ல முயற்சி, நாள் நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நேயர். நிலையத்தில் நேரம் 8:11. நாம் இணைந்திருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது இதயங்களை இசையால் நிரப்பும் பண்பலை. இளந்தண்டல் நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இனியர்களே. நிகழ்ச்சி நிலையம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், இங்கிருந்து? பாலக்கோட்லிருந்து ரேவதி பேசுறீங்க. சரிங்க ரேவதி, உங்களுக்கான ஒரு சொல்ல சொல்லாம ரெடியா இருக்கீங்களா? சரிம்மா, உங்களுக்கான ஒரு சொல் கோட்டைப்பட்டினம். கோட்டைப்பட்டினம்
3: கோட்டைப்பட்டினம்
0: கோட்டைப்பட்டினம்
3: கோட்டை
0: கோட்டை
3: பட்டி
0: பட்டி
3: கோடை
0: கோட்டை ஒன்று, பட்டி ஒன்று, கோடை. சூப்பர். மூணு.
3: கோணம்
0: கோணம்.
3: படி
0: படி. சூப்பர், அற்புதமாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். எப்படி எழுதி வச்சு சொல்கிறீங்களா, எப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட் சார், சொல்ல மாட்டேன்றீங்களா? சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா, ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. டக்கு டக்குன்னு சொன்னீங்க பாருங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார், இங்கிருந்து?
4: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்துப்பட்டி.
0: சரிங்கய்யா. ஐயா, உங்களுக்கு சொல்லலாமா?
4: சொல்லுங்கய்யா.
0: சாமிநாத சர்மா.
4: சாமிநாத சர்மா. சாமிநாத சர்மா.
0: சாமி நாத
4: கரூர்.
0: என்னங்க?
4: கரூர்.
0: சாமிநாத சர்மா. கரு எங்க வருது இதுல?
4: கரு
0: சர்மா.
4: என்ன வருது சார்?
0: சாமிநாத சர்மா. சா இர்மா.
4: மா என்ற ஒரு எழுத்து.
0: மா. மூணு. கரு வராதே. சா சர்மாக்கு சா, நீ கர்மா நினைக்க கூடாது. சா நன்றி நன்றி. அடுத்த நேர் வருங்க. வணக்கம். வணக்கம். யார், இங்கிருந்து?
5: ராஜசேகர்.
0: ராஜசேகர் ஐயா, உங்களுக்கு சொல்லலாமா?
5: சொல்லுங்க.
0: நாகர்கூடல்.
5: நாகர்
0: கூடல்.

0: இதுல வந்து நாக்கு அப்புறம் வந்து
1: நாடலா கடல் கூடல் கூடல் எங்க கடல் வருது காடா இல்ல சூப்பர் அற்புதம் அழகா சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள்
0: கல் இருக்குது
1: கல் இருக்கு ஆறு
0: அப்புறம் வந்து அவ்வளவுதான் நினைக்கிறேன்
1: கூழ் இருக்கு கூடல் தானே கூழ்
0: ஆமா அதான் நாடல் கூடல் நாகர் கூர் கடல் கல்
1: சூப்பர் அற்புதம் வாழ்த்துக்கள் ஐயா
0: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம் அடுத்த நேர் வருக வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் யாரங்க இருந்து
2: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகடை குருநாதன் சித்ராகண்ணா
1: சரிங்க குருநாதன் ஐயா உங்களுக்கு சொல்லாமா
2: நல்லா இருக்கீங்களா
1: கண்ணா நலமா நலமா இருக்கேன்
2: ஐயா சொல்லுங்க
1: தேன் மதுரை தமிழ் ஓசை
2: கண்ணா இருக்க சொல்லுங்க
1: தேன் மதுரை தமிழ் ஓசை
2: தேன் மலர்
1: மலரா
2: மலர்
1: தேன் மதுரை தமிழ் ஓசை
2: தமிழ்
1: தமிழ் வரது இல்லையா இல்ல எங்க வருது இல்லைங்க நல்ல முயற்சிங்க இணைப்பில் வந்தமைக்கு நன்றி
2: நன்றி
1: நன்றி அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்னால்
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது அனுமதி இலவசம் நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பிரியோ டைல்ஸ் சோபா டிரேடர்ஸ் அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ் ஜெஸ்கோ WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் தனலட்சுமி கிரைனைட்ஸ் சண்முகா ஹார்ட்வேர்ஸ் கைலாஷ் மரக்கடை ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ் முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்
5: தொடர்புக்கு 8985712345
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683
10: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம் சிக்கலான பிரசவம் அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி
11: தொடர்புக்கு 9500848420
12: கல்யாணத்துல கவனிச்சியா
13: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு
12: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள் வெள்ளி பூஜை சாமான்கள் விளக்கு குடம் தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு
14: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில் வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி
15: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
17: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ சரி சரி
1: நிலையத்தில் நேரம் 8:20 நிகழ்ச்சி நேயர் வருக வணக்கம்

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
0: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: ஆ மாரியப்பன் ஐயா, ரெடியா இருக்கீங்களா?
0: ரெடியா இருக்கேன் சார், கொடுங்க சார் பாக்கலாம்.
1: சரிங்க, பாத்தலாம்.
0: நல்லா சொல்ல கொடுங்க.
1: நல்லதா கொடுக்குமா? பொதிகை தென்றல் அரசன். என்ன நல்லதா தட்டு? பொதிகை தென்றல் அரசன்.
0: அரசா அரசனா?
1: அரசன்.
0: பொதிகை தென்றல் அரசன்.
1: பொதிகை
0: பொதிகை தென்றல் அரசன்.
1: ஆமாங்கய்யா, புடிச்சிட்டீங்க பாயிண்ட.
0: அவ்வளோதான் சார், அது மூணு வருஷம் சொல்லிடலாம்.
1: அது ஈஸியாக சொல்லிடலாம். பொதிகை
0: தென்றல்
1: தென்றல்
0: கல்
1: என்னது?
0: கல் கல்
1: பொதிகை தென்றல் கல் கல் கல் எழுத்து இல்லையே, கை தானே இருக்கு, கா எழுத்து இல்லையே.
0: பொதிகை தென்றல்
1: பொதிகை தென்றல் அரசன் சொல்லிட்டேன். அடுத்தது கை நாலு, இன்னும் சொல்லுங்க.
0: தென்றல்
1: அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, பொதிகை தென்றல் அரசன் ஆரம்பத்தில் ரெண்டாவது தென்றல் தான் சொன்னீங்க. மஞ்சப்பட்டி சக்கரவர்த்தி, உங்களுக்கான ஒரு இது எது அப்படின்னா, தேவநாய பாவனர். பாவனர்
0: தேவநாய.
1: ஆமா, மூணு இருக்கு அதுலயே.
0: தேவம்
1: தேவ
0: நயம்
1: நயம் இல்லையே, இம் வரது இல்லையே.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா, குடியிருந்த கோயிலுக்கு வாழ்த்துகள்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
2: நாங்க மதியன்பாளையம் ராமகாயர் இருந்து ஒன்னாவது வாழ்ந்த எலன்சன் பேசுறோங்க ஐயா.
1: சரிங்க லட்சுமண ஐயா, உங்களுக்கு சொல்லலாமா?
2: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
1: உத்தம சோழபுரம்.
2: உத்தம
1: சோழபுரம்.
2: சோழபுரம்
1: சோழபுரம்.
2: உத்தமன்
1: உத்தம ரெண்டு.
2: ஐயா வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம். அடுத்த நேயர் யாரது?
3: ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம். ஏன் இவ்வளவு சோகமா ஐயா? வணக்கம் ஐயா, ஏங்க ஐயான்ற மாதிரி இருக்கே. ஐயோ ஒரே சிரிப்பு சிப்பா வருதுன்ற மாதிரி இருக்கு. யாருமா பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: மருதேரி காமராயன் இருந்து. கலைச்சிட்டு
1: கலைச்செல்விமா, சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிடறதுக்கு 11 மணி தானே சார், 11 மணிக்கும் நீங்க சொல்ற நிகழ்ச்சி பாட்டு லைன் பிடிக்கிட்டே சரியா போகுது சார்.
1: எங்க சாப்பாடு சோறு தண்ணி இறங்குது?
3: சோறு தண்ணி இறங்குல சிரிப்போம். ஒரு நிகழ்ச்சி காதல வாய் நேர்ந்துட்டா பொழுது போயிருது.
1: சரிமா, மகிழ்ச்சிமா. சரி, உங்களுக்கான ஒரு சொல் சொல்லாமா?
3: மாவனையா சொல்றாங்க மாதிரி எளிமையா கொடுங்க சார்.
1: ஓ எளிமையா, சரிமா.
3: காயல் பண்ணலாம். நீட்டா
1: நீட்டா, சரிமா. காயல் பட்டணம்.
3: காயல் பட்டணம்.
1: ஆமா,
3: காயல்
1: காயல்
3: பட்டணம்.
1: பட்டணம்
3: பால்
1: என்னமா?
3: பாலையா?
1: பாலா? இல்லையே, பா தானே வருது, பாவா வருது.
3: பா
1: ஒரு எழுத்து ஒரு மொழி.
3: பணம்
1: பணம். சரி சரி.
3: பாட்டு
1: பாட்டு இல்லையே, டீ தானே வருது பட்டினத்துக்கு.
3: பாட்டு
1: பாட்டு இல்லமா?
3: பாட்டு இல்ல சார்.
1: இல்ல இல்ல.
3: சரிங்க சார், நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி நன்றி. இனி நிலைய சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நினைவோம்.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும்

0: நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

வாடி மசக்கத்தடிக்கு வாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்ல அடி அடி ம

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23rd தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்னனே அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: எட்டு மணி 34 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உடன். நிகழ்ச்சி நிலையம் நேயர் வருக வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
5: வணக்கம், வேற எங்கிருந்து?

0: காரிமங்கலம் மற்றும் ஜெங்கச்சி பீமராஜ்.
1: பீமராஜன் ஐயா உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடலாமா? தேன்கனி கோட்டை. தேன்கனி கோட்டை.
0: தேங்கனி கோட்டையா?
1: ஆமா.
0: கோட்டை
1: கோட்டை
0: கோடை
1: என்னங்க?
0: கோடை
1: ஓடையா? ஓ எழுத்து கோடை காலமா? கோடை.
0: ஆமாங்கய்யா.
1: எனக்கு ஓடைன்ற மாதிரியே காது கேட்டுச்சு. கோட்டை கோடை இரண்டு. மூன்றாவது
0: கோ.
1: கோ
0: ஒரு சொல்.
1: ஒரு சொல் ஒரு மொழி. மூணாவது சரி மூணு சொல்லிட்டீங்க. நாலாவது
0: தேன்.
1: தேன்.
0: கடை.
1: கடை. அஞ்சு.
0: கனி.
1: ஆறு.
0: கோட்டை
1: தயிர்கனி சொல்லிட்டீங்களே. ஆறு சொல்லிட்டீங்க. அற்புதம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி
1: நன்றிங்க நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து? திருவிதாங்கூர். திருவிதாங்கூர். என்னது எழுதிட்டு இருக்கீங்களா? மனப்பாடம் பண்றீங்களா? தாங்கூரா? சரி தாங்கூர்.
2: கூர்.
1: கூர் மூணு. ஓகே. நன்றி நன்றிங்க. நிறைய நேரம் எடுத்துட்டீங்க. நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ யாரு? எங்க இருந்து பேசுறீங்க?
3: 10 நிமிஷத்துல இருந்து சத்யா பேசுறேன்.
1: சத்யா என்ன படிக்கிறீங்க? சத்யா நீங்க
3: வீட்ல தான் இருக்கறேன். ஹவுஸ் வைஃப் பார்த்தேன்.
1: ஹவுஸ் வைஃப் இருக்கீங்களா? சரி சரி சரி. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் வாய்ஸ் மாதிரி இருந்ததான் கேட்டேன். சரி உங்களுக்கான சொல் பொன்முடியார்.
3: ஆ சொல்லுங்க.
1: பொன்முடியார்.
3: நல்ல
1: முயற்சி. நன்றி
3: நன்றி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 2610.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நிகழ்ச்சி இணையம் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: மதிகன் பல்ஜிந்து ரமணி.
0: ரமணி, சரிங்க. ரமணி உங்களுக்கான ஒரு சொல், சரியா?

0: உத்தம சோழபுரம்.
1: நோ டென்ஷன்.
0: உத்தம சோழபுரம்.
1: சோழ
0: சோழ
1: புரம்
0: புரம். கொஞ்சம் மெதுவா சொல்லித்தர சொல்லுங்கம்மா. அப்புறம்
1: மரம்
0: மரம். இன்னும் ரெண்டு.
1: உரம்
0: உரம் உரமா என்னது? உரம் வரதில்லம்மா. உரம் ஆ சரி போ. இந்த உரம் ஆ உரம். அப்புறம்
1: சோளம்.
0: சோளம்
1: சோளம்
0: சோளம். அற்புதம், எல்லாம் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அற்புதம். அடுத்த நேயருக்கு வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். ஹலோ
2: ஹலோ வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கிறேன் சொல்லுங்க.
0: சமைச்சிட்டீங்களா?
2: விண்ணுலகம்.
0: உலகம் விலகம். விலங்கல நூதான் வருது. நல்ல முயற்சி. இணைப்பில் நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். எலுமிச்சபழம் இருக்கா? வணக்கம். யார் எங்க இருந்து?
3: ஐயா வணக்கம். ஐயா பாப்பரப்புல இருந்து சுரேஷ் பேசுறேன்.
0: சுரேஷ் ஐயா, எலுமிச்சபழம் ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்களோ இல்ல விக்கிறீங்களா?
3: இல்லங்க, பூஜைக்கு வாங்குறதுக்கு சொன்னாங்க.
0: சரிங்க சரிங்க. நீங்க பூஜைக்கு வாங்குறது இப்ப எல்லா நேரில தெரிஞ்சு போச்சு. சரி, உங்களுக்கான ஒரு ஒரு சொல் ரெடியா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க.
0: தேன் மதுரை தமிழோசை.
3: தேன் மதுரை. மதுரை
0: மதுரை.
3: தேன்
0: தேன்.
3: ஓசை
0: ஓசை.
3: மத்தூர்.
0: மத்தூரா? என்னங்க திடீர்னு மத்தூர் போச்சமல்லின்ட்டு வந்துட்டீங்களே. நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: நன்றிங்க.
0: நன்றி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நிகழ்ச்சி நினையம் நிறைவு நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சாகத்தூர்லேருந்து சாரதா பேசுறேன்.
0: சாரதாம்மா, சரிம்மா. உங்களுக்கான ஒரு சொல் சொல்லிடலாமா? குலசேகர பாண்டியன்.
1: குணசேகர பாண்டியன். குலசேகர பாண்டியன்.
0: குணசேகர பாண்டியன்.
1: குணசேகர பாண்டியன். குண
0: குண
1: சேகர் பாண்டியன்.
0: சேகர பாண்டியன். சரி.
1: குணசேகர்.
0: குணசேகர் இரு வரதில்லையே.
1: வரதில்லைங்களா?
0: சரிம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
1: பாண்டியன்
0: முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி.
1: சரி.

0: all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் அண்ணா பல்கலைக்கழக இதழியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இதழியல் துறையை வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதழியல் துறையை மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய கருத்து என்ன சார்?
4: மொத்தம்லாம் வந்து ஆண்கள் தான் பத்திரிகை துறையில் அதிக பேர் இருப்பாங்க. நீங்கள் ஆண்களோட பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பத்திரிகை துறையில்.
5: அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து இந்த துறையில் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க சார்?
4: ஒன்று என்னென்னா வந்து வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கும் ஓப்பன் அப் ஆகிருக்கு. மற்றபடி விமன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நிறைய படிக்கிறாங்க, பொது அறிவு நிறைய படிக்கிறாங்க. பத்திரிகை துறையில் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவங்களும் நிறைய படிக்கிறவங்களும் தான் அதில் வந்து சிறந்து வழங்க முடியும். அதில் வந்து விமன் ஆர் பெட்டர் இன் டூயிங் இட்.
5: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது ஆழ்ந்த சிந்தனையோட படிக்கிறவங்களுக்கு இதுல வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. அப்படி பாக்குற பட்சத்துல மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு?
4: மேல் படிப்புக்கு இங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ எம்ஏ கம்யூனிகேஷன், எம்எஸ்சி மல்டிமீடியா, எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். பத்திரிகைகள் வந்து சமுதாயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துரு. அந்த தாக்கம் எப்படி ஏற்படுத்துன்னு உள்ளதை ஆராய்ச்சி செய்யறதுக்கும் இந்த மேல் படிப்பில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
5: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. என்னன்னா இதுல ஆய்வு படிப்புகள் முதற்கொண்டு வந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பத்தின ஒரு புரிதல் வந்து இல்லாம கூட இருந்திருக்கும். இதுல வந்து நம்ம வந்து ஆய்வு படிப்புகள் மேற்கொள்ளலாம்னு கூட இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதழியல் துறையில வந்து எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கு? மாணவர்கள் வந்து இந்த துறையை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
4: ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பிரஸ் தான், பிரிண்ட் மீடியா தான் ப்ரைமசி ஆகிட்டுருந்தது. இப்போ அது வந்து ப்ரைமசின்னு சொல்ல முடியாது. இப்போ டெலிவிஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்ஸ் வந்திருக்கு, சோஷியல் மீடியா நிறைய பிரபலமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கன்வர்ஜன்ஸ் ஆஃப் மீடியா அதே மாதிரி தான் இது பண்ணுறாங்க. டெலிவிஷன் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டலில் தான் செய்தியை ஏற்றி தான் பிறகு டெலிவிஷனில் வருது. அதனால் இப்போ வந்து ப்ரைமசி வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு போய் பலதும் இப்போ வந்து படித்து தெரிஞ்சுக்கிறதோட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் அதிகமாக போகுது. இந்த மாறிய சூழ்நிலையும் பத்திரிகையாளன் வந்து மாறி மாறி போனாலும் அந்த ஜேர்னலிசத்துக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸை அதில் உள்ளுப்புகுத்தி பேசிக்கலி ஜேர்னலிசம் என்னென்னா சமுதாயத்தோட செய்தியை வந்து சென்றடைய செய்கிறது, அது ஒரு சமுதாய மாற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அந்த ஆஸ்பெக்டை இது எதில் இருந்தாலும் பண்ணலாம்.
5: நிச்சயமா சார், இதில் ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஒரு பத்திரிகையாளர் வந்து எந்த சூழல்லையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலை வந்து புரிய முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை பார்க்குறோம். இன்னொன்று, டிஜிட்டல் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது டெக்னாலஜி வந்து நல்லா வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு, அதை வந்து இந்த துறையில் வந்து சிறப்பாக பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது. நீங்கள் குறிப்பிட்டீங்க, இப்போது யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்க்குறோம். எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்குது?
4: இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்துட்டு அவங்க ஆண்டர்ப்ரூனராகிட்டு தனிப்பட்ட முறையில் யூடியூப்பில் வந்து அவங்க கருத்துக்களை முன் வைக்கிறவங்களாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முந்தைய அந்த படிக்கிற பத்திரிகை நியூஸ் பேப்பர் படிக்கிற குறைஞ்சிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவை பார்த்தே செய்திகளை வந்து அறிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் இல்லாட்டி சோஷியல் மீடியா மட்டுமே பார்த்து வந்து செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சில நேரம் அது வந்து முழுமையான செய்தியாக வராது. எந்த ஒரு சூழ்நிலையில அந்த செய்தி வந்து வந்திருக்கு, அது என்ன சூழ்நிலையில அது வந்து எப்படி அதை விமர்சனம் பண்ணி அது ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துவாங்க. அது ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க சோஷியல் மீடியால வந்து அந்த பேக்ரவுண்டே தெரியாம புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் மக்கள் வந்து சோஷியல் மீடியாவை பார்க்குறது நல்லது தான், ஷார்ட்டாட்டாக அந்த மெசேஜ் ரீச் ஆகிறதும் நல்லது தான், அது செய்தி கொடுக்குறவங்களுக்கும் நல்லது தான், செய்தி பெறுறவங்களுக்கும் நல்லது தான். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் சமுதாயத்தை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும்னா

0: நியூஸ் பேப்பர்ஸையும் படிக்கணும். மற்றபடி இவன் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நிறுவனத்து செய்திகளையும் படிக்கணும். அது கொஞ்சம் ஆழ்ந்த புரிந்தல், கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறது வந்து அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், அதாவது நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை வந்து மக்கள் வந்து பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நியூஸ் பேப்பர்ஸை பற்றி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. இப்போ காலகட்டத்தில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டிஜிட்டல் தளம் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கா? இப்போ இ பேப்பர்ஸ் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கா சார்?
0: ஒன்று என்னென்னா வந்து வெளிநாடுகளில் வந்து நிறைய பேப்பர்ஸ் க்ளோஸே ஆகிருக்கு, ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி க்ளோஸ் ஆகாது. ஏன்னா வந்து கொஞ்சம் எளிமையான ரீஜனல் லாங்குவேஜில் படிக்கிறவங்க, அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நல்ல மொழி நடையில் எழுதப்பட்டதில் படிக்கிறவங்க, அதுக்கடுத்து ஆங்கில பத்திரிகையில் படிக்கிறவங்க, இப்படி வந்துட்டே இருக்குது. மற்ற இ பேப்பர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. மற்றபடி இப்போ மல்டிபிள் சிட்டி ஆஃப் சேனல்ஸ் வந்துருக்கு, ஒரே நியூஸ் பேப்பர் தான் இருக்குன்னு இல்லை, செய்திகள் தர்ற பல நிறுவனங்கள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து மக்கள் செய்தியை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது எதுவுமே படிக்காமல் இருக்கிற பீப்புளை தான் நம்ம குறை சொல்லணுமே ஒழிய, அது மற்றபடி செய்தி போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது, செய்தி ஆழ்ந்த சிந்தனையும் போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. மல்டிபிள் சிட்டி ஆஃப் மீடியா வந்து கண்டிப்பா வந்து எஃபெக்டிவா இருக்கு.
1: நிச்சயமா சார், இப்ப ஊடகங்களுடைய வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப வானொலி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சியில வந்து செய்திகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, நிகழ்ச்சிகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமானதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறையோட முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது சார்?
0: இல்லை, நீங்கள் மீடியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற பிறகும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன், ஏஆர் பார்த்தீங்கன்னா முந்தைய வந்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ண மாட்டாங்க, இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கணும். சில நேரம் வந்து மக்கள் வந்து குறுகிய காலத்தில் ஒரு செய்தியை சென்றடைகிறதுக்கு விரும்புகிறாங்கன்னா அதே மாதிரியும் நம்ம செய்தியை கொடுக்கணும். நம்ம ரொம்ப வளர்த்தி செய்தியை கொடுத்தா மக்கள் புரிய மாட்டாங்க, அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காதுன்னு நினைச்சோன்னா வந்து ஷார்ட் ஆட் கொடுக்கறதுக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு எலாபரேஷன் தேவைப்படுறவங்களும் எலாபரேஷனும் கொடுக்கறது இது பண்ணணும். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் சொன்னேன், அதே இது இன்னொரு வகையில் மல்டிலிங்குவல் ஜேர்னலிசம் சொல்கிறாங்க. பல தரப்பட்ட மீடியா ஒரே ஜேர்னலிஸ்ட் வந்து பல மொழிகள்லேயே மாற்றி எழுதுறதும் இருக்குது. இப்போ வந்து பெரிய நியூஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஷார்ட் ஆட் வந்து ஒரு செய்தியை கொடுப்பாங்க சின்ன சோஷியல் மீடியாவுக்கு, அதே எலாபரேட்டாக அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஹியூல் பி கிவிங் த நியூஸ் ஃபார் வெப்சைட்டு, அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ரேடியோவுக்கு ஒரு சின்ன கியூபிக்கல்லேருந்து ரேடியோவுக்கு வந்து ஒரு ஆடியோ கொடுப்பாங்க, இன்னொரு பிளாட்ஃபார்மில் போய் இருந்துட்டு கேமரா முன்னாடி அவங்க ஒரு டெலிவிஷனும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மல்டி சைடடாக கொடுக்குறதுக்கு உண்டு, இன்னும் யூடியூப்பில் தனியாக போடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மல்டி ஸ்கில்டாக இருக்கணும், பலருக்கும் பல மாதிரி மீடியா அட்ராக்ட் ஆகும். ஒரே ஆளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் தான் பிடிக்கும்னு இல்லை, இன்னொருத்தருக்கு வந்து டெலிவிஷன் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் பிடிக்கலாம், எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி நம்ம நியூஸ் ஒவ்வொரு நியூஸ் ஆர்கனைசேஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல செய்தி நிறுவனங்கள் மல்டி சைடடாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆங்கில பத்திரிகையிலே வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த ஒரு லாயல்ட்டி இருக்கவங்களும் அந்த வீடியோவையும் பார்த்து நம்ம கூட இருக்கணும், அவங்களுக்கு அது வழியாகவும் எஃபெக்டிவாக இருக்குது. ஒருத்தருக்கு சில நேரம் பிரிண்ட் மீடியாவில் அந்த புரிதல் அதிகமாக இல்லாமல் அல்ல ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கோ இல்லாமல் விஷுவல் மீடியாவில் இருக்கலாம். அதுக்காக நம்ம செய்தி கொடுக்குறவங்களும் பல தரப்பட்ட முறையில் செய்தி கொடுக்கணும். மற்றபடி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கிறது நல்லது.
1: நிச்சயமா சார், நீங்கள் சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று, ஒரு ஜேர்னலிஸ்ட் மல்டி ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று, மீடியா அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இவங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் செய்தி கரெக்டாக அவங்கள போய் சேரணும் அப்படின்றது தான் செய்தி நிறுவனங்களுடைய இந்த தொலைக்காட்சிகளுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். அப்போ அந்த வகையில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜேர்னலிசம் படிக்க போகிறேன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணணும் சார்?
0: இன்னைக்கு வந்து மீடியாவை வந்து ஆழமாக வந்து படிக்கிறவங்க, நியூஸ் பேப்பரை படிக்கிறவங்க பெரும்பாலானோர் சொசைட்டி நல்லபடியாக இருக்கணும், ஒரு சொசைட்டியில் ஒரு மாற்றம் ஏற்படணும், நல்லதொரு சொசைட்டியை வந்து சமுதாயத்தை உருவாக்கணும்னு அந்த எண்ணத்தோடு தான் மக்கள் இருக்கவங்க தான் நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகணும்னாலும் மொழியில் நாட்டம் இருக்குன்னு உள்ளதுக்காக மட்டும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆனீங்கன்னா சக்சீட் ஆக முடியாது. உங்களுக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் ஆகிறவங்களுக்கும் ஒரு சமுதாய நாட்டம் இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸை வந்து பார்க்கக்கூடியது அதில் அக்கறை செலுத்துறவங்களாக இருக்கணும். ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளை தீர்வு காண்றதும் அந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை ஆழ்ந்த ஆராயுதலும் அதுக்காக தான் இந்த ஜேர்னலிசம் ஏற்படுத்துறது. மக்கள் வந்து ஜேர்னலிசத்தில் நாட்டமாக அது விரும்பி நியூஸ் பேப்பர்ஸை படி

0: ஒரு செய்தி நிறுவனத்திலையும் அவங்க நாட்டம் கொள்றாங்கன்னா வந்து சமுதாயத்தை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்.
1: நிச்சயமா சார், அதாவது பொது நல நோக்கம் இருக்கணும், அதே அளவுக்கு பொது அறிவும் இருந்துக்கணும் நமக்கு. அதை வந்து எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும், இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த படிப்புக்கு வரலாம் அப்படின்னு சொன்னி. என்னென்ன படிப்புகள் இருக்கு சார் ஒரு மாணவன் வந்து நான் ஜேர்னலிசம் படிக்க போறேன்னா? இப்ப நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, மீடியா துறையில மட்டுமே என்னென்ன படிப்புகள் வந்து இருக்கு சார்?
0: தொடக்கத்துல பிஏ ஜேர்னலிசம், எம்ஏ ஜேர்னலிசம் அப்படி வந்தது. பிராட் பேஸ் பண்ணி எம்ஏ பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்தது. விஷுவல் மீடியா வந்ததுமோனா விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த டேர்ன் ஆஃப் த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் டெலிவிஷன் சேனல்ஸ் வரும்போது விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒரு டிகிரி, அது ரெண்டுமே ஏறக்குறைய தொடர்பு உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மல்டி மீடியா, கிராஃபிக்ஸ், அனிமேஷன் இதெல்லாம் வந்து மீடியாவில் வந்த பிறகு பிஎஸ்சி எம்எஸ்சி மல்டி மீடியான்னு அந்த டிகிரிஸும் வந்திருக்கு. இன்னும் விரிவடைஞ்ச பிறகு விஷுவல் எஃபெக்ட்ஸு, அனிமேஷன், கிராஃபிக் டிசைன், கேம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிகிரிஸும் போக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஸ்பெஷலைசேஷனாக நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனை படித்தா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. இப்போ கேமில் தான் நாட்டம் இருக்குன்னா அந்த கேமில் மட்டுமே படிக்கலாம், அதில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நாட்டம் இருக்குன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கு. பல பல்கலைக்கழகங்கள், பல காலேஜஸில் இந்த டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா ஜேர்னலிசம், அதுக்கடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து இந்த மல்டிமீடியான்னு உள்ளது கவர்மெண்ட் கல்லூரிகள்லையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
1: நிச்சயமாக சார், இப்போ மல்டிமீடியா விஸ்காம் பற்றி சொன்னீங்க, மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஸ்டடிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த துறையில் வந்து இந்தந்த படிப்புகளில் வந்து ஆர்வம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்?
0: ஆமாம், இப்போ நீங்கள் மீடியா மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க. எம்பிஏன்னு உள்ளது வந்து காமன் எம்பிஏ இருக்குது, ரிசோர்ஸ், டூரிசம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னு. மீடியாக்குன்னு வேணும்னா அது மீடியா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுட்டு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படிக்கலாம். ஒரு சிம்பிளாக சொல்ல போகணும்னா வந்து ஒரு எம்பிஏல வந்து 50% ஆர் 60% ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் காமனாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 40% ஆர் 50% வந்து அந்தந்த துறைக்கு உள்ளதை நடத்துகிறாங்க. இப்போ வந்து மீடியா பற்றியும் ஆழ்ந்த கருத்துடையதாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படித்தா தே கேன் பி வெரி குட் மேனேஜர்ஸ். அதனால் இது மீடியா மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு டிகிரியாக இருக்குது. சில நேரம் வந்து மீடியாவில் வந்து ஒரு ஹை பேட் ஜாப் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது, மிகுந்த வரவேற்பு அளிக்குது.
1: நிச்சயமா சார், இப்போ சினிமா துறையில அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எடிட்டிங் இந்த மாதிரி இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஸ்காம் படிக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய அதில் ஆர்வம் காட்டுறாங்களா சார்?
0: ஆமாம், கண்டிப்பாக விஸ்காம் இந்த மாதிரி டிகிரிஸில் வந்து அவங்க வந்து ஸ்டோரி டெல்லிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் எடிட்டிங்லேயும் ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்போ ஃபிலிம் எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்னு பார்த்தா அதில் வந்து ஈவன் கேமரா ஹேண்ட்லிங் முதற்கொண்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதற்கொண்டு, ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸு, என்எல்இ நான் லீனியர் எடிட்டிங், இந்த எல்லாத்துக்குமே போகலாம். இது எதில் போனாலும் சக்சீட் ஆகலாம். இப்போ நீங்கள் வந்து டைரக்ஷன் வந்து மெயின் உள்ள டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்டர் அடுத்து, டைரக்ஷன் ஆக்டர், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த எடிட்டிங் இது பண்ணுறவங்க வந்து டைரக்டருக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்டோரியை ஷேப் கொடுக்குறவங்க அவங்க தான் கொடுக்குறாங்க. நீங்கள் டைரக்டர் வந்து நம்ம டைரக்டர் தான் ஸ்டோரியாக ஷேப் கொடுக்குறான்னு நினச்சோம். நிறைய ரஷ்ஷஸ் வந்திருக்கும் போது எது எந்த ரஷ்ஷஸை எப்படி போட்டு ஒரு மீனிங் டு த ஃபிலிம் கொண்டு வர்றது வந்து எடிட்டர் தான் கொண்டு வர்றாரு. சம்டைம்ஸ் ஹி டேக்ஸ் அன் அப்பர் ஹேண்ட். அவர் நல்ல திறமையான எடிட்டர்னா அவர் சொல்கிறத டைரக்டர் அப்படியே கேட்குற மாதிரியும் இருக்குது. சில டைரக்டர்ஸ் வந்து அந்த எடிட்டரால் தான் இவ்வளோ ஃபிலிம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் சம் பீப்புள் என்ஜாய் எடிட்டிங், எடிட்டிங்கே எனக்கு பெரிய இது, எடிட்டர் தான், எடிட்டிங் தான் எனக்கு வந்து இட்ஸ் அ மெயின் திங்குன்னு அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதில் நல்ல ஒரு திறமையாக ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள எடிட்டர் இருந்தேன்னா நல்ல ஒரு லிவிங்கையும் இது பண்ணலாம், நல்ல சேலரியும் வரும், நல்ல ரெஸ்பெக்டும் இருக்கும்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு

0: ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசையில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். முதலில் முத்து மோமு தியாகராஜன்.
2: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.

0: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
1: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: இருக்கும் நேய உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். கனியின் சுளையினும் கரும்பின் சாரினும் நற்பாகின் சுவையினும் இனிய பாடல்களை அள்ளி அள்ளி வழங்க காத்திருக்கிறது உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பிற்கினிய ஜருகு JS லீல வினோதன். நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் முதல் நேயர் முத்தான நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் இங்கிருந்து?
1: கோபிசெட்டிவாளைய பக்கத்துல இருந்து கொங்குரவாளையங்க. கொங்குரவாளையில இருந்து செந்தில்குமார்.
0: செந்தில்குமார் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: களத்தூர் கண்ணம்மாவில இருந்து அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே.
0: சரி, இதோ கேட்டு ரசிங்கள்.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: காலத்தால் கோலத்தால் சீலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் பொன்னான நேயர் வர்க்க வணக்கம். இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்கிருந்து?
5: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எஸ் கௌரி சங்கர், நலம் நலமறிய ஆவல்.
4: ரொம்ப மகிழ்ச்சிமா. நலம், என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
5: டாக்டர் சிவா படத்துல மலரே குறிஞ்சி மலரே.
4: இதோ கேட்டு ரசியுங்கள். நன்றி
5: நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியன் உதிக்கின்ற வேளை, நிலா மகள் விசத்தமான இரவில், உங்கள் அன்பு நண்பர் கோவை நரசிபுரம் கந்தசாமி.
0: கந்தசாமியா, என்ன பாடல் வாங்கலாம்?
1: இருமகப்பட்ட
0: மாதவி பொன்மயிலால். இதோ கேட்ட ரசிங்கள்.
1: பாட்டு
0: நன்றிங்கய்யா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: இமைகள் இழைப்பாரும் இந்த இரவு நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர், வருக வணக்கம். இரவு வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ஈரோடு மாதவன்.
0: சொல்லுங்க மாதவனைய, என்ன பாடல் வழங்கலாம்?
1: நேற்று நிரப்பு நாளை.
0: என்னையா?
1: ஒரு பாடு கொடுத்துருங்க.
0: நேற்று
1: இன்று நாளை,
0: அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலா? சரிங்க, நிச்சயமா இதை கேட்டு ரசியுங்கள்.

0: 10:20 இணைந்திருக்கிறோம். பாச பண்பலை, நேச பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவின் மடியில் உங்களை மெல்ல மெல்ல தாளாட்டி கொண்டிருக்கிறது உங்கள் அன்பலை. நிலையத்தில் நேரம் 10:20. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: சார், நான் ஈரோடு மாவட்ட கொடுமுடி ராசாம்பால் கோவிந்த சாமி சார்.
0: கொடுமுடியிலிருந்து கோவிந்த சுவாமி, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு
1: சார்? இதய வேணையிலிருந்து சார், திருநரை செல்வி மங்கையர்
0: கொடுத்து கேட்டு ரசிங்கள்.
1: நன்றி
0: நன்றிங்க.

0: நிகழ்ச்சி நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். சொல்ல மினிய உள்ளம், யார், எங்கிருந்து?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்து இளங்கோ.
0: சொல்லுங்க இளங்கோ ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து திருமாங்கல்யம்.
0: சரி,
1: இரவு ஒரு மனிதருக்கு திருமணம் அவசியம், அதனால தான் அந்த படத்துல பொன்மானன் அப்படின்னு ஒரு பாடல் நல்லா இருக்கும்.

0: நிகழ்ச்சியில் நேம் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம். கவிதா
0: சொல்லுங்க. கவிதாமா என்ன பாடல் வாங்கலாம்?
1: எனக்கு பார்மகளை பார் படத்துல இருந்து மதுரா நகரில் ஒரு தமிழ் சங்கம்.
0: இதோ கேட்டு ரசிங்க. நன்றி
1: நன்றி நன்றிக்கா.

0: நிகழ்ச்சியில் நேயம். நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
1: ஈரோட்டில இருந்து சீனிவாசன் பேசுறது.
0: சொல்லுங்க சீனிவாசன், என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: பூக்காரி படத்துல இருந்து முத்துப்பல் சிரித்த பாடல் சார்.
0: இதோ கேட்டு ரசிங்க. நன்றி,
1: நன்றி, வணக்கம் சார்.

நீ என்னை எப்போதும் தென்றலாய்தான் கடந்து செல்கிறாய். இருப்பினும் புயல் கடந்த பூமியாகிறது என் மனம்.

0: பத்து மணி 41 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது சுகமான ராகங்கள், சுவையான பாடல்களாய் இரவின் மடியில் மெல்ல மெல்ல உங்களை தலாட்டி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்கய்யா, யார் இங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: பாசமலர் என்ற படத்திலிருந்து பாட்டொன்று கேட்டேன் என்ற பாடலை வழங்குங்கள். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்கய்யா.

0: தரையில் பட்ட காலடி சோடுகளை அழித்து விடலாம், ஆனால் என் மனதில் பட்ட உன் நினைவுகளை எப்படி அழிக்க முடியும்? நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க வெள்ளிங்கிரி, என்ன பாடல் வழங்கலாம்?
1: இன்னைக்கு பேர் பார்த்து பேர் அமுதா. அந்த படத்துல டிஎம்எஸ் பாடிய அன்பே அமுதாங்கிற பாட்டு.
0: சரிங்க,
1: நல்ல வணக்கம். வணக்கம்,
0: நன்றி, நன்றிங்க.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: 102.5 தருமுறை பண்பளைக்கும், 103.7 ஏற்காடு பண்பளைக்கும் இரவு வணக்கம். மாவட்டம் பெருந்திரை திருவாச்சிமையம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மாட்டுக்காரன் வேலையில இருந்து பூ வைக்க பூக்கள் சொந்தமா இந்த பாடல் சார். அனைத்து நேரங்களுக்காக
0: நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: 10:55 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5 உடனும், ஏற்காடு பண்பலை 103.7 உடனும் நிகழ்ச்சியின் அடுத்த நேர்வர்க்கு வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஐயா வணக்கம், நான் செங்கோட்டை தாமிரம் பேசுறேன்.
0: எங்கயா? செங்கோட்டையா?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஐயா எனக்கு வண்ண வெளி அழகி ஆடி வெளி படத்துல இருந்து
0: கேட்ட ரசிகங்கள்.
1: நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சி நிறைவு நேயர் வருக. வணக்கம்.
1: கோவை செல்வபுரம் செல்வம் சையத்ரசூல்.
0: சொல்லுங்க சையத், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அந்த பாக பிரிவினு படத்துல தாழம்புங்கிற பாட்டு இருக்கும்.
0: சரிங்க, நிச்சயமா வணங்குறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

இனி நாளை நமது பண்புலையில் ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். காலை 6 மணிக்கு குரல் ஓசை, 6:05 செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:15 பக்தி மாலை, 6:35 குரல்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணா சில்க்ஸின் மலலை மொழி, 7 மணிக்கு காலை வணக்கம் தருமபுரி ஜே கே குழந்தைகளை மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்க.

விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் அறியலாம். காலை 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷச்சாரல் 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானொலியில் வசந்தம். தருமபுரி தீயணைப்பு நிலைய அலுவலர் எஸ் செல்வம் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ்ரோடு ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியல் உறுப்பாளர்களை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 12:10 தமிழ் அருவி இனியவை 40 பி இளங்கோ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் வெள்ளிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 1:10 நேர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோமாக கார்பண்டர் எல் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 உடைதேடு வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் டீபக் நியூபான் சைல்டு கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தருமபுரி திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி வெற்றிலை சாகுபடி பாளையம்புதூர் கோம்பை கே தீபிகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தண்டல் தமிழ் பேசுங்க. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் விளம்பரதார நிகழ்ச்சி மருத்துவ நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 9:30 இடைவிடாத இசைமொழி. 10:00 சுகமான ராகங்கள். நாளை நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக உறங்கும் முன் ஒரு சிந்தனை. வலிமையும் வீரமும் மிக்கவர்களின் ஆயுதம்தான் அகிம்சை. மகாத்மா காந்தியடிகள். இணையர்களை இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.